வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்கவிருப்பது இசை அமுதம். திரைப்படங்களிலிருந்து பக்தி பாடல்கள்.

மனதை நினைந்தது உருகி இருந்தது கிருஷ்ணா கிருஷ்ணா. கண்களைப் போலே

நேயர்கள், இதுவரை இசை அமுதம் திரைப்படங்களிலிருந்து பக்தி பாடல்கள் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் 6 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. அனைத்து துறைகளிலும் முன்னணி நாடாக இந்தியா உருவாகும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையே பல்வேறு துறைகளில் மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கடல்சார் வர்த்தகத்தை மேம்படுத்தும் வகையில் திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். மருத்துவ உபகரணங்கள் தயாரிப்பில் உள்நாட்டு முதலீட்டை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். சமூக ஒருங்கிணைப்பை ஊக்குவிக்கும் வகையில் நலத்திட்டங்களை திறம்பட செயல்படுத்த அரசு உறுதியுடன் உள்ளதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே தெரிவித்துள்ளார். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தமிழகத்தின் நிலைப்பாட்டை உறுதி செய்யும் வகையில் அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் தாராபுரம் பகுதியில் உள்ள 10 மேற்பட்ட கிராமங்களுக்கு குடிநீர் வழங்கும் குழாய்களில் ஏற்பட்டுள்ள உடைப்புகள் விரைவில் சீர் செய்யப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழக மக்களின் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை மாநில அரசு முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். நிதி நெருக்கடியை காரணங்காட்டி மக்களுக்கு பலனளிக்கும் திட்டங்களை மாநில அரசு கைவிடுவது ஏற்புடையது அல்ல என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு முத்தரசன் தெரிவித்துள்ளார்.

ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் கடல் பகுதியிலிருந்து இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த 297 கிலோ போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சீனாவில் நடைபெற்ற உலக பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சாக்னிக் ராய் சயாந்தன் குஷாரி இணை சாம்பியன் பட்டம் வென்றது. தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் பழுதூக்குதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளிப்பதக்கம் வென்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் மதுரை கோவை அணியையும் திருச்சி சேலம் அணியையும் வென்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள். நேரம் 6:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இது புதிய காலை. புலர்ந்த இனிய காலை பொழுதில் புதிய காலையில் பல்வேறு தகவல்கள் உங்களுக்காக வலம் வரவிருக்கின்றன. முதலாவதாக நாம் தெரிந்து கொள்ளவிருப்பது சேவை செய்திகள். விருதுநகர் மாவட்டம் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் குறித்து விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசி, அருப்புக்கோட்டை மற்றும் சாத்தூர் வருவாய்க்கோட்டங்களில் 18/8/2026 அன்று முற்பகல் 11 மணி அளவில் கோட்ட அளவிலான விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் உதவி ஆட்சியர் சிவகாசி, அருப்புக்கோட்டை மற்றும் சாத்தூர் வருவாய் கோட்டாட்சியர் அவர்களின் தலைமையில் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற உள்ளது. கோட்ட அளவிலான கூட்டத்தில் விவசாய பெருமக்கள் கலந்து கொள்வதுடன் விவசாயம் மற்றும் தனிநபர் தொடர்பான மனுக்களை வருவாய் கோட்டாட்சியர் அவர்களிடம் நேரடியாக அளித்து தீர்வு காணவும், வட்டார அளவிலான விவசாயம் மற்றும் விவசாயம் சாராத மனுக்களுக்கு விரைந்து தீர்வு காணப்பட்டு அந்த மனு மீதான நடவடிக்கை விபரத்தினை மனுதாரருக்கு தெரிவித்திடவும் அனைத்து துறை அலுவலர்களை விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார். சேவை செய்திகளில் இதுவரை விருதுநகர் மாவட்டம் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் குறித்து விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு கேட்டீர்கள். நிறைவு பெறுகிறது சேவை செய்திகள். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 புதிய காலையில் கே.ஜே. ஜெசுதாஸின் குரலில் பாடல் ஒலிக்கிறது. பூக்கள் விடும் தூது படத்திலிருந்து

0: நேரம் 6:10.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் மு கற்பகம் அவர்கள்.
2: மனித வாழ்வு அன்பு, கருணை, இரக்கம், பணிவு போன்றன நிறைந்திருத்தல் வேண்டும். அப்போதுதான் மற்றவர்களை போற்றவும் பேணி பாதுகாக்கவும் இயலும். அதிலும் குறிப்பாக பணிவு என்பது மிக மிக அடிப்படையான குணமாகும். ஒரு மனிதனிடம் பணிவு இருப்பின் அவன் அனைவராலும் போற்றப்படுவான். பணிவு இருந்தால் மட்டுமே வார்த்தையில் இனிமை தோன்றும். பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற. ஒருவனுக்கு உண்மையான அணிகலன் என்பவை அவனிடம் இருக்கின்ற பணிவு என்னும் பண்பும் இனிமையான சொற்களும் மட்டுமே. பணிவும் இன்சொல்லும் இல்லாது அவனிடம் பொன்னாலும் மணியாலுமான எந்த அணிகலன் இருந்தாலும் அவை உண்மையான அணிகலன் ஆகா. பல்வேறான செல்வம் ஒருவனிடம் இருந்தாலும் அவனிடம் பணிவும் இருந்ததென்றால் அது அவனுக்கு கூடுதலான செல்வமாகி பெருமையை வழங்கும். எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து என்கிறது வள்ளுவம். பணிவு என்பது எளிய இயல்புடன் இருப்பவர்களிடமே தோன்றும். அந்த எளிமையும் நல்ல நடத்தையும் இருந்தால் உலகில் உள்ள உயர்ந்தவை அனைத்தும் நம்மிடம் வந்து சேரும். இதனையே கண்ணதாசன் நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும் என்கிறார். பணிவுடையவர்கள் எல்லாம் பயந்தவர்கள் என்றோ பலவீனமானவர்கள் என்றோ நினைக்க வேண்டுவதில்லை. மனிதர்களோடு மனிதர்கள் உறவு கொள்வதற்கான பாலமாக அமைவது பணிவாகும். அந்த உறவு மனிதர்களின் தன்னம்பிக்கையினை மேம்படுத்தும் ஒரு கூறாகும். தன்னை விட உயர்ந்தவர்களிடம் தான்

0: உயர்ந்தவனாக காட்டிக்கொள்ளக்கூடாது. சான்றோர்களிடமும் பெரியவர்களிடமும் பணியுடன் நடப்பது என்பது தன்னை தாழ்த்துவது ஆகாது. அவர்கள் கூறும் நல்லனவற்றை உள்வாங்கிக் கொண்டு நல்வழியில் நடப்பது பணிவாகும். ஆற்றின் கரையில் நிற்கும் தென்னை மரம் ஆற்றின் போக்கிற்கு வளைந்து கொடுக்காமல் நேராக நிற்கும் போது அது நீரால் அடித்துச் செல்லப்படும். ஆற்றின் நீரோட்டத்திற்கு ஏற்ப வளைந்து கொடுக்கும் நாணலோ நீர் வற்றிய பிறகு நிமிர்ந்து வாழும். அதுபோலவே பெரியவர்களின் சொற்களை கேட்டு அதனை மனதிற்குள் இருத்திக் கொள்பவன் வளர்ந்த பின்பு தன்னோடு பெரியவர்கள் இல்லை என்றாலும் அவர்கள் கூறிய அறிவுரைகள் அவனது மனதில் இருப்பதனால் அதன்படி நடந்து நிலைத்த புகழோடு வாழ்வான். அகங்காரம் கொண்டு மற்றவர்களை எடுத்தறிந்து பேசுபவன் மன நிம்மதியின்றி அலைவான். பொறுமையுடனும் பணிவுடனும் இருப்பவர்களுக்கு மன நிம்மதியும் இன்பமும் உண்டாகும். ஒருத்தாருக்கு ஒரு நாளே இன்பம், பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ். பணிவும் அடக்கமும் இல்லாதவர்கள் தமக்கு கிடைத்த பெரும் செல்வத்தினால் ஏற்படும் உயர்ந்த சிறப்புகளை தக்கவைத்துக் கொள்ள இயலாமல் போய்விடும். பெரியோர்களிடம் பணிந்து நடந்தால் அவர்களது நம்பிக்கையினை பெறலாம். அவர்களிடம் இருந்து பல நல்லனவற்றை கற்றுக்கொள்ளலாம். ஆசிரியர்களிடம் காட்டிய பணிவும் மரியாதையுமே டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களை இந்தியாவின் முதல் குடிமகனாக ஆக்கியது. சமூகத்தில் அமைதி நிலவ வேண்டுமென்றால் அதற்காக பாடுபடுபவர்கள் நேர்மையாகவும் பணிவாகவும் இருக்க வேண்டியது அவசியம் என்றார் நெல்சன் மண்டேலா. பணிவு பலவீனம் அல்ல, அது ஒரு பலம். அதுவே தலைமை பண்பிற்கு அடிப்படையான பலமும் எனலாம். பணிவான குணம் மனிதனுக்கு நல்ல பண்புகளையும் உயர்ந்த புகழினையும் தரவல்லதாகும். கல்வி, செல்வம், வீரம் என அனைத்திலும் உயர்ந்தவராக இருந்தாலும் பணிவும் சேர்ந்து கொண்டால் அவருக்கு இன்னும் பெருமை கூடும். ஒருவரிடம் பணிவும் அடக்கமும் இல்லாமல் நாம் நடந்து கொண்டால் அதனால் நம் குலத்தின் பெருமை கெட்டுப்போகும். அடக்கம் அல்லது பணிவு நல்ல மனிதர்களுக்கு சிறந்த அணிகலனாகும். நாளடி நளிகடல் தன் சேர்ப்ப நல்கூர்ந்த மக்கட்கு அணிகலமாவது அடக்கம். பணிவு இல் சீர் மாத்திரையின்றி நடக்குமேல் வாழும் ஊர் கோத்திரம் கூறப்படும் என்பதன் வழி இதனை உணர்த்துகிறது. இன்றைய பிள்ளைகள் வளர்கின்ற சூழல் என்பது வேறாக உள்ளது. மற்றவர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை பிள்ளைகள் அறிந்து கொள்வதில்லை. சிறு வயதிலேயே தனக்கு எல்லாம் தெரியும் என்ற கர்வத்தோடு இருப்பவர்களை நாம் பார்க்கிறோம். இது எதிர்காலத்தில் அவர்களது வாழ்வை மாற்றியமைத்துவிடும். பணிவோடு நடப்பதனால் ஏற்படும் நன்மைகளை பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் கற்றுக் கொடுத்து வளர்க்க வேண்டும். தன்னை விட வயதில் உயர்ந்த அனைவரிடமும் பணிவுடன் நடந்து கொண்டால் வாழ்வில் தன்னம்பிக்கை ஏற்படும். தன்னை பற்றி பெருமையாக பேசி திரிவதனால் யாதொரு பயனும் இல்லை. மற்றவர்கள் விளக்குவதற்கும் நட்பு பாராட்டாமல் இகழ்ந்து செல்வதற்கும் நாம் நம்மை பற்றி பெருமையாக பேசும் இயல்பு காரணமாகிவிடும். எனவே பணிவே மனிதனுக்கு பெருமை தரும். நாம் எத்தகு உயர்ந்த நிலைக்கு சென்றாலும் அனைவரிடமும் பணிவுடன் நடந்து நற்பெயரினை பெறுவோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் முனைவர் மு. கற்பகம் அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 புதிய காலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேரம் இப்பொழுது 6:15.
3: ஒரு காபி
4: போடு
5: அருகில் மதுரை. இப்போது வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
3: ராணி விசேஷத்தை கிளம்பலையா?
6: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகாலாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
3: ராணி இது சாதாரண வழியா இருக்கலாம் இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம், எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
6: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
2: மதுரை பண்பலை, ராமேஸ்வரம் பண்பலையில் இனி பாடல் ஒலிக்கிறது. SP பாலசுப்ரமணியம் மனோவின் குரல்களில், ஜல்லிக்கட்டு படத்திலிருந்து.

0: நேரம் 6:20.
1: ஆகஸ்ட் 9 இந்நாளின் சிறப்பு. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போன்ற உலக பிரச்சினைகளை மேம்படுத்த பூர்வகுடி மக்கள் செய்யும் சாதனைகள் மற்றும் பங்களிப்பையும் அங்கீகரிக்கும் விதமாக ஐநா சபையால் கடந்த 1995 முதல் ஆகஸ்ட் 9 உலக பூர்வகுடியினர் நாளாக கடைபிடிக்க அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது.
2: 1173 ஆகஸ்ட் 9 இத்தாலியின் பைசா நகரத்து சாய்ந்த கோபுரத்தின் கட்டிட வேலைகள் தொடங்கப்பட்டன. இது 200 பின்னரே முடிவுற்றது.
1: 1655 ஆகஸ்ட் 9 இங்கிலாந்து 9 மாகாணங்களாக பிரிக்கப்பட்டது.
2: 1892 ஆகஸ்ட் 9 தாமஸ் ஆல்வா எடிசன் தனது இருவழி தந்திக்கான காப்புரிமம் பெற்றார்.
1: 1907 ஆகஸ்ட் 9 தெற்கு இங்கிலாந்தில் உள்ள தீவில் ஆகஸ்ட் 1 ஆரம்பிக்கப்பட்ட சாரணர் இயக்கத்தின் முதல் பாசறை முடிவடைந்தது.
2: 1965 ஆகஸ்ட் 9 சிங்கப்பூர் மலேசிய கூட்டமைப்பில் இருந்து வெளியேற்றப்பட்டு தனி நாடாக்கப்பட்டது.
1: இந்திய விடுதலை போராட்ட வீரரும் பெண்ணியல் சரளா தேவி அவர்களின் பிறந்த தினம் 1904 ஆகஸ்ட் 9.
2: இந்திய இயற்பியலாளர் அல்லாடி ராமகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த

0: இந்த தினம் 1923 ஆகஸ்ட் 9.
1: இந்திய அறிவியலாளர் எல்லப்பிரகத சுப்பாராவ் அவர்களின் நினைவு தினம் 1948 ஆகஸ்ட் 9.
0: ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.

நேரம் 6:22. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனி இன்று ஒளி உலா வரக்கூடிய நிகழ்ச்சிகளை பற்றி தெரிந்து கொள்வோம். நிகழ்ச்சியும் நேரமும் இந்த அறிவிப்பினை தொடர்ந்து காலை 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் எழுதி வழங்குபவர் எம் கே மணிமேகலை அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி, இதில் அறிவிப்புகள். அதனைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் பயிர் பாதுகாப்பில் உயிரியல் கட்டுப்பாட்டு காரணிகளும் பயன்பாடுகளும் குறித்து விருதுநகர் உயிரியல் கட்டுப்பாட்டு ஆய்வக வேளாண் அலுவலர் க அரிபுத்திரன் அவர்கள் தரும் தகவல்கள். 6:45 திரை இசை, 6:55 பூந்தளிர். இன்று காலை 7 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், இதில் பத்திரிகைகளில் வெளிவந்த இன்றைய முக்கிய செய்திகள், வேலைவாய்ப்பு செய்திகள் ஆகியன வலம் வரும். 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மாற்று வழங்கும் ஆலய அற்புதங்கள், இதில் குறிச்சி லக்ஷ்மி நாராயண பெருமாள் கோவில் குறித்த சிறப்புகள் வழங்குபவர் பரமக்குடி மி சீனிவாசன் அவர்கள். 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்களில் திரை இசை இடம்பெறும். இன்று காலை 8:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 8:02 பாட்டு வேண்டுமா. இன்றைய பாட்டு வேண்டுமா நிகழ்ச்சியில் மதுரை மாவட்ட நேயர்கள் தங்கள் மனசுக்கு பிடித்த புத்தம் புதிய பாடல்களை கேட்டு மகிழலாம். நேரலை எண்கள் 25 30 170 மற்றொரு எண் 25 30 171. 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் எமது ஒளிக்களஞ்சியத்திலிருந்து வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 9:02 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. 10:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 10:02 விருப்பகானங்கள் புதுக்கோட்டை பழனியாயி நேயர் விருப்பமாக இடம்பெறுகிறது பாடல்கள். 10:30 தக் லைஃப் படத்திலிருந்து ஒருபட பாடல்கள் கேட்கலாம். முற்பகல் 11:00 மன் கி பாத் பற்றிய மக்களின் கருத்துக்கள் டெல்லி அஞ்சலாக வலம் வரும். நண்பகல் 12:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 12:02 சிநேகிதிய நிகழ்ச்சி, இதில் பெண்கள் மட்டும் கலந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் தோழிகள் தொடர்பு கொள்ள வேண்டிய நேரலை எண்கள் 25 30 170 அறிமுக பெண்களும், 25 30 171 ஏற்கனவே பேசியவர்களும் பேசி தங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு மகிழலாம். 1:00 வசந்த கானங்கள், 1:55 சௌராஷ்டிர மொழி பாடல், பிற்பகல் 2:00 கவிதை அரங்கம், 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல், பிற்பகல் 3:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 3:02 மெல்ல வரும் பாட்டு. மாலை 4:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 4:02 ஆட்டக்களம், 5:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 5:02 மாலை தென்றல், 6:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 6:02 சேவை செய்திகள், 6:05 விளக்கேற்றும் வேளை பக்தி பாடல்கள் உலா வரும். இன்று மாலை 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 அந்திப்பூக்கள் திரை இசை பாடல்களை கேட்கலாம். 7:00 ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சி,

இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகத்தின் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதர நிகழ்ச்சியில் நெல்லிக்காய் சாகுபடி குறித்து மதுரை பாலமேடு கோணப்பட்டி விவசாயி பி ராமநாதன் என்ற செந்தில் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் ஆர் பி பரிமளாதேவி அவர்கள். இன்று இரவு மணி 7:30 பாட்டு இது ஹிட்டு புதுப்படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு மகிழலாம். இரவு 8 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல், 8:05 பட்டாம் பூச்சிகள், தொடர்ந்து மணி 8:30 விளையாடலாம் வாங்க. இதில் சர்வதேச ரோலர் ஹாக்கி விளையாட்டு வீராங்கனை எம் ஜெயஸ்ரீ ஹர்ஷினி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி. இன்றிரவு 9 சட்டம் மற்றும் நீதி அமைச்சகத்தின் நீதித்துறை நிதியுதவி வழங்கும் நிகழ்ச்சி பகுதி 6 கேட்கலாம்.

இரவு மணி 9:15 காற்றில் விரியும் கடித மலர்கள், 10 மணிக்கு பட்டு சிறகு. மென்மையான பாடல்கள் வழங்குபவர் எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். இரவு 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 தேனும் பாலும். நினைவில் நின்ற பழைய திரை இசை பாடல்களை கேட்டு மகிழலாம். தொடர்ந்து நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை மணி 4:45 வரை எமது சென்னை விவித் பாரதி தமிழ் 102.3 மெகாஹெர்ட்ஸின் அலைவரிசை நிகழ்ச்சிகளை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். நேயர்கள் இதுவரை கேட்டது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்று ஒளி வளம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு, நிகழ்ச்சியும் நேரமும்.

0: நேரம் 6:30. மீனாட்சி, பிரமாதம்.
1: என்னண்ணா சொல்றே?
0: இன்னைக்கு காஃபி பிரமாதம்.
1: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
0: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கேற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
2: வழங்குகிறார் எம் கே மணிமேகலை அவர்கள்.
3: இன்றைக்கு ஒரு மரத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். நம்ம பகுதியில் இல்லாத ஒரு மரம் அது. இன்னும் ஒரு குறிப்பு, இந்த மரத்துக்கும் ஒரு பிரபலமான விளையாட்டுக்கும் தொடர்பு இருக்கு. கண்டுபிடிச்சிட்டிங்களா? வில்லோ மரம். கிரிக்கெட் மட்டை தயாரிக்க பயன்படுற மரம் தான் வில்லோ மரம். இதோட அறிவியல் பெயர் சாலிக்ஸ். இந்த மரம் பொதுவாக பூமியின் வட அரைக்கோளத்தின் குளிர் மற்றும் மிதவெப்ப பகுதிகளில் காணப்படும். 10 முதல் 30 மீட்டர் வரை உயரமா வளரும். நீளமான மெல்லிய கிளைகள் கீழ் நோக்கி தொங்கும். இலைகள் நீண்டு குறுகிய வடிவில் பச்சை நிறத்தில் இருக்கும். வசந்த காலத்தில் கேட்கிங்ஸ் எனப்படும் மென்மையான பூக்கொத்துகள் தோன்றும். அவை தேனீக்களை ஈர்க்கும். சில வகை 100 ஆண்டுகளுக்கு மேலாக வாழுது. இந்த மரங்கள் ஆற்றங்கரை, ஏரிக்கரை, சதுப்பு நிலங்கள் போன்ற ஈரமான இடங்களில் சிறப்பாக வளரும். முழு சூரிய ஒளி மற்றும் ஈரப்பதம் நிறைந்த வளமான மண் இதற்கு ஏற்றதா இருக்கும். இது வேகமாக வளரும். கிளைகள் நெகிழ்வுத்தன்மையோடு இருக்கும். வேர்கள் வலிமையானதாக இருக்கும். அதனால் மண் அரிப்பை தடுக்க

0: உதவும். இது ஒரு அலங்கார மரமா பூங்காக்கள் மற்றும் நீர்நிலைகளின் ஓரங்களில் பரவலாக வளர்க்கப்படுது. மருத்துவ குணங்களும் நிறைந்த மரம். சுற்றுச்சூழலோடு இதற்கு எப்படி தொடர்பு? தேனீக்கள் மற்றும் பல பூச்சிகளுக்கு ஆரம்ப கால உணவு ஆதாரமாக இருக்குது. பறவைகள் மற்றும் சிறு விலங்குகளுக்கு வாழ்விடமாக இருக்குது. ஈரநில சூழலியல் அமைப்பை பாதுகாக்க உதவுது. உலகிலேயே அதிக வகையான வில்லோ மரங்கள் சீனாவில் தாங்க இருக்குது. இதை தவிர இங்கிலாந்து, கனடா, அமெரிக்கா, ரஷ்யா, பிரான்ஸ், ஜெர்மனி, ஸ்வீடன், நார்வே, ஜப்பான் போன்ற நாடுகள்லேயும் வளருது. இந்தியாவில் காஷ்மீர், ஹிமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட் மாநிலங்களில் காணப்படுது. வீப்பிங் வில்லோ அப்படிங்கிற வில்லோ மரம் சீனாவை தாயகமாக கொண்டது. சுற்றுச்சூழலோட வில்லோ மரம் எப்படிங்க தொடர்பில் இருக்குது? வில்லோ மரத்தின் வேர்கள் வலுவாக பரவி ஆற்றங்கரை மற்றும் ஏரிக்கரைகளில் மண்ணரிப்பை தடுக்கின்றது. அதிக ஈரப்பதமுள்ள இடங்களில் வளர்றதால சதுப்பு நிலங்கள் மற்றும் ஆற்றங்கரை சூழலை நிலைநிறுத்தி நீர்நிலைகளை பாதுகாக்குது. பறவைகள், பூச்சிகள் மற்றும் சிறிய விலங்குகளுக்கு உணவு, தங்குமிடம் மற்றும் இனப்பெருக்க இடமாக இருக்கின்றது. வளிமண்டலத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி ஆக்சிஜனை வெளியிடுறதன் மூலமாக காற்றை சுத்தப்படுத்தி காற்றின் தரத்தையும் மேம்படுத்துது. கார்பனை தன்னுள் சேமிப்பதன் மூலம் பசுங்குடில் வாயுக்களின் தாக்கத்தை குறைக்க பங்களிப்பு செய்து காலநிலை மாற்றத்தை குறைக்கவும் உதவுகின்றது. மரத்தின் அடர்த்தியான கிளைகள் மற்றும் இலைகள் சுற்றுப்புற வெப்பநிலையை குறைத்து நிழலும் குளிர்ச்சியும் தருகின்றன. அதனால் சுற்றுச்சூழலின் நட்பு மரம் வில்லோ மரம்னு அழைக்கப்படுது.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் எம் கே மணிமேகலை அவர்கள்.

0: நேரம் 6:35. இன்று பராபவ ஆண்டு ஆடி மாதம் 24 ஞாயிற்றுக்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒலிப்பது ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, வீட்டு மூலிகை தோட்டத்தின் பயன்கள் பற்றி அறிந்து கொள்ளலாம். ஒரு சிறிய வீட்டு மூலிகை தோட்டம் கால்நடை வளர்ப்போருக்கு இயற்கையான முதலுதவி மருத்துவ பெட்டியாக அமையும். இதன் முக்கிய பயன்களாக கால்நடை மற்றும் கோழிகளுக்கு ஏற்படும் சாதாரண நோய்களுக்கு தேவையான மூலிகைகளை உடனுக்குடன் சுத்தமாகவும் கலப்படமின்றியும் பயன்படுத்த முடியும். மருத்துவர் வரும் வரை பாதுகாப்பான முதலுதவி சிகிச்சை அளித்து நோயின் தீவிரத்தை குறைக்க உதவும். மூலிகைகளை வாங்குவதற்கோ தேடி அலைவதற்கோ செலவாகும் நேரத்தையும் பணத்தையும் மிச்சப்படுத்தலாம். வீட்டின் காலி இடங்களை பயனுள்ள மூலிகை தோட்டமாக மாற்றி குடும்பத்திற்கும் கால்நடைகளுக்கும் பயனளிக்கலாம். சமையலறை மற்றும் வீட்டில் கிடைக்கும் மக்கும் கழிவுகளை இயற்கை உரமாகவும் கழிவு நீரை மறுசுழற்சி செய்து நீர்ப்பாசனத்திற்கும் பயன்படுத்தலாம். குறைந்த செலவில் ஆண்டு முழுவதும் தேவையான மூலிகைகள் தொடர்ந்து கிடைக்கும். மூலிகை தோட்டம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் உயிரின பன்முகத்தன்மையை அதிகரிக்கவும் உதவுகிறது. பசுமையான சூழல் மன அமைதியையும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையையும் ஊக்குவிக்கிறது. மரபுவழி மூலிகை மருத்துவ அறிவை குடும்பத்தினருக்கும் அடுத்த தலைமுறைக்கும் பாதுகாத்து பரப்புவதற்கு வழிவகுக்கிறது. இயற்கை மருத்துவத்தின் மீதான நம்பிக்கையை வளர்த்து கால்நடை வளர்ப்பில் தன்னிறைவை உருவாக்க உதவுகிறது. அன்பார்ந்த விவசாய பெருமக்களை, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் 2026 ஆகஸ்ட் மாதம், அதாவது இம்மாதம் 10/8/2026 திங்கட்கிழமை காளான் வளர்ப்பு பற்றிய தொழில்நுட்ப பயிற்சியும், 11/8/2026

0: செவ்வாய் மண்புழு உரம் தயாரித்தல் பற்றிய பயிற்சியும், 13/8/2026 வியாழன் அன்று வீட்டில் எளிதான முறையில் சாக்லேட் தயாரித்தல் பற்றிய பயிற்சியும், 14/8/2026 வெள்ளிக்கிழமை அன்று நுண்கீரைகள் வளர்ப்பு பற்றிய பயிற்சியும் நடைபெற உள்ளது. இந்த ஒரு நாள் பயிற்சி காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெறும். 2 நாள் பயிற்சியாக 19/8/2026, 20/8/2026 புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் மூலிகை குளியல் சோப்பு தயாரித்தல் பற்றிய செய்முறை பயிற்சியும், 27/8/2026, 28/8/2026 வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் சிறுதானியத்திலிருந்து செட்டிநாட்டு பலகாரங்கள் தயாரிப்பு பற்றிய செய்முறை பயிற்சியும் நடைபெற உள்ளது. ஒரு வார கால பயிற்சியாக, அதாவது 17/8/2026 முதல் 21/8/2026 வரை பெண்களுக்கான அழகு கலை பயிற்சியும் நடைபெற உள்ளது. இப்பயிற்சி காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெறும். இவ்விலவச பயிற்சியில் பங்கு பெற்று பயனடையுமாறு சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மைய இயக்குநர் தெரிவிக்கின்றார். முன்பதிவிற்கான அலைபேசி எண் 94/88/57/57/16. அலைபேசி எண் மீண்டும் 94/88/57/57/16. இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு மேலும் விவரங்களை அறிந்து கொள்ளலாம். இவ்வாறு
1: இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் பயிர் பாதுகாப்பில் உயிரியல் கட்டுப்பாட்டு காரணிகளும் பயன்பாடுகளும் குறித்து விருதுநகர் உயிரியல் கட்டுப்பாட்டு ஆய்வக வேளாண் அலுவலர் க. அரிபுத்திரன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
2: தற்போது NPV வைரஸ் என்ற இயற்கை உயிரியல் பூச்சிக்கொல்லி வைரஸ் மருந்தினை பற்றி பார்க்கலாம். இந்த NPV வைரஸ் என்பது நியூக்ளியோ பாலிஹெட்ரோசிஸ் வைரஸ் என்று சொல்லக்கூடிய வைரஸ் கரைசல் மருந்தாகும். இது வந்து பாத்தீங்கன்னா வயலில் காணப்படக்கூடிய புழுக்களை மட்டும்தான் கட்டுப்படுத்த முடியும், நோய்களை கட்டுப்படுத்தாது. இந்த புழுக்களை கட்டுப்படுத்துவதற்கு இதை மண் மூலமாகவோ விதை நீர் மூலமாகவோ செய்யக்கூடாது, இலைகளின் மேல் தான் தெளிக்க வேண்டும். அவ்வாறு தெளிக்கும் போது இந்த வைரஸ் கிருமியில் தெளிக்கப்பட்ட இலைகளை புழுக்களோ அந்த பூச்சிகளை சார்ந்த இளம்புழுக்களோ அந்த இலைகளை சாப்பிடும் பொழுது அந்த இலையில் உள்ள நச்சு கிருமியானது புழுக்களின் உடலுக்குள் சென்ற பின்னர் புழுக்களுக்கு வைரஸ் நோய் ஏற்படுத்தப்பட்டு அந்த புழுக்கள் இறந்து விடுகிறது. எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பது பற்றி பார்க்கலாம். உதாரணமாக இந்த வைரஸ் கரைசலை 1 ஏக்கருக்கு 100 மில்லி என்ற அளவில் பயன்படுத்தலாம். பயன்படுத்தும் போது 1/2 கிலோ நாட்டு சர்க்கரை சேர்ந்து கலந்து பயன்படுத்துவதனால் நன்றாக வேலை செய்யும். மேலும் இந்த வைரஸ் கரைசலை தெளிப்பதற்கு அதிகாலை நேரத்திலோ காலை 9 மணி முதலோ அல்லது மதியம் 4 மணிக்கு அப்புறமோ தெளிப்பது மிகவும் பலன் கொடுக்கும். நன்மை செய்யக்கூடிய பூச்சி இனங்கள் பற்றி ஒரு பார்வை. நன்மை செய்யும் பூச்சி இனங்களில் நன்மை செய்யக்கூடிய பூச்சி இனங்கள், தீமை செய்யக்கூடிய பூச்சி இனங்கள் என பல்வேறு வகைகள் உள்ளன. முக்கியமாக நம்ம வேளாண் துறையின் மூலமாக பயன்படுத்தப்படக்கூடிய ட்ரைக்ரோமா கைலோனி என்ற முட்டை ஒட்டுண்ணி குளவி பற்றி பார்க்கலாம். இந்த முட்டை ஒட்டுண்ணி குளவி என்பது மிகச்சிறிய குளவி இனமாகும். உதாரணத்துக்கு பேனா, நாம் எழுதக்கூடிய பேனா முனையில் உள்ள தங்கு சின்ன உருண்ட மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய அதிலும் மிக சிறிதான அளவுடைய இந்த ஒட்டுண்ணி குளவி. இந்த ஒட்டுண்ணி குளவி பார்த்தீங்கன்னா நம்ம வயலில் இருக்கக்கூடிய காய்ப்புழுக்கள், தண்டு துடைப்பான் போன்ற புழுக்களால் ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகளை கட்டுப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. இது எவ்வாறு வேலை செய்கிறது என்று பார்த்தால், நம் வயலில் இருக்கக்கூடிய புழுக்கள் முதிர்ச்சி அடைந்து பட்டாம்பூச்சியாகவோ பரவி அதனுடைய முட்டைகளை அங்காங்கு வயல்களில் இடும் பொழுது அந்த முட்டைகளை தாக்கி அளிப்பதில் இந்த ஒட்டுண்ணி குளவிகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. உதாரணத்துக்கு அந்த புழுக்களினுடைய முட்டைகளில் இந்த குளவியானது தனது முட்டையினை இட்டு அந்த முட்டைகளில் உள்ள கருக்களை உண்டு அதனை அளிக்கின்றது. இதனை நாம் எவ்வாறு பயன்படுத்தலாம் என்று பார்க்கலாம். நெல் வயலுக்கு 2 சிசி என்ற அளவில் 30 நாள் இடைவெளிக்கு பின் 6 முறை பயன்படுத்தலாம். 1 சிசி அட்டை என்பது, ஒரு ஒட்டுண்ணி அட்டை என்பது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஒட்டுண்ணி அட்டையில 18,000 to 20,000 என்ற அளவில் ஒட்டுண்ணி குளவிகள் இருக்கும். இதனை வாங்கி பயன்படுத்துவதுதான் மிக முக்கியமானது. ஒட்டுண்ணி குளவி அட்டையினை வாங்கி வயலுக்கு சென்றவுடன் உடனடியாக 3 நாட்களுக்குள் பயன்படுத்த வேண்டும். பருத்தி வயலுக்கு 3 சிசி அதாவது 3 அட்டை என்ற விதத்தில் வாங்கி பயன்படுத்தலாம். கரும்பு பயிருக்கு 90 நாட்களுக்கு பின் 6 முறை இந்த அட்டைகளை வாங்கி பயன்படுத்தலாம். பயிர் மற்றும் காய்கறி பயிர்களுக்கு 5 cc அதாவது ஏக்கருக்கு 5 அட்டைகள் என்ற வீதம் 30 நாட்களுக்கு பின்னர் 3 முறை பயன்படுத்தலாம். இந்த அட்டையினை பயன்படுத்தும் போது அந்த அட்டையினை இலைகளில் டேபர் பின் வைத்தோ அல்லது நூல் வைத்தோ நேரடியாக சூரிய வெப்பம் படாத இடங்களில் இலைகளுக்கு அடியில் வைத்து கட்ட வேண்டும். இந்த கொட்டுணி கிளவிகளை கட்டி

0: 15 நாட்களுக்கு எந்த ஒரு ரசாயன பூச்சிக்கொள்ளும் மருந்துகளையும் பயிரில் தெளிக்கக்கூடாது. இந்த ஒட்டுண்ணி குளவிகள் தீமை செய்யக்கூடிய பொருட்களை முட்டை பருவத்திலே தாக்கி அழிப்பதனால் நமக்கு வயல்களில் ஏற்படக்கூடிய பூச்சிகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் 60-70% வரை குறைய வாய்ப்புள்ளது. மேலும் ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகளின் தேவைகளும் குறைவாக உள்ளது.
1: இன்றைய இன்று ஒரு செய்தியில் இதுவரை பயிர் பாதுகாப்பில் உயிரியல் கட்டுப்பாட்டு காரணிகளும் பயன்பாடுகளும் குறித்து விருதுநகர் உயிரியல் கட்டுப்பாட்டு ஆய்வக வேளாண் அலுவலர் க. அரிபுத்திரன் அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவுபெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
4: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
5: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. புதிய காலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இனி ஒரு தன்னம்பிக்கை பாடல். மனோ மற்றும் குழுவினரோடு இணைந்து பாடுகிறார். இதயத்தை திருடாதே படத்திலிருந்து.

விடிய விடிய நடனம் சந்தோஷம், விழியில் வழியும் தருணம் ஒன்றான இளைய கரங்கள் எழுதும் மண் மேலே பொது யுகம். யுகம் பிறந்து பிறந்து எதுவும் நாளாக வளர்ந்து வளர்ந்து மடியும் மீண்டும் தான் புதிய புதிய ஜனனம். பயம் என்னடா யமனிடம் இடம். நம் கைகளின் ஆலய ராஜ்யம், நம் கண்களின் ஆலய காவியம், நாம் இட்டது இங்கொரு சட்டமாக கூடும். ரம்பம் பம்பம் விடிய விடிய நடனம் சந்தோஷம், விழியில் வழியும் தருணம் ஒன்றான இளைய கரங்கள் எழுதும் மண் மேலே பொது யுகம். பிறந்து பிறந்து எதுவும் நாளாக வளர்ந்து வளர்ந்து மடியும் மீண்டும் தான் புதிய புதிய ஜனனம். பயம் என்னடா யமனிடம் இடம்.

காலங்கள் உதயமாகட்டும், கவலைகள் விலகி ஓடட்டும், காட்டாறு நாம் அல்லவோ. வாமனித உலகையாடலாம், வாழ்க்கை என்ன

பாடுங்கள் புதிய கீர்த்தனம், எழுதுங்கள் புதிய சாசனம், மாறட்டும் சமுதாயமே. ஆடுங்கள் புதிய தாண்டவம், அழியட்டும் பழைய தத்துவம், அச்சங்கள் நமக்கில்லையே. ஓர் நாளும் ஓய்வதில்லையே நம் போராட்டம், ஓர் நாளும் சாய்வதில்லை.

உங்கள் புதிய தாண்டவம், அழியட்டும் பழைய தத்துவம், அச்சங்கள் நமக்கில்லையே. ஓர் நாளும் ஓய்வதில்லையே நம் போராட்டம், ஓர் நாளும் சாய்வதில்லையே.

தக தக திமி தக ஜனு விடிய விடிய நடனம் சந்தோஷம் விழியில் வழியும் தருணம் ஒன்றான இளைய கரங்கள் எழுதும் மண் மேலே பொதுயுகம் பிறந்து பிறந்து எதுவும் நாளாக வளர்ந்து வளர்ந்து மடியும் மீண்டும் தான் புதிய புதிய ஜனனம் பயம் என்னடா யமனிடம் நம் கைகளின் ஆலய ராஜ்யம் நம் கண்களின் ஆலய காவியம் நாம் இட்டது இங்கொரு சட்டமாக கூடும் ரம்பம் பம்பம் விடிய விடிய நடனம் சந்தோஷம் விடியில் வழியும் தருணம் ஒன்றான இளைய கரங்கள் எழுதும் மண் மேலே புதுயுகம் தகிட தகிட தகதிமி தகதிமி தக தகிட தகிட தகதிமி தகதிமி தக தகிட தகிட தகதிமி தகதிமி தக தகிட தாம் தாம் தாம் தம் தம் தம் தம்

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
3: நேரம் 6:50. புதிய காலை நிகழ்ச்சியில் அமைந்திருக்கிறோம். இனி பாடல் ஒலிக்கிறது, உதயம் NH4 படத்திலிருந்து.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
2: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேரம் 6:54
4: மீனாட்சி, பிரமாதம்.
5: என்ன சொல்றேன்,
4: காஃபி பிரமாதம்.
5: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
4: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கேற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. அக்கா எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட் ஆயிருந்துச்சு.
6: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப ரெண்டு விரலும் பழைய மாதிரி ஆயிருச்சு.
4: விபத்தால் செயலிழந்த மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
7: இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. பிஞ்சு மனங்களின் சிரிப்பும் செல்ல கதைகளும் இனிய பாடல்களும் சேர்ந்த அழகான நேரம். குட்டீஸ்களுக்காகவே மலரும் பூந்தளிர் குட்டீஸ் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம்.
8: உங்க பேர் என்ன?
9: என் பேர் ராஷ்மிகா.
8: எந்த கிளாஸ் படிக்கிறீங்க?
9: UKG B.
8: இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க?
9: அப்பாவுக்கு 4, அம்மாவுக்கு 3, எங்களுக்கு 2, பாப்பாவுக்கு 1,
8: காட்டுல
9: சிங்கராஜா வந்து தூங்கிட்டு இருந்தாலும் அப்ப வந்து ஒரு எலி வந்து அது மேல குதிச்சு நின்றுச்சான். அப்பறம் அந்த சிங்கராஜா வந்து எந்திரிச்சு அந்த எலிய புடிச்சிருச்சான். அப்புறம் அந்த எலி வந்து சாரி சிங்கராஜான்னு பேசான். ஒரு நாளைக்கு ஹண்டர் வந்து சிங்கராஜா மேல நெத்து போட்டாங்க. அப்ப வந்து சிங்கராஜா வந்து வெளியிலே வர முடியல. அதுக்கு எலி வந்து ஹெல்ப் பண்ணிச்சான். அது என்ன செஞ்சிச்சுதான், அது வந்து நெத்தை தான் கடிச்சு கடிச்சு கீழே போட்டு ஓட்டு செஞ்சிருச்சான். அப்புறம் வந்துட்டு சிங்கராஜா வந்து வெளியில வந்துருச்சான். தேங்க்யூன்னு சிங்கராஜா சொன்னாராம். அப்புறம் எலி வந்து அதோட பின்னாடி பார்த்துட்டு ஹாப்பியா போயிருக்காங்களாம். நான் வந்து தெலுங்குல சொல்ல போறேன். அகலம் முதல்ல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முகத்திலே உள்ளது. கத்தனாய பயனுக்குள் வாழனிவன் நத்லால் தொழால் என மரமிசை ஏகினா மாதி சென்ற நிலமிசை.

0: வேண்டுகள் வேண்டாமே இனாவடி சேர்ந்தாக்க யாரும் எதுவுமே இல்லை.
1: வேற என்ன சொல்ல போறீங்க?
0: நான் ஒரு இங்கிலீஷ் லைன் சொல்ல போதேன். ABCDEFGHIJKLMNOP

0: உங்களுக்கு ஃப்ரூட்ஸ்லாம் பிடிக்குமா?
1: பிடிக்கும்.
0: என்ன ஃப்ரூட் பிடிக்கும்?
1: எனக்கு வந்து மேங்கோவும் ஆப்பிளும் பிடிக்கும். நன்றி.
2: இன்றைய பூந்தளர் நிகழ்ச்சியில் எங்களுடன் இணைந்திருந்த ராஷ்மிகா குட்டிக்கு நன்றி.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இதுவரை புதிய காலை நிகழ்ச்சியில் சேவை செய்திகள். இந்நாளின் சிறப்பு நிகழ்ச்சியின் நேரமும் இணைத்தானும் நல்லவை கேட்க இயற்கை இன்பம் ஒரு சொல் கேளிர் இன்று ஒரு செய்தி பூந்தளிர் இனிய திரைசை பாடல்கள் ஆகியன கேட்டு மகிழ்ந்தீர்கள். இனிதே நிறைவு பெறுகிறது புதிய காலை நிகழ்ச்சி.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள். நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில் பத்திரிகைகளில் வெளிவந்த சில முக்கிய செய்திகள். வேலைவாய்ப்பு செய்திகள். 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜூலர் மாற்று வழங்கக்கூடிய ஆலய அற்புதங்கள். இன்றைக்கு நிகழ்ச்சியில் குறிச்சி லக்ஷ்மி நாராயண பெருமாள் குறித்த கோவில் குறித்த சிறப்புகள் இடம்பெற இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இனிய திரைசை பாடல்களையும் கேட்டு மகிழலாம். இப்போது இந்த செக்மெண்ட்டில் ஒரு 4 பாடல் வருது. மனம் மகிழ செய்ய மனம் வீசும் மல்லிகை பாடல்களை கேட்டு மகிழலாம். முதல் பாடலாக மனம் வீச வருவது 1987 மனோபாலா இயக்கத்திலும் சங்கர் கணேஷ் இசையமைப்பிலும் வெளிவந்த படம் ஊர்காவலன். புலமைப்பித்தன் பாடல் வரிகளுக்கு மலேசிய வாசுதேவன், வாணிஜெயராம் பாடுகிறார்கள்.

நேரம் 7:06. பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்களில் நாம் தெரிந்து கொள்ளவிருப்பது வேலை வாய்ப்பு செய்தி ஒன்று. தேசிய வங்கிகளில் காலி இடங்களுக்கு தேர்வு அறிவிப்பை IBPS தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. இதில் வாடிக்கையாளர் சேவை பணியாளர் பிரிவில் உத்தரப்பிரதேசத்தில் 1713 இடங்களும், கர்நாடகாவில் 1414 இடங்களும், மகாராஷ்டிராவில் 1051 இடங்களும், மேற்கு வங்கத்தில் 946 இடங்களும், தமிழகத்தில் 675 இடங்கள் உட்பட மொத்தம் 11403 இடங்கள் காலியாக உள்ளன. இந்த பணியில் சேருவதற்கு கல்வி தகுதி, பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பு 21/8/2026 20-28 வயதுக்குள் இருத்தல் வேண்டும். தேர்ச்சி முறை பிரிலிமினரி மெயின் தேர்வு நடைபெறும். விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன் மட்டுமே. இதற்கான விண்ணப்ப கட்டணம் ₹850, SC/ST பிரிவினருக்கு ₹175. விண்ணப்பிப்பதற்கு கடைசி நாள் இம்மாதம் 21 அதாவது 21/8/2026. மேலும் விவரங்களுக்கு IBPS.IN என்ற இணையதளத்தை பார்வையிட்டு விண்ணப்பித்து தேர்வில் வெற்றி பெற ஆகாஷ்வாணி மதுரை

103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வாழ்த்துகிறது. பிரேக்பாஸ்ட் பொய்கை பூக்களில் இனி பாடல் ஒலிக்கிறது. 1990 என் கே விஸ்வநாதன் இயக்கத்திலும் இளையராஜாவின் இசையமைப்பிலும் வெளிவந்த படம் பெரிய வீட்டு பண்ணக்காரன். நா காமராசன் பாடல் வரிகளுக்கு கே ஜே ஜேசுதாஸ் சித்ரா பாடல்.

0: நேரம் 7:13.
1: தினமும் காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: பிரேக்பற்று பொய்கை புகழினை பாடல் ஒலிக்கிறது. 2001 சித்திக் இயக்கத்திலும் இளையராஜாவின் இசையமைப்பிலும் வெளிவந்த படம் நினைத்தேன் வந்தாய். இதோ கவிஞர் பழனி பாரதியின் பாடல் வரிகளுக்கு ஹரிஹரன் பவதாரிணி பாடுகிறார்கள்.

நேரம் 7:18 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனி பாடல் ஒழிக்கிறது. 1998 விக்ரமன் இயக்கத்திலும் எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைப்பிலும் வெளிவந்த படம் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். தாமரையின் பாடல் வரிகளுக்கு உன்னி கிருஷ்ணன், சுஜாதா பாடுகிறார்கள்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
0: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி விதி போத்தி செய்தில் மதுரை.
4: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், மேலமாசி வீதி, போத்தி சேதரில், மதுரை.
0: இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
5: அன்பர்களே, இன்று ஏகாதசி, குறிச்சி லக்ஷ்மி நாராயண பெருமாள் கோயிலுக்கு செல்கிறோம். கும்பகோணத்திலிருந்து திருப்பரந்தாள் வழியாக பந்தநல்லூர் செல்லும் பேருந்து சாலையில் இந்த குறிச்சியிலே கோவில் உள்ளது. இந்த தலம் ஆதியில் நெல்லிவனம், லக்ஷ்மிபுரம் என அழைக்கப்பட்டுள்ளது. வசிஷ்டர், கௌதமர் போன்றோர் திருமாலை நோக்கி தவம் புரிந்து சீதா புராட்டி சமேத கல்யாணராமராக திருமாலை தரிசித்த தலம் இது. சூரியனின் 7 நிறங்களும் இங்கு 7 தங்க நிற மந்தாரை கொக்குகளாக மாறி ராமநாம ஜபம் செய்து வழிபட்டனவாம். இன்றும் சப்தமியும் புனர்பூசமும் இணைந்து வரும் நாளில் ஒரு 7 கொக்குகளும் எல்லா முனிவர்களோடு இங்கு வந்து ராமநாம ஜபம் செய்வதாக ஐதீகம். ஸ்ரீ ராமர் வானரங்களுக்கு தமது கரங்களால் காதணிகளை அணிவித்து அருள் புரிந்த தலம். எனவே இன்றும் குழந்தைகளுக்கு பெயர் வைத்தல், காதுகுத்துதல் போன்றவற்றை இங்கு நடத்துகிறார்கள். திருமாலின் அம்சமாக விளங்கும் நெல்லி மரம் தோன்றியது இங்குதான் என லக்ஷ்மிபுரம் ஆத்மியம் கூறுகிறது. ஊரின் நடுவே கிழக்கு நோக்கிய ஆலயம், 5 நிலை ராஜகோபுரம் உள்ளது. உரிய மதில்களோடு 2 பெரிய பிரகாரங்களை கொண்ட ஆலயம். ராஜகோபுரம் தாண்டி உள்ளே சென்றால் மேற்கு நோக்கிய கருடாழ்வாரை தரிசிக்கலாம். இவருக்கு வடக்கே எழில் மிகுந்த வசந்த மண்டபம் உள்ளது. 2 வாயில் கடந்து சென்றால் 20 தூண்களை கொண்ட மகா மண்டபமும், அதையொட்டி நெத்தி மண்டபமும் உள்ளன. நெத்தி மண்டபத்திலே நாயக்கர் கால மூலிகை வண்ண ஓவியங்களாக உள்ளன. 2 வாயிலின் உட்புற தும்பிக்கை ஆழ்வார் இருக்கிறார். மகா மண்டபத்தின் உட்புறம் தென்திசை நோக்கிய கோதண்டராமர் சன்னதி உள்ளது. 9 அடி உயரமுடைய நின்ற கோலம் இது. இடதுபுறம் லக்ஷ்மண்

0: ராவணனும் வலதுபுறம் சீதா தேவியும் உள்ளார்கள். அருகே தாசனாக ஆஞ்சநேயர் உள்ளார். வசிஷ்டர் சன்னதியும் உள்ளது. வெளியில் அனுமான் சன்னதி உள்ளது. மூன்றாம் வாயிலை கடந்து சென்றால் உள்ளே வலப்பக்கம் 12 ஆழ்வார்களும் சன்னதி கொண்டிருக்கிறார்கள். மேலும் ஆதி நாராயணர், விஸ்வக்சேனர், காளிங்கநர்தனர் சன்னதிகளும் உள்ளன. அர்த்த மண்டபத்தில் லக்ஷ்மி நாராயண விக்கிரகம் உள்ளது. பிரதான கருவறையில் ஸ்ரீ லக்ஷ்மி தேவியை மடியில் அமர்த்தி கொண்டு அருள்மழை பொழிகிறார் லக்ஷ்மி நாராயணர். ஆலய தென்பாகத்தில் ஸ்ரீ புஷ்பகவல்லி தாயார் சன்னதி உள்ளது. பாமா ருக்மிணியுடன் வேணுகோபால சுவாமியும் ஆண்டாள் சன்னதியும் உள்ளன. 1200 ஆண்டுகள் பழமையான கிணறும் உள்ளது. இந்த ஆலயத்திலே திருவிழாக்கள் நின்று போயுள்ளன. திருப்பணிகள் செய்ய வேண்டி உள்ளது. விஷ்ணுபதி புண்ணிய காலங்களாகிய வைகாசி, ஆவணி, கார்த்திகை, மாசி ஆகிய மாதப்பிறப்பு நாளில் இங்கு வழிபட்டால் ஆயுள் ஆரோக்கியமும் திருமணப்பேரும் மகப்பேரும் கிட்டிடும். அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் அளிக்கும் குறிச்சி லக்ஷ்மி நாராயணரை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. ஓம் நமோ நாராயணாய.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி விதி போத்தி செதில் மதுரை.
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி செதில் மதுரை.
1: நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இந்த அரை மணி நேரம் உங்கள் மனதை விரும்பும் பாடல்கள் உலா வரவிருக்கின்றன. நேரம் இப்பொழுது 7:30. இரண்டாயிரம் ஆண்டு விக்ரமன் இயக்கத்திலும் எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைப்பிலும் வெளிவந்த படம் வானத்தைப் போல விவேகாவின் பாடல் வரிகளுக்கு எஸ் பி பாலசுப்ரமணியம், சுவர்ணலதா பாடுகிறார்கள்.

நேரம் 7:35. ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சி இணைந்திருக்கிறோம். இனி இன்று பத்திரிகைகளில் வெளிவந்த சில முக்கிய செய்திகளை பற்றி தெரிந்து கொள்வோம். வட்டாரச் செய்திகளாக இடம்பெறுகிறது. மதுரை மாவட்டத்தில் நாளை 12 லட்சம் பேருக்கு குடற்புழு நீக்க மாத்திரைகள் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மதுரையில் பாரம்பரிய நடைப்பயண நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர், மாநகராட்சி ஆணையாளர் கலந்து கொண்டு வரலாற்று சிறப்புமிக்க பகுதிகளை பார்வையிட்டனர். தபால் துறை சார்பில் 2026 தாய் அகர் என்ற தேசிய கடிதம் எழுதும் போட்டி வருகின்ற அக்டோபர் 31 நடைபெற உள்ளது. மதுரை மாநகராட்சி மண்டலத்திற்கு உட்பட்ட 100 வார்டு பகுதிகளில் சுற்றித் திரிந்த 4131 தெரு நாய்களுக்கு ரேபிஸ் நோய் தடுக்கும் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக பத்திரிகை செய்தி தெரிவிக்கிறது. மதுரை மாநகராட்சியுடன் தன்னார்வலர்கள் இணைந்து வாரம் ஒருமுறை சனிக்கிழமையன்று தூய்மை பணி மேற்கொள்ளும் திட்டத்தில் நேற்று வைகை தென்பகுதியில் தூய்மை பணி நடைபெற்றது. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் விளையாட்டு விடுதி மாணவர்களுக்கு மதுரை ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் மருத்துவ முகாம் நடைபெற்றது. கோவில்பட்டியில் நடைபெற்ற மாநில அளவிலான வில்வித்தை போட்டியில் மதுரை திருமங்கலத்தைச் சேர்ந்த மாணவர்கள் 9 தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளனர். இதுவரை பத்திரிகைகள் வெளிவந்த சில முக்கிய செய்திகள் உள்ளூர் செய்திகளாக வட்டார செய்திகளாக வளம் வந்தது. இனி பாடல் ஒலிக்கிறது. 2000 கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்திலும் ஏ ஆர் ரகுமான் இசையமைப்பிலும் வெளிவந்த படம் தெனாலி. தாமரையின் பாடல் வரிகளுக்கு கமல், சித்ரா, கிளின்டன் பாடுகிறார்கள்.

நேரம் 7:42. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில் இணைந்து திரை இசைப்பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம்.

இனி ஒரு பாடல் ஒலிக்கிறது. 2003 ஏ வெங்கடேஷ் இயக்கத்திலும் தேவாவின் இசையமைப்பிலும் வெளிவந்த படம் தம். வாலியின் பாடல் வரிகளுக்கு சங்கர் மகாதேவன் பாடுகிறார். கேட்டு மகிழ்வோம்.

பாடலை பாடிக்கொண்டிருப்பவர் நடிகர் சிலம்பரசன்.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 7:49. தொடர்ந்து பாடல் ஒலிக்கிறது. 2010 ஹரியின் இயக்கத்திலும் தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைப்பிலும் வெளிவந்த படம் சிங்கம். விவேகாவின் பாடல் வரிகளுக்கு பாபா சேகல், பிரியதர்ஷினி பாடுகிறார்கள்.

0: செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர் ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: நினைவூட்டுகிற நேரிலே இன்று இரவு 10 மணிக்கு மனதை வருடி செல்லும் பட்டுச்சிறகு. இன்றைய பட்டுச்சிறகு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவோர் எஸ் கார்த்திகே தீபன் அவர்கள். நேரம் இப்பொழுது 7:55.
2: மதுரை சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் நடத்தும் மாபெரும் வர்த்தக கண்காட்சி மற்றும் விற்பனை நாள் August 7, 8, 9, இடம் அருணாச்சலம் கமலாமலாரங்கம் காமராஜர் சாலை மதுரை. தங்கம், வெள்ளி, வைர நகைகள், வீட்டு உபயோகப் பொருட்கள், பூஜா பொருட்கள், கட்டிடம், கட்டுமானம், மருத்துவம், காப்பீடு, வங்கி கடன் என பல்வேறு அரங்குகள். சப்போர்ட்டட் பை வேல் ஹாஸ்பிட்டல்.

ஆகாஷவாணி மதுரை பண்பலை ராமேஸ்வரம் பண்பலையின் பிரேக்ஃபாஸ்ட் பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியை இணைந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவான ஒரு பாடல் ஒலிக்கிறது. 2013 பாரத் பாலா இயக்கத்திலும் ஏஆர் ரஹ்மான் இசையமைப்பிலும் வெளிவந்த படம் மரியான். வாலியின் பாடல் வரிகளுக்கு சோஃபியா அஷ்ரப், ஜாவேத் அலி, ஹரிச்சரன், ஆகேஷ் ஆஷிஷ் பாடுகிறார்கள்.

0: பிரேக்கோசிகள் இதுவரைக்கும் நம்ம இனிய திரைசை பாடல், உள்ளூர் செய்திகள், வேலைவாய்ப்பு செய்திகள் மற்றும் ஸ்ரீ பாலகபடன் ஜுவலர் மாற்று வழங்கிய ஆலய அற்புதங்கள் ஆகியன இடம்பெற கேட்டீர்கள். நிறைவு பெறுகிறது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கைப்பூக்கள் நிகழ்ச்சி. அடுத்த நிகழ்ச்சியாக வர இருப்பது மதுரை மாவட்ட நேரில் விருப்ப பாடலாக பாட்டு விரும்ப தொலைபேசி நேரலை விருப்பம். அதற்கு முன்பாக 8 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்டுவிடலாம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. அனைத்து துறைகளிலும் இந்தியாவை முன்னணி நாடாக உருவாக்கும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். அமெரிக்காவுடனான நல்லுறவு வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கடல்சார் வர்த்தகத்தை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். மருத்துவ உபகரணங்கள் உற்பத்தியை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். சமூக மேம்பாட்டிற்கான திட்டங்களை செயல்படுத்துவதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தமிழகத்தின் நிலைப்பாட்டை உறுதி செய்யும் வகையில் அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் தாராபுரம் பகுதியில் உள்ள 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு குடிநீர் வழங்கும் குழாய்களில் ஏற்பட்டுள்ள உடைப்புகள் விரைவில் சீர் செய்யப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழக மக்களின் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை மாநில அரசு முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். நிதி நெருக்கடியை காரணம் காட்டி மக்களுக்கு பலனளிக்கும் திட்டங்களை மாநில அரசு கைவிடுவது ஏற்புடையது அல்ல என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு முத்தரசன் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் கடல் பகுதியிலிருந்து இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த 297 கிலோ போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சீனாவில் நடைபெற்ற உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சக்னிக் ராய் சயாந்தன் குஷாரி இணை சாம்பியன் பட்டம் வென்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் மதுரை கோவை அணியையும் திருச்சி சேலம் அணியையும் வென்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் 8:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இது பாட்டு வேணுமா? இன்னைக்கு பாட்டு ஒன்று நிகழ்ச்சியில் மதுரை மாவட்ட நேயர்களோட விருப்ப பாடல்கள் தான் தொலைபேசி வழி நேரலையாக இடம்பெற இருக்குது. மதுரை மாவட்ட நேயர்கள் செல்போனை எடுங்க, இல்லைன்னா லேண்ட்லைன் ஃபோனை எடுங்க, எடுத்து உங்கள் மனசுக்கு பிடிச்ச

0: புத்தம் புதிய பாடல்களை தான் கேட்டு மகிழ்ந்தோம். என்ன இப்படி கண்டிப்பாக சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இந்த நிகழ்ச்சி வந்து புத்தம் புதிய பாடல், அதனால தான் கேட்டு மகிழணுன்ற ஒரு தகவலை சொல்லியிருக்கீங்க. ஓகே, இன்றைக்கி நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் பேசுகிறதுக்கு தொலைபேசி எண்களை உங்களுக்கு நினைவூட்டுறேன். 25 30 170 இன்னொரு நம்பரு 25 30 171. செல்ஃபோன்லேருந்து பேசுனீங்கன்னா 04 52 அப்படிங்கிற எஸ்டிடி கூட முன்னிணைப்பாக சேர்த்துக்கொள்ள வேண்டும். அப்புறம் ஒரு வேண்டுகோள், உங்களோட பேர் மட்டும் சொல்லுங்கள், அது மட்டும் இல்லாமல் எந்த பகுதியிலேருந்து பேசுகிறீங்க அந்த இடத்த சொல்லணும். அப்புறம் உங்களுக்கு விருப்ப படம் பாடல் இது மட்டும் தான் சொல்லணும், வேறு எதுவும் நிகழ்ச்சி வந்து பேசக்கூடாது. பாட்டு மூலம் நிகழ்ச்சியில் மதுரை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக முதல் அழைப்பாளரை நாம் சந்திக்க இருக்கிறோம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் என்று வான அலையில் சொல்லி நிகழ்ச்சி நேர் அலையில் இறைவது மதுரை ஆண்டாளபுரம் சாமிநாதன்.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்கள், இன்னைக்கு நிகழ்ச்சியில் பாட்டு வேணுமாலாம் என்ன பாட்டு கேட்கலாம்? ரத்ன சுருக்கம் முடிச்சிட்டிங்களா? நான் சொன்ன உடனே ரத்ன சுருக்கம் முடிச்சிட்டிங்களே?
1: என்ன
0: பாட்டு வேணும் சொல்லுங்க?
1: அஜித்
0: கேட்டுருவோம். இதோ ஒலிக்கிறது.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 8:09. மதுரை மாவட்ட நேரில் விருப்ப பாடலாக இடம்பெற்றுக்கொண்டிருப்பது பாட்டு வேணுமா. இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து நேரில் மதுரை மாவட்ட நேரில் உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டு மகிழலாம். 25 30 170 என்ற ஒரு நம்பர் இருக்குது. அதே மாதிரி 25 30 171 இந்த எண்களில் வரலாம். இப்போ இணைப்பில் யார் காத்துட்டு சந்திப்போம். வருக, வணக்கம். வணக்கம், யார்
3: பேசுறீங்க?
2: ஒரு அதிரடியான பாடல் கடத்து, ஒரு அமைதியான பாடல் கடத்து, இந்த பாடல் ஒழிக்கிறது கேட்டு மகிழ்வோம்.

0: நேரம் 8:14.
1: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை மணி 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்க் 217 மேலமாசி வீதி மதுரை.
2: தோள்பட்டையிலிருந்து விரல் நுனி வரைக்கும் என்ன தொந்தரவா இருந்தாலும் சரி, அப்புறம் விபத்தால செயலற்ற முழு கையையும் சரி செய்வதற்கும்,
3: எலும்பு முறிவுக்கு வழியில்லா மாவு கட்டு மற்றும் அறுவை சிகிச்சை, முடக்குவாதம், சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு பாதத்தில் புண்ணை சரி செய்வதற்கும் சிறந்த சிகிச்சை மையம்
2: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
4: மதுரை சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் நடத்தும் மாபெரும் வர்த்தக கண்காட்சி மற்றும் விற்பனை நாள் 7-9, இடம் அருணாச்சலம் கமலாமலரங்கம் காமராஜர் சாலை மதுரை. தங்கம் வெள்ளி வைர நகைகள், வீட்டு உபயோகப் பொருட்கள், பூஜா பொருட்கள், கட்டிடம், கட்டுமானம், மருத்துவம், காப்பீடு, வங்கி கடன் என பல்வேறு அரங்குகள். சப்போர்ட் பை சௌபாக்யா டைமண்ட்ஸ்.
5: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
6: ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: இனிமேல் சந்தோஷமான காலை பொழுதில் நாம் இருக்கும் நிகழ்ச்சி பாட்டு வேணும். இன்னைக்கு பாட்டு வேணும் மதுரை மாவட்ட நேரோட விருப்ப பாட்டில் தொலைபேசியில் நேரடியாக இடம்பெற்று இருக்குது. நிகழ்ச்சியில் மதுரை மாவட்ட நேரில் உங்கள் மனசுக்கு பிடிச்ச புத்தம் புதிய பாடல்களை கேட்டு மகிழ்வதற்கு 25-30-170 மற்றொரு எண் 25-30-171 என்ற எண்களில் வரலாம். இப்போ இணைப்பில் யார் காத்துட்டு இருக்காங்க, சந்திப்போம். வருக, வணக்கம்.
7: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
7: வேட்டைக்காரன் படத்துல விஜய் படத்துல இருந்து பாட்டு
0: பாடல் இதை ஒலிக்கிறது கேட்டு மகிழ்ச்சி.

0: நேரம் 8:21 ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு வனம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இணைப்பில் வரக்கூடிய அடுத்த அழைப்பாளரை இப்பொழுது நாம் சந்தித்து விடுவோம். வருக, வணக்கம். யார் பேசுறீங்க சொல்லிக்கோ.
1: மதுரை மாவட்டம் அணிநகரம்.
0: நன்றி சண்முகசுந்தரம். என்ன படத்துல இருந்து பாட்டு கேட்கலாம்? சரியா விட்டு விட்டு வருது. என்ன படம்? கத்தி படத்துல இருந்து பாட வேணுமா? ஓகே, கத்தி படத்துல இருந்து செல்ஃபி பண்ணு. மிக்க மகிழ்ச்சி. இதை பாடல் முடிக்கிறேன்.

Give me a selfie for love. Give me a

0: நேரம் 8:26. ஆகாஷ்வாணி மதுரை பெண்மணி 103.3, ராமேஸ்வரம் பெண்மணி 100.9 பாட்டு வனம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இன்னைக்கு பாட்டு வனம நிகழ்ச்சியில் மதுரை மாவட்ட நேயர்களோட விருப்ப பாடல்கள் தொலைபேசி நேரலையாக இடம்பெற்று இருக்குது. மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம், நிகழ்ச்சியில் வரக்கூடியவர்கள் உங்களுடைய பெயர், எந்த பகுதியிலிருந்து பேசுறீங்க, உங்களுக்கு எந்த படத்திலிருந்து என்ன பாட்டு வேணும் அப்படிங்கிற மட்டும் சொன்னா போதும், அந்த பாடல் காற்றலைகள்ல உலா வரும். ஓகே, இப்ப இணைப்புல யார் காத்துட்டு இருக்காங்க, உங்களை சந்திப்போம். வருக, வணக்கம்.
1: வணக்கம், மதுரை
0: விஸ்வநாதபுரம்
1: ராஜேஷ்.
0: வணக்கம் ராஜேஷ் சார், நிகழ்ச்சி காலையில இருந்து கேட்டுட்டு இருக்கீங்களா?
1: ஆமா சார், ஆமா.
0: மகிழ்ச்சி, பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில என்ன பாட்டு கேட்கலாம் இன்னைக்கு?
1: படம் பெருமாள் பாடல் காதல் வைபோகமே.
0: ஓகே சார், கேட்டுருமா?
1: நன்றி சார்.
0: இதோ ஒலிக்கிறது. Do you smell what the rock is cooking? Do you smell what the rock is cooking? Do you smell what the rock is cooking?

0: நேரம் 8:31.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
0: ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு விடும் நிகழ்ச்சியில் மதுரை மாவட்ட நேயரோட விருப்ப பாடல்கள் தான் இடம்பெற்று இருக்குது. இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேயரை சந்தித்து விடுவோம். வருக, வணக்கம்.
4: இனிய காலை வணக்கங்களுடன் நிகழ்ச்சியின் மதுரையிலிருந்து தனலட்சுமி சந்திரசேகர்.
0: வணக்கம் தனலட்சுமி மேடம், சொல்லுங்க, என்ன படத்துல பாட்டு கேட்கலாம் தனலட்சுமி சந்திரசேகர் மேடம்?
4: படம் துப்பாக்கி, பாடலின் வரி அண்டாசிதா.
0: ஓகே, பாடல் ஓடி. ஓகே, நன்றி. இதோ பாடல் ஒழிக்கிறது கேட்டு மகிழ்வோம்.

0: நேரம் 8:37 சந்தோஷமான சண்டே காலை பொழுதில் பாட்டு வேணுமா நிகழ்ச்சி அடைந்திருக்கிறோம். மதுரை மாவட்ட நேயர்களோட விருப்ப பாடலும் தொலைபேசி வழி நேரலையாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்போ இணைப்புல வந்து யார் பாடல் கேட்க இருக்கிறாங்க கேட்டுருவோம். வருக வணக்கம்.
1: காலை வணக்கம் சார். செம்மன் சாலை வண்டியூர் சக்தி ஜனார்த்தன்.
0: வணக்கம் சக்தி சார், ஜனார்த்தன் சார் சொல்லுங்க. இன்னைக்கு பாட்டு வருமா?
1: ஆமாங்க சார், கருப்பன் படத்துல இருந்து கருவா கருவா பயலே அந்த படம்.
0: ஓகே, பாடல் ஒழிக்கிறது கேட்டு மகிழ்வோம்.

நேரம் 8:41:45. பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற இணைப்பில் வந்து அடுத்த பாட்டை யார் கேட்க இருக்கிறாங்க, சந்திப்போம். வருக, வணக்கம். வணக்கம் ஐயா, ஒன்றும் கேட்கல, யார் பேசுறீங்க? ஓகே, உங்க பேரு? சேதுராமன். பேரை யுத்தாளர்கள் வந்து பேசுறீங்க, சொல்லுங்க. என்ன பாட்டு கேட்கலாங்கய்யா? நாங்க வேற மாதிரி கேட்டுருவோம்.

0: நேரம் 8:46.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: மதுரை சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் நடத்தும் மாபெரும் வர்த்தக கண்காட்சி மற்றும் விற்பனை நாள் August 7, 8, 9. இடம் அருணாச்சலம் கமலாமல்லாரங்கம் காமராஜர் சாலை மதுரை. தங்கம் வெள்ளி வைர நகைகள் வீட்டு உபயோகப் பொருட்கள் பூஜா பொருட்கள் கட்டிடம் கட்டுமானம் மருத்துவம் காப்பீடு வங்கி கடன் என பல்வேறு அரங்குகள். சப்போர்ட் பை BVK குரூப்.
0: சந்தோஷமான இனிமையான காலை பொழுது நாம் இருக்கும் இந்த நிகழ்ச்சியை பாட்டு வேணும். அன்னைக்கு பாட்டு வேணும் மதுரை மாவட்ட நிகழ்ச்சி விருப்ப பாடல இடம்பெற்று இப்ப இணைப்புல யார் வர்றாங்க காத்திருக்காங்க. சந்தீபம் வருக, வணக்கம்.
3: ஹலோ சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: நான் கார்த்திகா, மதுரை மாவட்டத்துல இருந்து பேசுறேன்.
0: மதுரை மாவட்டம், ஓகே. அது எந்த ஊரு?
3: சக்கிமங்கலம்.
0: சக்கிமங்கலம், சொல்லுங்க கார்த்திகா, என்ன படத்துல இருந்து பாட்டு கேட்கலாம்?
3: வாரிசு படத்துல இருந்து ரஞ்சிதமே பாட்டு.
0: சரி, பாடலை கேட்டுருமா? இதோ ஒலிக்கிறது.

0: நேரம் 8:51.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: 1816 செப்டம்பர் 11 பிரான்ஸ் தேசத்தில் உள்ள ஒரு மருத்துவமனை. அங்கே ஒரு இளம் டாக்டர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அந்த ஆஸ்பத்திரியில் புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்கிறார். அவர் பேர் ரெனே லெனக். அவர் அன்னைக்கு காலையில் அந்த மருத்துவமனையில் அப்படியே ரவுண்ட்ஸ் வந்துக்கிட்டு இருக்கிறார். வார்டில் ஒரு படுக்கையில் ஒரு இளம் பெண் படுத்திருக்கிறா. அந்த பொண்ணுக்கு இருதய நோயாக இருக்கலாம்ங்கிறது மற்ற டாக்டர்கள் சந்தேகம். அந்த காலத்துலலாம் ஒருத்தருடைய இருதய துடிப்பை தெரிஞ்சுக்கணும்னா நோயாளியின் மார்பில் டாக்டர் வந்து காதை வச்சு பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறது வழக்கம். ஆனால் இந்த பெண்ணும் வந்து இளம் பெண், அந்த டாக்டரும் புதுசாக சேர்ந்துருக்கிறவர். அதனால் பரிசோதனை பண்ண தயங்கினார். கொஞ்ச நேரம் யோசனை பண்ணார். திடீர்னு ஒரு ஞாபகம் வந்தது அவருக்கு. அதாவது அன்றைக்கி விடியற் காலையில் தோட்டத்தில் அப்படி வாக்கிங் போயிட்டு இருந்தப்போ சின்ன பசங்கள்லாம் ஒரு மரக்கட்டையை வச்சு விளையாடிட்டு இருந்தாங்களாம். அதை அவர் பார்த்துருக்கிறார். அது என்ன விளையாட்டுனா ஒரு நீளமான மரப்பலகை. அதில் ஒரு முனையில் ஒரு பையன் தன்னுடைய காதை வச்சுக்கிட்டு இருக்கிறான். மறுமுனையில் இன்னொரு பையன் அந்த மரப்பலகையை ஒரு ஆணியால் கீறிக்கிட்டு இருக்கிறான். ஒரு முனையில் ஆணியால் கீறும் பொழுது மறுமுனையில் காதை வச்சுருக்கிற பையனுக்கு அந்த சத்தம் துல்லியமாக கேட்குது. அந்த டாக்டருக்கு காலையில் பார்த்த இந்த விளையாட்டையும் ஞாபகத்துக்கு வந்துட்டுது. உடனே என்ன பண்ணார் தெரியுமா? ஒரு நீளமான காகிதத்தை எடுத்தார். அதை அப்படியே உருளை மாதிரி உருட்டினார். ஒரு முனையை அந்த நோயாளியின் மார்பில் இடது பக்கம் வச்சார். இன்னொரு முனையில் தன்னுடைய காதை வச்சார். என்ன ஆச்சரியம்! நோயாளியின் மார்பில் நேரடியாக காதை வச்சு கேட்குறத விட துல்லியமாக கேட்டது இதய துடிப்பு. இதய துடிப்பு மட்டும் இல்லை, மூச்சு இழுத்து விடுறது, திரவ பொருள்களின் அசைவு, எல்லா சத்தமும் தெளிவாக கேட்குது. கிரேக்க மொழியில் ஸ்டெத்தாஸ் அப்படின்னா மார்பு, ஸ்கோப்பின் அப்படின்னா பார்ப்பதுன்னு அர்த்தம். அதனால் டாக்டர் ரெனே லெனக் தான் கண்டுபிடிச்ச கருவிக்கு ஸ்டெதஸ்கோப் அப்படின்னு பேர் வச்சார். அவரே வந்து முதல் மாடலையும் செஞ்சார். அளவு ரொம்ப பெருசாக இருந்தது, சுலபமாக எடுத்துகிட்டு போகிறது கஷ்டம், அது அவ்வளவு கஷ்டமாக இருந்தது. அதனால் அவரே அதை அப்புறம் 2 பிரிவாக தயார் பண்ணார். இது 2 துண்டையும் டாக்டர் தன்னோட கோட்டு பாக்கெட்டில் வச்சுக்கலாம், தேவைப்படுறப்ப எடுத்து ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்படி தான் அவர் ஆரம்பத்தில் பண்ணார். தன்னுடைய இந்த கண்டுபிடிப்பை பற்றி அவர் ஒரு புத்தகம் எழுதினார். நிறைய விற்றுது, புகழும் பணமும் சேர்ந்தது. பணமும் புகழும் வந்து சேர்ந்தது மாதிரியே அவருக்கு ஒரு நோயும் வந்து சேர்ந்தது.

0: அது என்ன நோயின்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் அவர் கண்டுபிடிச்ச கருவி தான் உபயோகப்பட்டு தான். அவரே அதை கண்டுபிடிச்சார். அவருக்கு வந்திருந்தது காச நோய். 1826 ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி உலகத்தின் முதல் ஸ்டெதஸ்கோப்பை கண்டுபிடிச்ச டாக்டர் ரெனே லெனக் காலமானார். அவர் சாகிறதுக்கு முன்னாடி மரத்தால் செஞ்சு வச்சுருந்த ஸ்டெதஸ்கோப்பை தனக்கு வேண்டியப்பட்ட ஒரு டாக்டர்கிட்ட கொடுத்து என்னுடைய சொத்துக்கள்லேயே ரொம்ப வசந்தது அப்படின்னு சொன்னாராம். அதுக்கப்புறம் 3 வெள்ளைக்காரங்க சேர்ந்து இந்த கருவியில் சில மாற்றங்களை பண்ணாங்க. ஆனால் 1829 லண்டனில் டாக்டர் நிக்கோலஸ்ங்கிறவர் ஒரு காதால் இதய துடிப்பை கேட்குறத விட டாக்டர் 2 காதாலையும் கேட்குறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு ஒரு கருத்தை வெளியிட்டார். அதுக்கப்புறம் ரொம்ப காலம் கழித்து 1852 ஜார்ஜ் காமான் அப்படிங்கிறவர் ரப்பர் டியூப்புகளை உபயோகப்படுத்தி 2 காதாலையும் கேட்குற மாதிரி ஒரு புதிய வடிவத்தை அதுக்கு கொடுத்தார். அதுக்கு பிறகு அது படிப்படியாக எவ்வளவோ மாற்றங்கள் இருந்தாலும் ஆரம்பத்தில் டாக்டர் ரெனே லெனக் உருவாக்கின அடிப்படை மாடலை யாரும் மாற்றி அமைக்கலைங்கிறது தான் முக்கியமான விஷயம். நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆஸ்பத்திரி, அதில் ஒரு நோயாளி, காலை நேரத்தில் நர்ஸு அந்த பக்கமாக போயிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு ஒரு நர்ஸு நர்ஸுன்னு கத்துறார். நர்ஸு அவசரமாக ஓடி வந்து என்ன விஷயம்னு கேட்டாங்க. சிஸ்டர், இங்கே பாருங்கள், உங்கள் டாக்டரை என் நெஞ்சில் அவர் காதை வச்சு கேட்டுக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னார் நோயாளி. சிஸ்டர் பதட்டப்படாமல், அதனால் என்ன, இந்த டாக்டர் பழமையான விஷயங்களில் ரொம்ப நம்பிக்கை உள்ளவர், அதனால் ஸ்டெதாஸ்கோப்பை உபயோகப்படுத்தாமல் காதை வச்சு கேட்குறார், அது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னாங்களாம். ஐயோ, அதுக்காக இல்லை சிஸ்டர், இவர் என் நெஞ்சு மேலே தலையை வச்சது நேற்று ராத்திரி 9 மணி, இப்போ விடிஞ்சு போச்சு, இன்னமும் தலையை எடுக்கவே இல்லை, அதுக்காக தான் சந்தேகப்பட்டு உங்களை கூப்பிடுறேன் அப்படின்னாராம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில் அனைத்து
3: மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: நேரம் 8:56, பாட்டு வளம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டு இணைப்புல யார் காத்துட்டு இருக்காங்க? சந்திப்போம். வருக, வணக்கம்.
6: வணக்கம் சார். வணக்கம் சார்.
5: வணக்கம், யார் பேசுறீங்க?
6: மதுரை மாவட்டம் சார், மேலூர் தாலுகா, தும்பைப்பட்டி சார். சண்முகம் சார்.
5: சண்முகம் சார், சண்முகம் சார், சொல்லுங்க சார், என்ன பாட்டு வேணும்?
6: அதான் சார், அந்த சொன்ன
5: உண்மையில ஒரு கண்ணு பாட்டா? ஆமா, தும்பைப்பட்டி ரொம்ப புனிதமான ஊர், எல்லா ஊருமே அப்படிதான். கண்டிப்பாக உங்களோட விருப்ப பாடல் இதோ ஒலிக்கிறது, ரஜினி முருகன் படத்திலிருந்து.

0: இதுவரைக்கும் மதுரை மாவட்ட நேயர்களோட விருப்பப்பாடலும் தொலைபேசி வழி நேரலையாக இடம்பெற்றது. மீண்டும் மதுரை மாவட்ட நேயர்களின் விருப்பப்பாடல் பாட்டு வேணுமா நிகழ்ச்சியை நாளை திங்கட்கிழமை ஒழிக்கும். அதுவரை அன்பு வணக்கங்களோடு விடைபெறுவோர் எஸ் எம் முத்துக்கிருஷ்ணன். அடுத்த நிகழ்ச்சியை வரவேற்பு ரைட்டம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. அதற்கு முன்பாக 9 மணிக்கான செய்தி இருக்கும் சென்னை அஞ்சலாக கேட்டு மகிழலாம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. அமெரிக்காவுடனான நல்லுறவு வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கடல்சார் வர்த்தகத்தை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். மருத்துவ உபகரணங்கள் உற்பத்தியை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். சமூக மேம்பாட்டிற்கான திட்டங்களை செயல்படுத்துவதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தமிழகத்தின் நிலைப்பாட்டை உறுதி செய்யும் வகையில் அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். காவிரி கூட்டுக்குடிநீர் திட்டத்தின் கீழ் தாராபுரம் பகுதியில் உள்ள 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு குடிநீர் வழங்கும் குழாய்களில் ஏற்பட்டுள்ள உடைப்புகள் விரைவில் சீர் செய்யப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழக மக்களின் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை மாநில அரசு முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். நிதி நெருக்கடியை காரணம் காட்டி மக்களுக்கு பலனளிக்கும் திட்டங்களை மாநில அரசு கைவிடுவது ஏற்புடையது அல்ல என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு முத்தரசன் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பகுதியிலிருந்து இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த 297 கிலோ போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா வென்றார். சீனாவில் நடைபெற்ற உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சாக்னிக் ராய் சயாந்தன் குஷாரி இணை சாம்பியன் பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

மார்னிங் ஆஸ் அப்படின்னாலே கொஞ்சம் கூட பரபரப்புக்கு குறையே இருக்காது. ஆனால் இன்னைக்கு சண்டே, ஜாலி டே அண்ட் என்ஜாய்மெண்ட் டே தான். இந்த என்ஜாய்மெண்ட் டேல நம்ம ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ரமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ் இல்லாமலா நெவர் சான்ஸ் அப்படின்னு நீங்க சொல்றது எங்களுக்கு கேக்குது. ஃபாஸ்ட் பீட் சாங்ஸ் கூடவே நாம தெரிஞ்சுக்க வேண்டிய சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் காத்துக்கிட்டே இருக்கு. காத்திருக்க நேரமில்லை காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சிக்காக காத்துட்டு இருக்க எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்றது அம்பிகா.

ஃப்ரைடே பீட்ஸ் காத்திருக்க நேரம் உள்ள நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாம் ஃபர்ஸ்ட்டாக என்ன விஷயம் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, இந்த நாளோட சிறப்பை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைக்கு இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் த வேர்ல்டஸ் இண்டிஜினியஸ் பீப்பிள், அதாவது உலக பூர்வக்குடி மக்கள் தினமுங்க. ஒவ்வொரு ஆண்டும் இன்றைய தினமான இந்த ஆகஸ்ட் 9 இந்த உலக பூர்வக்குடி மக்கள் தினம் கடைபிடிக்கப்படுதுங்க. உலக பூர்வக்குடி மக்கள் தினம் எதுக்காக கடைபிடிக்கிறாங்க அப்படின்னா, பூர்வக்குடி மக்களின் உரிமைகளை பாதுகாக்கவும் அவங்களுடைய தனித்துவமான கலாச்சாரத்தை கொண்டாடவும் தான் இந்த ஆகஸ்ட் 9 அனுசரிக்கப்படுது.

சூப்பர் மேம்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ரமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரம்ல நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். அடுத்ததான் நாம் என்ன சாங் கேட்க போகிறோம். கேட்கறதுக்கு முன்னாடி நாம் இன்றைய நாளோட சிறப்பில் இன்னொரு விஷயம் பற்றி நாம் தெரிஞ்சுக்கணுங்க. இன்றைக்கு வந்து ககோரி சம்பவம் நிகழ்ந்த நாளுங்க. அதாவது ஆகஸ்ட் 9 இன்றைக்கு 1925 ககோரி சம்பவம் நிகழ்ந்த நாள். உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய லக்னோக்கு அருகில் இருக்கக்கூடிய ககோரியில் பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக நம்ம இந்தியர்களால் நடந்த ஒரு நிகழ்வினை நினைவாக அனுசரிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த நாளை ககோரி சம்பவம் நிகழ்ந்த நாள் அப்படின்னு அனுசரிச்சிட்ருக்கோம்.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: 150th ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

ஃப்ரைடே மீட்ஸ் காத்திருக்க நேரம் இல்லை. நிகழ்ச்சியில் டைம் இப்போ 9:23 ஆகிட்டுருக்கு. நம்ம ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில். அடுத்ததாக நம்ம என்ன விஷயம் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, பிஎம் ஸ்கீம் பற்றி தாங்க நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மான்தன் அப்படின்ற திட்டத்தை பற்றி தான் இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மான்தன் திட்டங்கிறது இந்தியாவின் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு உதவுவதற்காக மத்திய அரசு

உருவாக்கிய ஒரு ஓய்வூதியம் திட்டங்க. இந்த பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மான்தன் திட்டத்தில் 18 வயதிலிருந்து 40 வயதுடர்கள் இணைந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சாங் கேட்கலாம் வாங்க. இது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz.

மரேஃபம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரங்கள நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்ததான் நாம கேட்கக்கூடிய நிகழ்ச்சியாக வர காத்துட்டே இருக்கு 10:02 விருப்ப கானங்கள் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நேயர் விருப்பமாக வலம் வர காத்துட்ருக்கு. யாருடைய எந்த நேயருடைய விருப்பம் நாம கேட்க போகிறோம்? புதுக்கோட்டை பழனியாயி அவர்களுடைய நேயர் விருப்பமாக தான் இன்றைக்கு வலம் வர காத்துட்டே இருக்கு. அதனை தொடர்ந்து ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சி 10:30 கேட்க போகிறோம். இன்றைக்கு எந்த படத்தில் இந்த பாடல் கேட்க போகிறோம்? காத்துட்டே இருங்க, இந்த படத்துல இருந்து கேட்கலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட இப்போ ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரம் நிகழ்ச்சியில ஒரு சாங் கேட்கலாம் வாங்க.

ஜெய்னம்பிட்ஸ் காத்திருக்க நேர்மல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி மதுரை இவானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகஹெர்ட்ஸ். சின்னதாக ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுட்டு சாங் கேட்கலாம் வாங்க. நாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வேக்சினை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிற மாதிரி, எஸ்பெஷலி பிசிஜி வேக்சினை பற்றி தான் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். என்ன அப்படின்னா, நம்மளுடைய இந்த பிசிஜி வேக்சின் எல்லாருக்குமே தெரியும், குழந்தைகளுக்கு போடுறது சின்ன வயசுலேருந்துன்னு. ஆனால்

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: நேர்மல் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல. அடுத்ததான் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். இந்தியாவையும் சீனாவுக்கும் இடையான ஒரு எல்லைக்கோடு இருக்குங்க. இந்த எல்லைக்கோடினுடைய பெயர் மக்மோகன் அப்படின்றதா. மக்மோகன்ற எல்லைக்கோடு 1914 உருவாக்கியிருக்காங்க. இந்த தகவலோட இப்போ சாங் கேட்கலாம் வாங்க.

இன்னைக்கு ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரம்லை நிகழ்ச்சியில் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் கூடவே ஃபாஸ்ட் பீட் சாங் கேட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி நேர்களே. மணி வாக்கில் பச்சையா பஸ் ரோட்டில் ஷார்ட் ஸ்கர்ட் போஜன்.

0: நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்டுவிடலாம் 10 மணிக்கான செய்திச் சுருக்கம் காற்றலைகளில்.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்ற சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி மரியாதை செலுத்தியுள்ளார். புதுச்சேரி காவல்துறைக்கான குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி விருதை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று வழங்கினார். கடல்சார் வர்த்தகத்தை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். சமூக மேம்பாட்டிற்கான திட்டங்களை செயல்படுத்துவதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். கோவில் சொத்து விவகாரங்களில் அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று மாநில அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். தட்கல் திட்டத்தின் கீழ் வேளாண் மின் இணைப்புக்கு விண்ணப்பித்த 60,000 விவசாயிகளுக்கு 8 மாதங்களாக தமிழக அரசு மின் இணைப்பு வழங்கப்படவில்லை என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். மாநிலம் முழுவதும் வரும் நாளை மற்றும் 17ஆம் தேதிகளில் குடற்புழு தொற்று தடுப்பு மாத்திரை வழங்கும் சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளன. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் கடல் பகுதியிலிருந்து இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த 297 கிலோ போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 78.37 அடியாக உள்ளது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக 1500 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா வென்றார். சீனாவில் நடைபெற்ற உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சாக்னிக் ராய் சயாந்தன் குஷாரி இணை சாம்பியன் பட்டம் வென்றது. தேஷ்கண்டில் நடைபெற்ற ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயரின் விருப்ப கானங்கள் நிகழ்ச்சியில பழனியாயி பங்கேற்ற இரண்டாம் பகுதி கேட்கலாம் நேர்களே. வணக்கம்மா.
3: வணக்கப்பா. வணக்கப்பா.
2: ஆமா, நம்ம வானொலியில தொலைபேசி நிகழ்ச்சிகள்ல பங்கேற்று பேசியிருக்கீங்களா?
3: கண்டிப்பா, நான் எல்லா நிகழ்ச்சிகள்ல நான் பேசியிருக்கேன். பரிசு கூட நான் வாங்கியிருக்கேன். கண்ணாடி மாளிகையில நிகழ்ச்சியில கலந்துக்கிறது, 12 மணிக்கு சினேகி வேல வந்து நிறைய பாடல் கேட்டு நான் குறிப்புகள்லாம் சொல்லியிருக்கேன். இப்ப வந்து 4 மணிக்கு ஆட்டக்களம்
2: போடுறீங்கல்ல,
3: அது எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அதுல கலந்துக்கிறேன். அந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப நகைச்சுவையாகவும் விறுவிறுப்பாகவும், இந்த ஆட்டக்களம் நிகழ்ச்சி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. நான் அதுலயும் கலந்துக்கிட்டு வரேன்.
2: சூப்பர்மா. இதே குஷியான மூடோட ஒரு பாடல் கேட்கலாமா?
3: பாண்டி நாட்டு தங்கம் படத்துல இருந்து மனசுல பாட்டு. இந்த பாடல் கேட்கற காரணமே வந்து எனக்கு வந்து இந்த வானொலிக்காகவே இந்த பாட்டு கேட்கற மாதிரி எனக்கு தோணும். அடிக்கடி இந்த பாட்டு நம்ம வானொலியில கேட்பேன். இனிய பாடல ஒளி வரப்போங்க.

0: நானுமே சேர்ந்து பாடுவேன். ஏன்னா எனக்கு ஒரு ஒரு இந்த பாட்டு பாடுற மாதிரி எனக்கு வளர்த்ததே இந்த நம்ம ரேடியோ வானொலி தான். அதனால கண்டிப்பா நான் ரேடியோ பாடும்போது நான் பாடிக்கிட்டேதான் நான் கேட்டுக்கிட்டு இருப்பேன். அதை ரொம்ப மகிழ்ச்சியா தெரிவிச்சுக்கிறேன்.
1: சூப்பர்மா. நிகழ்ச்சியில அடுத்த பாடல் என்ன கேட்கலாம்?
0: எனக்கு இந்த ஊரு விட்டு ஊரு வந்து படத்துல

0: நேயரின் விருப்ப கானங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. அடுத்ததா கேட்க போற பாட்டு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க எனக்கே ரொம்ப ஆர்வமா இருக்குமா.
1: சுமைதாங்கி படம், ஒரு பழைய படம். அதுல வந்து அவர் கண்ணதாசன் எழுதி இந்த பாடல் வந்து நம்ம, அதாவது நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கும் எவ்வளவு ஒரு அருமையான கருத்துக்கள் அந்த கண்ணதாசன் எழுதியிருக்காருங்கிறதுக்காக இந்த பாடல். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையின் நடுக்கமா. இந்த பாடல் ஃபுல்லாவே வந்து வரிகள் பூராமே அவ்வளவு ஒரு தத்துவ பாடல். ஒரு குடும்பத்துல நம்ம அவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் கூட நம்ம அதுல வருத்தப்படாம அந்த குடும்பத்தை நம்ம எப்படி வழி நடத்தணும் அப்படிங்கிற ஒரு அருமையா கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருப்பாரு. இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா.

0: ஆகாஷ்வாணி, மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயரின் விருப்ப காணங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. ஆமா, பாடல்கள் எத்தனையோ இருந்தாலும் குறிப்பிட்ட சில பாடல்கள் மட்டும் நம்ம மனசுல நிலைச்சு அப்படியே நின்றுது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்க?
1: அந்த பாடல் வந்து இந்த பாடுறவங்களும் ரொம்ப அழகா பாடியிருப்பாங்க. அந்த வரிகள் எழுதினவர் எழுதுற வரிகள் வந்து இந்த கவிதை வரிகள் வந்து நம்ம மனசுல பதிஞ்சிரும். அந்த மாதிரி விஷயங்கள் வந்துதான் நமக்கு ரொம்ப வந்து நம்ம மனதுல பதியற காரணமே. முதல் மரியாதை படத்துல இருந்து
2: ராசாவே உன்ன நம்பி இந்த ரோசா பூ இருக்குதுங்க.
1: இந்த இனிய பாடல் வந்து எனக்கு ரொம்ப மனசு பதிஞ்சிருக்கு. இந்த பாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாடி ஒளிவரப்பு

0: விருப்ப கானங்கள் நிகழ்ச்சியோட நிறைவான பாடலா என்ன கேட்க போறீங்கம்மா?
1: சொந்த மாளிகை படம். இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம். திவாக் சாரும் வாணிசூரி அம்மாவும் நடிச்சிருப்பாங்க. ஒரு ரெண்டு மூணு தடவை அந்த படம் பாத்திருக்கேனா, அவ்வளவு அருமையா இருக்கும், அவ்வளவு நடிப்பும் அப்படி இருக்கும் அவங்களுடைய நடிப்பும். அதுல வந்து இந்த மயக்கம் என்ன, இந்த மௌனம் என்ன, இந்த பாடலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் உள்ள அந்த மாளிகைக்குள்ள போகும்போது இந்த வாணிசூரி அம்மாவுடைய உருவம் வந்து ஒவ்வொரு தூண்லையும் அப்படியே பிரதிபலிக்கும். அது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கும். அதனால இந்த படத்துல அந்த பாட்டை நிறைய வந்து எனக்கு வன்முறை நேருக்காகவும் உங்களுக்காகவும் இந்த பாடலை ஒளிபரப்புங்க.

0: ஆகாஷ்வாணி, மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயரின் விருப்ப கானங்கள் நிகழ்ச்சியில பழனியாயி பங்கேற்று சூப்பரான பாடல்கள் கேட்டாங்க. நாமளும் கூடவே சேர்ந்து கேட்டு என்ஜாய் பண்ணோம். நிகழ்ச்சியில பங்கேற்று பேசினதுக்கு ரொம்பவே நன்றி.
1: ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நம்ம மதுரை பண்பலைக்கும் ராமேஸ்வர பண்பலைக்கும் என்னை கூப்பிட்டு நேர் உருவத்தில் கேட்டு பேச வச்சு இந்த பாடல்களை ஒளிபரப்புற உங்களுக்கு மனசார நெஞ்சார நான் நன்றியை தெரிவித்துக்கிறேன்.
0: நிகழ்ச்சியில் இருந்து விடை பெறுவது சுந்தரி. நன்றி நேர்களை.

0: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
0: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
1: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
0: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
1: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
0: அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
2: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
1: அடியாத்தி இம்புட்டு சொல்றியலே, நாளைக்கே என் பேரை காலேஜ்ல சேர்த்து போறேன்.
0: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
1: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
2: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சி. இன்றைய ஒருபட பாடலாக வளம் வரக்கூடிய திரைப்படம் 2025 ஜூன் மாதம் வெளியான தக் லைஃப் படத்திலிருந்தான் நாம் பாடல் கேட்க போகிறோம். முதல் பாடலாக கேட்டுவிடலாம், வாருங்கள்.

இன்றைக்கு ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் தக்லைஃப் திரைப்படத்துலேருந்து தான் பாடல் கேட்டுட்ருக்கோம். மணிரத்னம் இயக்கத்தில் ஏஆர் ரகுமான் இசையமைக்க கமல், சிலம்பரசன், த்ரிஷா மற்றும் பலர் நடித்து வெளியான தக்லைஃப் திரைப்படத்துலேருந்து மற்றும் ஒரு பாடல் இதோ உங்களுக்காக.

0: பழி. மதுரை பண்பலை.
1: கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3.
2: மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ். ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில் இன்றைக்கு தக்லைஃப் திரைப்படத்தில் என்ன பாடல் கேட்டுட்ருக்கோம்.

நேர்களே, இன்று இரவு 8:30 நம்முடைய ஆகாஷ்வாணி மதிய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இன்றிரவு 8:30 புதுச்சேரி கோரிமேடு மைதானத்தில் நடைபெறும் புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் கொடி வழங்கும் விழாவில் மத்திய அரசின் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கலந்து கொள்ளும் நிகழ்வின் வானொலி தொகுப்பு கேட்கலாம். இன்று இரவு 8:30 நம்முடைய மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெர்ட்ஸில் ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் தக் லைஃப் படத்துலேருந்து தான் இன்றைக்கி நாம் பாடல் கேட்டுட்ருக்கோம்.

நேயர்களே, இன்று இரவு 8:30 நம்முடைய மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் புதுச்சேரி கோரிமேடு மைதானத்தில் நடைபெறும் புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் கொடி வழங்கும் விழாவில் மத்திய அரசின் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கலந்து கொள்ளும் நிகழ்வின் வானொலி தொகுப்பு கேட்கலாம். ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் இன்றைக்கு தக்லைஃப் திரைப்படத்தில் தான் நாம் பாடல் கேட்டுட்ருக்கோம்.

0: நேரம் 12 மணி, தொடர்பு.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்ற சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி மரியாதை செலுத்தியுள்ளார். புதுச்சேரி காவல்துறைக்கான குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி விருதை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று வழங்கினார். கடல்சார் வர்த்தகத்தை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். சமூக மேம்பாட்டிற்கான திட்டங்களை செயல்படுத்துவதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியிருக்கிறார். கோவில் சொத்து விவகாரங்களில் அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளும் என மாநில அமைச்சர் திரு ரமேஷ் கூறியிருக்கிறார். தட்கல் திட்டத்தின் கீழ் வேளாண் மின் இணைப்புக்கு விண்ணப்பித்த 60,000 விவசாயிகளுக்கு 8 மாதங்களாக தமிழக அரசு மின் இணைப்பு வழங்கவில்லை என பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். மாநிலம் முழுவதும்

நாளை மற்றும் 17 தேதிகளில் குடற்புழு தொற்று தடுப்பு மாத்திரை வழங்கும் சிறப்பு முகாம்கள் நடைபெறவுள்ளன. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் கடல் பகுதியிலிருந்து இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த 297 கிலோ போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 78.37 அடியாக உள்ளது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக 1500 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா வென்றார். சைனாவில் நடைபெற்ற உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சாக்னிக் ராய் சத்யந்தன் குஷாரி இணை சாம்பியன் பட்டம் வென்றது. தாஷ்கந்தில் நடைபெற்ற ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் 12:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இது ஸ்நேகிதியே. பெண்களுக்கான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் மகளிர் மட்டும் பங்கு பெறலாம். தொலைபேசி வழி நேரலை நிகழ்ச்சி. ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் பேசக்கூடிய பெண்கள், உங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள், ஒரு நிமிடத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள், சமையல் குறிப்பாக இருக்கலாம், அழகு குறிப்பாக இருக்கலாம், படித்ததில் பிடித்ததாக இருக்கலாம், அந்த மாதிரி தகவல்களை தெரிவித்து உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டு மகிழலாம். நேரலை தொலைபேசி எண்களை குறிச்சிக்கங்க. 25 30 170 இன்றைக்கி புதுசாக பேசக்கூடிய, ஏதாவது இன்றைக்கி பண்பலையில் அறிமுகமாக பேசக்கூடியவங்க இந்த நம்பரில் பேசலாம், 25 30 170. அதே மாதிரி ஏற்கனவே பேசியிருக்கீங்கன்னா 25 30 171 இந்த எண்ணில் வரலாம். தொலைபேசி எண்ணுக்கு முன்னால் வந்து நீங்கள் மதுரையோட எஸ்டிடி கோடு அதை வந்து போட்டுக்கணும், 0452. செல்ஃபோன்லேருந்து பேசினாலும் இந்த நம்பரை வந்து நீங்கள் முன்னெடுப்பாக சேர்த்துக்கொள்ள வேண்டும். ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் முதல் தோழியை சந்திக்கிறதுக்கு முன்னால ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
0: நேரம் சரியாக 12:05. ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் இணைந்து நிகழ்ச்சியில் முதல் அழைப்பாளரை வந்து யார் பேச இருக்கிறாங்க, என்ன பாட்டு கேட்க இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஆவலோடு அவங்களை சந்திச்சிருவோம். வருக, வணக்கம். வணக்கம். யார் சகோதரி பேசுறீங்க?
3: என்ன
0: பாட்டு கேக்கலாம்?
3: கடவுளா கண் பார்வை

0: நல்லா பாடி இருக்கிறீங்க சொல்லுங்க.
1: அபிராமி அந்த காப்பு கொண்டையும் சண்பக மாலையும் காப்பும் பிள்ளை.

0: பாகத்து உமை மைந்தனே உலகேழும் பெற்ற தீரபிராமி அம்பாவி எப்போதும் எந்த சிந்தையுள்ளே காரமேனி கணபதியே நிற்க கட்டுரையே சார் பொருள் நாலு நாலு வரைக்கும் வேகமா சொல்லிடுறேன்
1: சார். சொல்லுங்க சொல்லுங்க கண்டிப்பா சொல்லி
0: சந்தோஷம் சார். இந்த கொன்றை மாலையையும் சண்பக மாலையும் அணிந்துள்ள பிள்ளையம்பதியில் வாழும் ஈஸ்வரனுக்கும் சிவனின் பாதி பாகத்தை பாதி உடலின் பாதியாக நின்ற உமையம்மளுக்கும் கரிய நிறம் கொண்ட யானை நிறத்தை கொண்ட விநாயகர் மகனின் இருவருக்கும் மைந்தனாக பிறந்த விநாயகரே ஏழு வகையும் பெற்ற எல்லா வகையும் தீர்ப்பெற்ற அபிராமி அந்தாதியின் அல்லையும் அழகையும் பாடுவதற்கு இவ்வந்தாதியில் பாடுவதற்கு எனக்கு என் சிந்தையில் அமைவதற்கும் நல்ல அருள் தர வேண்டும் என்று அபிராமி பட்டர் வேண்டி
1: நன்றி. அழகா பாட்டும் பாடுனீங்க, அபிராமி அந்தாதியும் பாடி அதுக்கு பொருள் விளக்கமும் சொன்னீங்க. சங்கத்துலாம் மேடம், நீங்க கேட்ட பாடல் மெல்லத்தின கதை படத்துல இருந்து ஒளிக்கிறது கேட்டு மகிழ்வோம்.

0: நேரம் 12:12.
1: மதுரை சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் நடத்தும் மாபெரும் வர்த்தக கண்காட்சி மற்றும் விற்பனை நாள் August 7, 8, 9. இடம் அருணாச்சலம் கமலாமலாரங்கம் காமராஜர் சாலை மதுரை. தங்கம் வெள்ளி வைர நகைகள், வீட்டு உபயோகப் பொருட்கள், பூஜா பொருட்கள், கட்டிடம், கட்டுமானம், மருத்துவம், காப்பீடு, வங்கி கடன் என பல்வேறு அரங்குகள். சப்போர்ட் பை பனிமுகில் காரன்.
0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஸ்நேகிதியின் நிகழ்ச்சியில் இணைந்து தோழிகளின் விருப்ப பாடல்களை தொலைபேசி வழி நேரலையாக இடம்பெற்றிருக்குது. இப்போ யாரை சந்திக்கிறோம் வருக? வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க, அறிமுகப்படுத்திக்கங்க.
2: திருநகர் மெகராஜ் பேகம் சார்.
0: ஆ, சொல்லுங்க மெகராஜ் பேகம் மேடம், என்ன பாட்டு கேட்கலாம்?
2: நெஞ்சிலோர்
0: ஆலயத்தில். ம், இல்லை அதில் என்ன பாட்டு?
2: முத்தான முத்தளவும் முதிர்ந்து வந்த முத்தளவும்.
0: ஓகே, இதோ பாடல் ஒழிக்கிறது, கேட்டு மகிழ்வோம்.
2: சரி சார், நன்றி.
0: நன்றி.

0: நேரம் 12:16.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: நேரம் 12:17. ஸ்நேகிதன் நிகழ்ச்சியினை கூட அடுத்த தோழியை சந்திக்க வருகிறோம். வருக, வணக்கம். வணக்கம் சகோதரி, யார் பேசுறீங்க? நல்லா இருக்கும் ராணி மேடம். வணக்கம் சகோதரருக்கு சொன்ன உடனே கண்டுபிடிச்சு, இருந்தாலும் நேயர்களுக்கு தெரியணும்ல யார்
2: பேசுறீங்கன்னு.
0: அப்படி ஒரு பளிச்சுன்னு பேசுவீங்க. சொல்லுங்க ராணி மேடம், என்ன பாட்டு கேட்கலாம் இன்னைக்கு?
2: எனக்கு கோபுர வாசலியர் படத்துலது தேவதை போல இங்க பெண்ணு வந்தது நம்பி
0: உன்னை நம்பி. ஆஹா, நல்லா இருக்கும். அருமையான பாடல். இதை ஒலிக்கிறது கேட்டு மகிழ்வோம்.
2: நன்றி.
0: நன்றி.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். தோழிகள் உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டு மகிழ்வதற்கு 25-30-170 அறிமுக தோழிகளும் 25-30-171 ஏற்கனவே பேசிய தோழிகளும் நிகழ்ச்சியில் வரலாம். இப்போ இணைப்பில் இருக்கக்கூடிய சகோதரியை சந்தித்து விடுவோம். வருக, வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம். நான் புதுக்கோட்டை மாவட்டம் கோனாப்பட்டிலேருந்து
1: உங்களுடைய விருப்ப கானங்கள் கூட அந்த மாதிரி கேள்வி
2: மகிழ்ச்சியா
1: இருக்கு. இந்த மகிழ்ச்சியோட என்ன பாட்டு கேட்கலாம்?
2: எனக்கு வந்து மறுமலர்ச்சி படத்துல இருந்து

0: நேரம் 12:30 நிமிடம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் நாம் கேட்டுக்கொண்டிருந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. தோழிகளின் விருப்ப பாடலாம் தொலைபேசி நேரலையாக இடம்பெற்றிருக்கு. இப்ப யார சந்திக்க இருக்கிறோம் வருக? வணக்கம். அப்படியே அந்த முட்டம் கடற்கரைக்கே நம்ம கூட்டிட்டு போயிருவாங்க.
1: அரசையும் வேம்பையும் சுற்றுவதில் என்னமோ இருக்கு, ஆலமர விழுதுகளில் என்னமோ இருக்கு, இயற்கை ரசிப்பதில் என்னவோ இருக்கு, ஈதலில் இன்பம் காண்பதில் என்னவோ இருக்கு, உண்மையாக உழைப்பினில் என்னவோ இருக்கு, ஊர்கள் பல சுற்றி பார்ப்பதில் என்னமோ இருக்கு, எட்டி வைத்து நடப்பதில் என்னமோ இருக்கு, ஏற்பிடித்து விழுவதில் என்னமோ இருக்கு,

0: ஐயங்களை தவிர்ப்பதில் என்னமோ இருக்கு, ஒற்றுமையை வளர்ப்பதில் என்னமோ இருக்கு, ஓம் என்ற மந்திரத்தில் என்னமோ இருக்கு, அவையின் மூதுரையில் என்னமோ இருக்கு, அக்கம் சுருக்கி வாழ்வதில் என்னமோ இருக்கு.
1: நல்லா இருக்கு, கருத்து நல்லா இருக்கு. ஆனா என்னமோ இருக்கு, என்னமோ இருக்குன்னா எல்லாம் இருக்கு இல்லையா,
0: அதுல இருக்கு ரகசியம். அத இது பூராமே நன்மையை தரக்கூடியது. அக்கா வரைக்கும் ஊர்வலம் சுற்றி பார்த்தோம்னா நம்ம எவ்வளவு நிறைய விஷயங்களை கத்துக்கிறோம் இல்லையா.
1: அதே
0: மாதிரி அவையாரோட மூதிரையில நிறைய விஷயத்த கத்துக்கிறனா, அந்த அளவில் அக்கத்தை சுருக்கி வாழ்வதிலையும் நம்ம நிறைய விஷயத்த இந்த மாதிரி எல்லாமே வந்து முக்கியமானது அப்படிங்கிற.
1: அந்த ஒரு இடத்துல சொன்னீங்க இன்பம் ஈல சொன்னது, இன்னொரு முறை சொல்லுங்க. ஈக்கு என்ன சொன்னீங்க? ஈதல் வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு இல்லீங்களா.
0: உண்மையாக உழைப்பினும் என்னமோ இருக்குங்க. ஏன்னா எல்லாரும் உழைப்பு உழைப்பு எல்லாரும் உழைச்சிட்டாலும் உழைப்பாகாது. கடுமையா உழைச்சு அந்த வேர்வை சிந்தி அந்த காசை பார்த்து அதுல நம்ம ஏதாவது பொருள் வாங்கலாம்,
1: இருக்கிற
0: மகிழ்ச்சி
1: ஆனந்தம். அந்த மகிழ்ச்சியோட பாடல் ஒழிக்கிறது கடலோர கவிதைகள் படுத்துகிறேன்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.
3: நேரம் 12:38.
4: மதுரை சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் நடத்தும் மாபெரும் வர்த்தக கண்காட்சி மற்றும் விற்பனை நாள் August 7-8-9, இடம் அருணாச்சலம் கமலாமலரங்கம் காமராஜர் சாலை மதுரை. தங்கம் வெள்ளி வைர நகைகள், வீட்டு உபயோகப் பொருட்கள், பூஜா பொருட்கள், கட்டிடம், கட்டுமானம், மருத்துவம், காப்பீடு, வங்கி கடன் என பல்வேறு அரங்குகள். சப்போர்ட் பை வேல் ஹாஸ்பிட்டல்.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் சிநேகிதி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இணைப்பில் வரக்கூடிய அடுத்த சகோதரியை சந்திப்போம். வருக, வணக்கம். மதிய நேர வணக்கம் கூறுபவர் யார்? சொல்லுங்க மல்லிகா மேடம், என்ன பாட்டு கேட்கலாம் நிகழ்ச்சியில? நீங்க அப்படி சொல்லக்கூடாது, நீங்க அதே மாதிரி சொல்லணும். கண்ணா நீயும் நானுமா, அவர் ஆறுமையானா சொல்லுவாரு. ரொம்ப மகிழ்ச்சி. ஏதோ பாடல் ஒழிக்கிறது கேட்டு மகிழ்வோம்.
5: கண்ணா

0: நினைவூட்டுகிற நேயர்களே, இன்றிரவு மணி 8:30 புதுச்சேரி கோரிமேடு மைதானத்தில் நடைபெறும் புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் கொடி வழங்கும் விழாவில் மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கலந்து கொள்ளும் நிகழ்வின் வானொலி தொகுப்பு எமது மத்திய அலைவரிசை மதுரை வானொலியில் ஒலிபரப்பாகிறது. இன்று இரவு மணி 8:30 தொடர்ந்து ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் 12:44 யாரை சந்திக்க இருக்கிறோம், சந்திப்போம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார், கோயம்புத்தூர்லேருந்து ரம்யா பேசுகிறேன்.
0: வணக்கம் ரம்யா, சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பாடல் தெரிய பண்ணிருக்கிறீங்க? என்ன பாட்டு வேணும்? இல்ல, குங்கும பூட்டு கவுண்டர்ல அருமை அருமை. ஏதோ பாடல் ஒலிக்கிறது, கேட்டு மகிழ்வோம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
4: நேரம் 12:55. சிநேகிதி நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவான அழைப்பாளரை இப்பொழுது சந்திக்கவிருக்கிறோம். வருக, வணக்கம்.
5: வணக்கம் சார்.
4: வணக்கம், யார் பேசுறீங்க?
5: ஆர்த்திபத்திலிருந்து சுமதி பேசுறேன்.
4: சொல்லுங்க சுமதி, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாட்டு கேட்கலாம்?
5: பத்மணியிலிருந்து எனக்காக பிறந்தாய் அந்த பாட்டு.
4: ஓ, அந்த பாட்டு.

0: கொடுத்துடலாம். வேற ஒன்றும் பேசலை,
1: அவ்வளோதானே?
0: ஏதாவது தகவல் சொல்லுங்க. ஒன்றும் சொல்ல அப்படி போயிட்டு இருக்கீங்க.
1: ஒரு சின்ன கவிதை சொல்லலாம்.
0: சொல்லுங்க, பெரிய கவிதை கூட சொல்லுங்க. சொல்லுங்க, சின்ன கவிதை சொல்லுவீங்க, பெருசாக தான் சொல்லுவீங்க.
1: இல்லை இல்லை சார்,
0: சொல்லுங்க.
1: ஒரு நாளும் மறவாது இசை பாடும் குயிலே, உன் முகம் காட்ட மட்டும் இசைய மறுப்பதேன், ஓ விளம்பரத்தில் விருப்பம் இல்லாததாலா.
0: ஆஹா, நல்லா இருக்கு. இது என்ன டைப்பான கவிதை? மகிழ்ச்சி உங்கள்கிட்ட பேசின சுமதி மேடம். நீங்க கேட்ட பாடம் இருக்கிறது பண்ணையான் பத்மினி படத்திலிருந்து.

0: இதுவரை இடம்பெற்றது சிநேகிதியே மகளிர் பங்கு பெறும் நிகழ்ச்சி. தொலைபேசி வழி நேரலை விருப்பமாக இடம்பெற்றது. நிறைவு பெறுகிறது சிநேகிதியே நிகழ்ச்சி. நேரம் 12:55.
1: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் ஒரு ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம் ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை ததா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை பேராமிலிட்ரி கே அர்த சைனிக் பலோ கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை ரக்ஷா மந்த்ராலய சே லேகர் தேஷ் கே एक एक नागरिक को ये गीत समर्पित है. हमारे देश की भावनाओं के अनुरूप हमारी भारत की सेनाओं के गौरव का गान और स्तुति ही यह गीत है. रग रग में जोश भर देने वाला यह गीत हमारे हर भारतीय को समर्पित करता हूं. मैं हूं आपका कैलाश खेर.
2: अदम्य शक्ति एवं शौर्य की पहचान है भारतीय सेना. जल थल गगन की रक्षा का वरदान है भारतीय सेना. हर संकट का समाधान है भारतीय सेना. भारत का गौरव है, स्वाभिमान है भारतीय सेना.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இதமான மதிய வேளைக்கு இதமான பாடல்களோடு வர காத்து கொண்டிருக்கிறது வசந்த கானங்கள். காலத்தால் அழியாத காவிய கானங்களின் தொகுப்பாய் வசந்த கானங்கள். மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் பாடல்களாக வசந்த கானங்கள். ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில் வணக்கங்களுடன் அம்பிகா.
2: பாட்டு பாடவா, பாட்டு கேட்டவா?

0: பால்லாவை போல வந்த பாவை அல்லவா, நானும் பாட கேடி ஓடி வந்த காளை அல்லவா. பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா.
1: வசந்த காலங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ்.

0: மதுரை சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் நடத்தும் மாபெரும் வர்த்தக கண்காட்சி மற்றும் விற்பனை நாள் August 7, 8, 9 இடம் அருணாச்சலம் கமலாமல்லாரங்கம் காமராஜர் சாலை மதுரை. தங்கம் வெள்ளி வைர நகைகள் வீட்டு உபயோகப் பொருட்கள் பூஜா பொருட்கள் கட்டிடம் கட்டுமானம் மருத்துவம் காப்பீடு வங்கி கடன் என பல்வேறு அரங்குகள். சப்போர்ட்டட் பை சௌபாக்கிய டைமண்ட்ஸ்.
1: அழியாத காவிய கானங்களின் தொகுப்பாய் இணைந்திருக்கிறோம் வசந்த கானங்கள் நிகழ்ச்சியோடு. ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸில். அடுத்ததாக நாம் கேட்கப் போகும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் தெய்வத்தின் தெய்வம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்மில் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேயர்களுக்கு வணக்கம். நான் உடன்பிறப்பை படத்துடைய இயக்குநர் இரா சரவணன். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க. ரொம்ப நல்ல நிகழ்ச்சிகள், நிச்சயமா உங்க நெஞ்சத்துக்கு இதமானதா இருக்கும். தொடர்ந்து கேளுங்க.

மிதமான மதிய நேரத்திற்கு இதமான பாடல்களோடு வளம் வந்து கொண்டிருக்கிறது வசந்த கானங்கள் நிகழ்ச்சி. ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இன்று இரவு 7 மணிக்கு ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.

நம் நினைவுகளுக்கு என்றென்றும் விருந்தழிக்கக்கூடிய வசந்த கணங்கள் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸோடு.

இசையோடு இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் நம் நினைவை விட்டு நீங்க காவிய கானங்களின் தொகுப்பாய் வளம் வந்து கொண்டிருக்கிறது வசந்த கானங்கள்.

நேர்களை 2 மணிக்கு கேட்கலாம் கவிதை அரங்கம் நிகழ்ச்சி. 3:02 மெல்ல மெல்ல மெல்லிசையால் தாளாட்ட காத்திருக்கிறது மெல்ல வரும் பாட்டு. 4:02 விறுவிறுப்பான கழத்தோடு காத்திருக்கிறது ஆட்டக்கழம் நிகழ்ச்சி. வசந்த காலங்களோடு இணைந்திருக்கும் நேரம் 1:35. ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில்

0: மென்மையான மெட்டுக்களால் இதயம் தொட்டு செல்வது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
1: மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. வசந்த கானங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள் நேர்களே.

காதலுக்கு சூக்கமில்லை, கண் கலந்தால் வார்த்தை இல்லை, காதலுக்கு சூ

கணவன் என்று மாறி வரும் காதலன் என்ற வார்த்தை, கணவன் என்று மாறி வரும் மங்கை என்று சொன்னவரும் மனைவி என்று சொல்ல வரும்.

0: வசந்தகாலங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸோடு.
1: தாத்தா ஜொல்லு தரக்கடை தரக்கடை தான்.

நினைவுகளை விட்டு நீங்க கானங்களோடு வளம் வந்து கொண்டிருக்கிறது வசந்த கானங்கள். ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில்.

நேர்களே, இதுவரை வளமனது காலத்தால் அழியாத காவிய கானங்களின் தொகுப்பா இவ்வசந்த கானங்கள் நிகழ்ச்சி பிடித்திருக்கும் என்ற நம்பிக்கையில் விடைபெறுகிறேன். அம்பிகா, மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி நேர்களே. நேரம் 1:55 கேட்கலாம் சௌராஷ்டிரா பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனி கேட்கலாம் கவிதை அரங்கம். அனைவருக்கும் வணக்கங்களோடு நிகழ்ச்சியை வழங்குவதற்காக நான் முத்துக்கருப்பன். இன்றைய கவிதை அரங்கம் நிகழ்ச்சியின் தலைப்பு காரணம் நீ. கவிதை அரங்கம் நிகழ்ச்சியின் முதல் கவிதை, கவிதைகளுக்கு காரணம் தேவையா? கவிதைகளுக்கு காரணம் தேவையா? ஆம், என் கவிதைகளுக்கு தேவையாக இருக்கிறாய், காரணம் நீயாக. ஆம், என் கவிதைகளுக்கு தேவையாக இருக்கிறாய், காரணம் நீயாக.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் கேட்டுருக்கீங்க கவிதை அரங்கம். கவிதை அரங்கம் நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. காரணம் நீ என்ற தலைப்போடு ஒரு வெள்ளைத்தாள் மைகொண்ட எழுதுகோள் தீண்ட கவிதையானது. ஒரு வெள்ளைத்தாள் மைகொண்ட எழுதுகோள் தீண்ட கவிதையானது. உன் கண்களும் அப்படித்தான்.

0: மதுரை சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் நடத்தும் மாபெரும் வர்த்தக கண்காட்சி மற்றும் விற்பனை நாள் August 7, 8, 9 இடம் அருணாச்சலம் கமலாமல்லாரங்கம் காமராஜர் சாலை மதுரை. தங்கம் வெள்ளி வைர நகைகள் வீட்டு உபயோகப் பொருட்கள் பூஜா பொருட்கள் கட்டிடம் கட்டுமானம் மருத்துவம் காப்பீடு வங்கி கடன் என பல்வேறு அரங்குகள் சப்போர்ட் பை பிவிகே குரூப்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253133.

0: 6.
1: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் இணைந்திருக்கிறீர்கள். கவிதை அரங்கம், இன்றைய கவிதை அரங்கம் நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. காரணம் நீ என்ற தலைப்பில் உன்னை பற்றிய நினைவுகள் என்னிடம் நினைவு சின்னங்களாக இருக்கிறது. உன்னை பற்றிய நினைவுகள் என்னிடம் நினைவு சின்னங்களாக இருக்கிறது. ரூபாய் நோட்டுகளாகவும், சில்லறை நாணயங்களாகவும், பேருந்து பயணச்சீட்டுகளாகவும்.

வணக்கம், நான் செங்கர் சுப்லாஷினி பேசுறேன். எப்போதும் உற்சாகமா இருக்க தொடர்ந்து கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: வணக்கங்க, நான் உங்க கார்த்தி பேசுறேன். நீங்க எவ்வளவு அவசரத்துல இருந்தாலும் தயவு செஞ்சு இதை ஒரு நிமிஷம் கவனமா கேளுங்க. சினிமால பார்த்தேன், டிவியில பார்த்தேன், இன்டர்நெட்ல பார்த்தேன், ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்கன்னு போதை மருந்த தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. சும்மா ட்ரை பண்ணலாம்னு ஒரு தடவை போதை மருந்த யூஸ் பண்ணீங்கன்னா போதும், அதோட பாதிப்பு உங்க லைஃப் ஃபுல்லா இருக்கும். சந்தோஷமோ சோகமோ டென்ஷனோ எதுக்குமே போதை மருந்து ஒரு தீர்வு இல்லை, அது நிச்சயமா ஒரு ஆபத்து. நான் சினிமாலையும் சரி, ரியல் லைஃப்லயும் சரி, விளையாட்டுக்கு கூட ட்ரக்ஸ் யூஸ் பண்ணதில்லை. நீங்களும் யூஸ் பண்ணாதீங்க. போதை மருந்து யூஸ் பண்றதும் யூஸ் பண்ண கம்பல் பண்றதும் ரொம்ப தப்பு. ப்ளீஸ் சே நோ டு ட்ரக்ஸ்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்டிருக்கீங்க கவிதை அரங்கம். இன்றைய கவிதை அரங்கம் நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. காரணம் நீ என்ற தலைப்பில் நான் எந்த அளவுக்கு உன்னை நினைக்கிறேன் என்பதை நான் எந்த அளவுக்கு உன்னை நினைக்கிறேன் என்பதை நான் என்னையே மறந்த போதுதான் தெரிகிறது.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் கேட்டுருக்கீங்க கவிதை அரங்கம். இன்றைய கவிதை அரங்கம் நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. காரணம் நீ என்ற தலைப்பில் ஒரு பறவை மரக்கிளையில் அமர்ந்து மரத்தை கொத்தியது. ஒரு பறவை மரக்கிளையில் அமர்ந்து மரத்தை கொத்தியது. அது மரம் கொத்தி நான் பார்த்த பறவை எனது இடப்புறத்தில் சாய்ந்து என் மனதை கொத்தியது. அது ஒரு மனம் கொத்தி.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: சுகமான ராகங்களோடு மென்மையான மனதை மெல்லிசையால் மெய்மறக்கச் செய்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் கேட்டிருக்கீங்க கவிதை அரங்கம். இன்றைய கவிதை அரங்கம் நிகழ்ச்சி காரணம் நீ என்ற தலைப்பில் வளம் வந்து கொண்டிருக்கிறது. மின்மினி பூச்சி மினுத்து மின்னிய போது ஒளி வந்தது. மின்மினி பூச்சி மினுத்து மின்னிய போது ஒளி வந்தது. அவள் கண்களில் நீர்வடிய சிவந்து மினுத்தபோது எனக்கு வழி வந்தது.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் கேட்டுட்ருக்கீங்க கவிதை அரங்கம். இன்றைய கவிதை அரங்கம் நிகழ்ச்சியில் தலைப்பு காரணம் நீ. நிலவின் தனிமையை போக்க மேகங்கள் வந்தது எனக்கு நீ. நிலவின் தனிமையை போக்க மேகங்கள் வந்தது எனக்கு நீ. நிலவின் தனிமை மேகங்கள் கலையும் வரை, நிலவின் தனிமை மேகங்கள் கலையும் வரை, எனக்கு நீ தொலைவில் செல்லும் வரை.

0: நீ இல்லா வெறுமை, வெறும் மை கொண்ட எழுதுகோளிடம் உரைத்தேன். கசிந்தது மை மட்டுமல்ல, என் கண்களும் தான்.
1: என் மனசில் நேற்று வரைக்கும் எதுவுமே இல்லை, ஆனால் வந்ததுக்கப்புறம் இப்போ இடமே இல்லை. வெறுமையாக இருந்தேன்னா முழுமையான மாதிரி ஒரு நிறைவு. சுத்தியிலும் பணியாக இருந்தாலும் மனசு வீர்க்குது. என்னடா இது புதுசாக இருக்குன்னு சிரிக்க தோணுது. எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஆனால் ஏதோ ஆச்சுன்னு மட்டும் தெரியுது. அவளை மறுபடியும் பார்த்தா இங்கே இருந்துருந்தேன் இல்லை நான்.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் கேட்டுட்ருக்கீங்க கவிதை அரங்கம். இன்றைய கவிதை அரங்கம் நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது காரணம் நீ என்ற தலைப்பு.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் கேட்டுட்ருக்கீங்க கவிதை அரங்கம். இன்றைய கவிதை அரங்கம் நிகழ்ச்சி காரணம் நீ என்ற தலைப்பில் வளம் வந்து கொண்டிருக்கிறது. என் ஓட்டுநர் உரிமத்தின் மதிப்பை அறிந்தேன். உன் தனிப்பட்ட ஓட்டுநரான போது

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இன்று இரவு 7 மணிக்கு ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
2: நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. இன்று இரவு 8:30 மதுரை வானொலி மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் புதுச்சேரி கோரிமேடு மைதானத்தில் நடைபெறும் புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவர் கொடி வழங்குதல் விழாவில் மத்திய அரசின் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கலந்து கொள்ளும் நிகழ்வின் வானொலி தொகுப்பு கேட்கத் தவறாதீர்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் மீண்டும் இணைகிறோம் கவிதையரங்கம் நிகழ்ச்சியில். கவிதையரங்கம் நிகழ்ச்சியில் இன்றைய தலைப்பு காரணம் நீ. நிறைவாக கவிதையரங்கம் நிகழ்ச்சியின் தலைப்பு கவிதை. நீ இல்லா தவிப்புகள், ஏறிய தலை, மீறிய புருவம், படர்ந்த முகத்தின் கீழ் வளர்ந்த என் தாடியில், முளைக்காத என் மீசையில், வற்றிய என் கண்களிலும் தெரிகிறது என்று பிறர் கூற, நான் அப்படியொன்றும் இல்லை என்று தூரக்கடக்கிறேன் ஒவ்வொரு நாளும்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இதுவரை நீங்கள் கேட்ட கவிதை அரங்கம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்றைய கவிதையரங்கம் நிகழ்ச்சி காரணம் நீ என்ற தலைப்போடு வளம் வந்தது. கவிதையரங்கம் நிகழ்ச்சியில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் முத்துக்கருப்பன்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது வானிலை அறிக்கை மற்றும் அதனைத் தொடர்ந்து செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.
1: வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்காலில் மழையில்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கோயம்புத்தூர் மாவட்டம் உப்பாசி, சின்கொன்னா ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், சென்னை அம்பத்தூர், கோயம்புத்தூர் சின்னக்கல்லாறு, வால்பாறை ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை, வாலாஜா அம்மூர், வாலாஜா சோலையாறு ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், வேலூர் மாவட்டம் காட்பாடி, வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டப்பகுதி, செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம், சென்னை அண்ணா பல்கலைக்கழகம், காரைக்குடி, வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், புதுச்சேரி, ஆலந்தூர், சென்னை விமான நிலையம், ஸ்ரீபெரும்புதூர், மீனம்பாக்கம், சோழிங்கநல்லூர், உத்தரமேரூர், கேளம்பாக்கம், செம்பனார் கோவில், காஞ்சிபுரம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், குடலூர் பசார், செய்யாறு, பணப்பாக்கம், பள்ளிக்கரணை, மேல்குடலூர், நாலுமுக்கு, ராணிப்பேட்டை, கலவை, ஸ்ரீமுஷ்ணம், பன்ருட்டி, லால்பெட், வேலூர், ஊத்துக்கோட்டை, தளி, அவலாஞ்சி, சென்னை ஆட்சியர் அலுவலகம், கமுதி, அயனாவரம் வட்டாட்சியர் அலுவலகம், பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், பெரம்பூர், பூவிருந்தவல்லி, பெரியாறு, ஊத்தூர், குடித்தாங்கி, காட்டுமன்னார் கோவில், கீழணை ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர், வேலூர் மாவட்டம் அம்முண்டி, திருவள்ளூர் மாவட்டம் செம்பரம்பாக்கம், விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை, திருப்பத்தூர், காவேரிப்பாக்கம், குன்றத்தூர், சென்னை, திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம், கிருஷ்ணகிரி மாவட்டம் பரூர், சோழவரம், மகாபலிபுரம், மணல்மேடு, தேக்கடி, விருதாச்சலம், குழித்துறை, சீர்காழி, வானமாதேவி, மணல்மேடு, செங்கம், பாலம்மூர், விரிஞ்சிபுரம், பொள்ளாச்சி, ஏற்காடு, பூண்டி, மீமாத்தூர், காரியக்கோவில் அணை, அரக்கோணம், மயிலாடுதுறை, சூரலக்கோடு, மேலாலத்தூர், உளுந்தூர்பேட்டை, வாலாஜாபாத், குடியாத்தம், திருவள்ளூர், மகாபலிபுரம், ரிஷிவந்தியம், மின்னல், ஜெயங்கொண்டம், கிருஷ்ணராயபுரம் ஆகிய இடங்களில் பதிவான மழையின் அளவு 1 சென்டிமீட்டர். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாக இருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகளவு வெப்பநிலையான 37.6 டிகிரி செல்சியஸ் ஈரோடில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.7 டிகிரி செல்சியஸ் திருப்பத்தூரில் பதிவாக இருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 11.9 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை கோயம்புத்தூர், நீலகிரி, கடலூர், ஈரோடு, கரூர், திண்டுக்கல், நாமக்கல், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு இயல்புக்கு அதிகமாக இருந்தது. ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு குறைந்திருந்தது. கரூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு இயல்புக்கு அதிகமாக இருந்தது. நீலகிரி, ஈரோடு பகுதிகளில் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு.

0: மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் வடகடலோர தமிழ்நாடு புதுச்சேரி பகுதிகளில் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கக்கூடும். மற்ற இடங்களில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. நாளை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். நாளை மறுநாள் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. 12ஆம் தேதியன்றும் 13ஆம் தேதியன்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் வடகடலோர தமிழ்நாடு புதுச்சேரி பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. 14ஆம் தேதியன்றும் 15ஆம் தேதியன்றும் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை இன்று தொடங்கி 13ஆம் தேதி வரை வட தமிழகத்தின் உட்பகுதிகளில் அதிகள வெப்பநிலை சற்று உயர்ந்து காணப்படக்கூடும். மற்ற இடங்களில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். நாளையும் இதே வானிலை நிலவும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கும். வெப்பநிலை அதிகளவு 19 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 29.7 டிகிரி செல்சியஸ். குறைந்த அளவு வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ். இன்றும் நாளையும் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோர பகுதிகள் குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3:20. ஆகாஷ்வாணி விடுமுறை விருப்பம்.
1: அதற்கான இலக்குகளை எட்ட அரசு கல்லூரிகளின் முன்னேற்றம் அவசியம் என்று சென்னை ஐஐடி இயக்குநர் திரு காமகோட்டி கூறியுள்ளார். ஷெட்யூல்டு வகுப்பினரின் மேம்பாட்டிற்காக ஒதுக்கப்பட்ட நிதி முறையாக செலவிடப்படுகிறதா என்பதை கண்காணிப்பதற்கான நடவடிக்கைகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மதுரை மீனாட்சியம்மன் திருக்கோவில் தொடர்புடைய அறக்கட்டளைக்கு சொந்தமான நிலத்தை தனிநபர்களுக்கு மாற்ற முயற்சித்தது தொடர்பாக 19 பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை பெற்றுத்தர தாவேக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. தட்கல் திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்த 60,000-க்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு இலவச வேளாண் மின் இணைப்பை தாவேக அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. பலாரட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சன்யா வாட்ஸ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். லெக்சிங்டன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாந்தா பூனாச்சா ஈக்வடாரின் கன்சலோ எஸ்கோபார் இணை பட்டம் வென்றது. கொழும்பில் நடைபெற்று வரும் இலங்கை 11 அணிக்கு எதிரான 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியின் இறுதி நாளான இன்று 207 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் இந்தியா சற்றுமுன் வரை விக்கெட் இழப்பின்றி 30 ரன் எடுத்துள்ளது. உலக இளையோர் வில்வித்தை போட்டியில் பங்கேற்பதற்காக 8 பேர் கொண்ட இந்திய அணி கொரியா புறப்பட்டுச் சென்றது. நைஜீரியாவின் அபுஜாவில் நடைபெற்ற உலக அமெச்சூர் பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கப்பதக்கங்களை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: மெல்லிசையால் மெல்ல மெல்ல உங்கள் மனங்களை மயக்கி இன்னிசையால் தாளாட்ட காத்திருக்கிறது மெல்ல வரும் பாட்டு. ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸில் மெல்ல வரும் பாட்டில் வணக்கங்களுடன் அம்பிகா.

மெல்லிசையால் நம் மனங்களை இசைத்துக் கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. 3:14 நாம் கேட்க போகும் பாடல் இது உங்களுக்காக.

எட்டதிகம் என்னசை வானில் வர்ணஜாலமாய் இசைத்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் மெல்லிசையோடு நம்மை இணைத்திருப்பது மெல்ல வரும் பாட்டு.

1:25 மெல்ல மெல்ல மெல்லிசையால் நம் மனங்களுக்கும் செவிகளுக்கும் இதம் சேர்த்து கொண்டிருக்கிறது மெல்ல வரும் பாட்டு. ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்று இரவு 7 மணிக்கு ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
2: நேர்களை நம் பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம். 4:02 இருக்கு. ஆட்டக்கிழம் விறுவிறுப்பான களத்தோடு காத்துக்கொண்டே இருக்கிறது. ஆட்டக்கிழம் இன்றைக்கு விளையாட என்ன காத்துட்டே இருக்கு? களமாக அமைய காத்துட்டே இருங்க. 4:02 இருக்கு. அதனை தொடர்ந்து 5:02 இருக்கு. மாலையை மயக்கும் மாலை தண்டல் நிகழ்ச்சி விளம்பர காத்திருக்கிறது. 6:05 இருக்கு விளக்கேற்றும் வேளை. 7 மணிக்கு இன்றைக்கு வந்து இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம்சி டூ சிட்டி விளம்பதார நிகழ்ச்சி வழங்கக்கூடிய நெல்லிக்காய் சாகுபடி குறித்து மதுரை பாலமேடு கோணாம்பட்டி விவசாயி பி ராமநாதன் அவர்களான நேர்முகம் தான் கேட்க போகிறோம். உடன் உரையாடுகிறார் ஆர்பி பரிமலாதேவி அவர்கள். பண்பலையில் தொடரும் அத்தனை நிகழ்ச்சிகளையும் கேளுங்கள், கேட்டு மகிழ்வோடு இணைந்திருங்கள். இப்பொழுது மெல்ல வரும் பாட்டு தரக்கூட பாட இடம்பெற்ற திரைப்படம் யூனிவர்சிட்டி.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசுப் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: வான்மழை பூமியை நனைத்து இசைத்து தாளாடி கொண்டிருக்கிறது. வெளியே இங்கே இசை மழையில் நம் உள்ளங்களை இசையால் தாளாட்டி கொண்டிருக்கிறது மெல்ல வரும் பாட்டு. ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz மெல்ல வரும் பாட்டு.

சுகமான மெல்லிசையோடு நம்மை இசைத்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெட்ஸின் மெல்ல வரும் பாட்டு.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: நேர்களே, இன்றிரவு 8:30 நம்முடைய மத்திய அலைவரிசை 1269 kHz-இல் புதுச்சேரி கோரிமேடு மைதானத்தில் நடைபெறும் புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் கொடி வழங்கும் விழாவில் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கலந்து கொள்ளும் நிகழ்வின் வானொலி தொகுப்பு கேட்கலாம். மெல்ல வரும் பாட்டோடு நம்மை இணைத்திருக்கிறது ஆகாஷ்வாணி. மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz.

நேர்களை இசைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய மெல்ல வரும் பாட்டு. அன்பலையில் தொடரும் நிகழ்ச்சியாக கேட்கலாம் ஆட்டக்கிழமை.

0: நேர்களே, தொடரும் நிகழ்ச்சியாக கேட்கலாம் ஆட்டக்கழகம். அதனைத் தொடர்ந்து 5:02 மாலை தண்டல் நிகழ்ச்சி இடம்பெற காத்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து 6:05 விளக்கேற்றும் வேளை நிகழ்ச்சி இடம்பெற காத்திருக்கிறது. பண்பலையில் தொடரக்கூடிய அத்தனை நிகழ்ச்சிகளையும் கேளுங்கள், கேட்டு மகிழ்வோடு இணைந்திருங்கள் என்றென்றும் ஆகாஷ்வாணியின் காற்றலையோடு. இனி கேட்கலாம் 4 மணிக்கான செய்திச் சுருக்கம் இன்னும் சில நொடிகளில்.
1: சுமித்ரா ரத்னம். நாட்டு மக்கள் அனைவரையும் தேசிய கொடி ஒருங்கிணைப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மருத்துவ தொழில்நுட்பத்தில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களை பாதுகாக்க எந்த ஒரு நடவடிக்கையும் மத்திய அரசு மேற்கொள்ளும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக ஆபரேஷன் சிந்தூர் திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட அரசு கல்லூரிகளின் முன்னேற்றம் அவசியம் என்று சென்னை ஐஐடி இயக்குநர் திரு காமக்கோட்டி கூறியுள்ளார். ஷெட்யூல்டு வகுப்பினரின் மேம்பாட்டிற்காக ஒதுக்கப்பட்ட நிதி முறையாக செலவிடப்படுகிறதா என்பதை கண்காணிப்பதற்கான நடவடிக்கைகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மதுரை மீனாட்சியம்மன் கோயில் தொடர்புடைய அறக்கட்டளைக்கு சொந்தமான நிலத்தை தனிநபர்களுக்கு மாற்ற முயற்சித்தது தொடர்பாக 19 பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை பெற்றுத்தர தவேக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. தட்கல் திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்த 60,000 மேற்பட்ட விவசாயிகளுக்கு இலவச வேளாண் மின் இணைப்பை தவேக அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. பல்லாரட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சன்யா வாட்ஸ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். லெக்சிங்டன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாந்தா பூனாச்சா ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை பட்டம் வென்றது. கொழும்பில் நடைபெற்று வரும் இலங்கை 11 அணிக்கு எதிரான 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியின் இறுதி நாளான இன்று 207 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் இந்தியா சற்றுமுன் வரை விக்கெட் இழப்பின்றி 104 ரன் எடுத்துள்ளது. உலக இளையோர் வில்வித்தை போட்டியில் பங்கேற்பதற்காக 8 பேர் கொண்ட இந்திய அணி கொரியா புறப்பட்டுச் சென்றது. நைஜீரியாவின் அபுஜாவில் நடைபெற்ற உலக அமெச்சூர் பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கப்பதக்கங்களை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: அதிரடியான ஆட்டக்கழகம் ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கழமாக அமையக்கூடிய ஆட்டக்கழகம் இன்று
3: டக்கு டக்கு டக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான கேமோட வந்திருக்கு. ஆட்டக்கழகம் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக அமைய காத்திருக்கு நேர்களே. ரொம்ப சுலபமான விளையாட்டு தான். என்ன விளையாட்டு அப்படின்னா, சிம்பிளாக சொல்லிடலாம், ஒரு வார்த்தை நம்ம சொல்லுவோம், அந்த முடிகிற எழுத்து இருக்கு இல்லையா, அந்த எழுத்துலேருந்து தொடங்கி 5 வார்த்தைகள் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு அன்பு அப்படிங்கிற வார்த்தை இப்போ நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கிறேனே, நான் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அன்புனா புன்னகை, அடுத்து கையில் முடிஞ்சிருக்கா கை இருப்பு, அடுத்து பூவில் முடிஞ்சிருக்கு புதையல், இல்லில் முடிஞ்சதுனால லான ஆரம்பிக்கலாம் லட்டு, இந்த மாதிரி தொடர்ச்சியாக என்ன பண்ணணும், 5 வார்த்தைகளை டக்கு டக்கு டக்குன்னு சொல்லணும்.
4: அக்கா
3: சொல்லுங்க தம்பி, சொல்ல வந்து விளையாட எல்லாரும் வரலாம். விளையாட நேர்கள் அழைக்க வேண்டிய எண்கள்
2: 04-52 என்ற மதுரையின் முன்னிப்பை தொட்டு 25-30-170 மற்றும் 25-30-171 2 எண்களிலும் வரலாம். உங்களுடைய விறுவிறுப்பான பதில்களை சொல்லி பரிசு பாடலையும் பெறலாம்.

0: சரி, இப்போ வந்து நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளையோட.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: ஆட்டக்கழகம் நிகழ்ச்சியில வணக்கங்களுடன் அம்பிகா மற்றும்
0: அபிராமி. நேர்கள் வரலாம், எண்கள் சொல்லியாச்சு, டக்கு டக்கு டக்குன்னு வந்து டக்கு டக்குன்னு பதில் சொல்றதுக்கு முதல்ல வந்திருக்கிற நேயர் வருக, வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
3: மதுரை மேலானுப்பானடியில இருந்து ஐஸ்வர்யா பாரி பேசுறேன்.
0: ஐஸ்வர்யா
3: பாரி?
0: பாரி
4: அக்கா.
2: சரி, விட போறது இல்லன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு.
0: சரி, விளையாடலாமா? ரெடியா இருக்கீங்களா?
3: ரெடியா இருக்கேன்.
0: சரி, உங்களுக்கான வார்த்தை திருமதி.
3: திருமதி, திங்கள், லட்சியம், மனம்.
0: அந்த இல் வேற, இந்த இல் வேற. இல்ல
3: இல்ல, அது அந்த இல்ல முடியாது. இல்ல லட்சியம்.
0: சரி சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
3: மனம், மல்லிகை, கைவரிசை, கைகை, கையூட்டு. தூணா தாள எடுத்துக்கலாமா? டுமில்
2: மாத்தி மாத்தி சொன்னாலும் சரியா கொஞ்சம் கிட்டத்தட்ட சொல்லிட்டாங்க.
4: அப்படி போயிட்டா எல்லாருக்கும் நல்லது இல்லையா?
0: நன்றி நன்றி ஐஸ்வர்யா,
2: நிகழ்ச்சியில பங்கு பெற்றதுக்கு நன்றி. அடுத்த நேரில் சந்திக்கலாம். வருக, வணக்கம். வணக்கம், இணைப்பு இணைஞ்சிருக்கீங்க.
5: வணக்கம்மா,
2: யார் பேசுறீங்க?
5: சிவகாமி மாவட்டம் அடிவோதந்த அழகர்.
2: சொல்லுங்க அழகர், தயாரா இருக்கீங்களா? வார்த்தைகள்
4: முடிஞ்சிருச்சுல்ல,
0: விளையாட தயாரா இருக்கீங்க?
5: சொல்லுங்கம்மா.
0: சரி, வெகுமதி.
5: மது?
2: மதி கிடையாது, தீல தான முடிஞ்சு.
0: தீல தான் முடிஞ்சிருக்கு, தீல இருந்து ஆரம்பிங்க.
5: தீபாவளி. தீபாவளி வா வா
2: வா. அந்த லீல சொல்லணும், ஆனா அந்த லீல நமக்கு வார்த்தைகள் கிடையாது இல்லைங்களா?
5: நான் சந்திச்சது போதும், சம்பட்ட சங்கடப்பட்டதும் போதும் போதும்
2: இல்லையா? அதாவது வந்து கொஞ்சம் நம்ம முன்னாடி நேயர் சொன்ன மாதிரி அந்த லா இல்ல அப்படின்னா லால நீங்க கூட வார்த்தைகள் சொல்லியிருக்கலாம். அந்த மாதிரியும் நம்ம வந்து யோசனை பண்ணி நம்ம விளையாடலாம். டக்கு டக்குன்னு வார்த்தைகள் நம்மளுடைய ஆகாஷ்வாணி நீங்க தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கும்போது வார்த்தைகளுக்கு பஞ்சமே இருக்காது. இப்ப இணைப்புல காத்துட்டு இருக்கக்கூடிய நேயர் வருக, வணக்கம்.
6: டக்கு டக்கு டக்குன்னு இணைவது மதுரை மணிமாறன். அம்பிகா மேடத்துக்கும் அபிராமி மேடத்துக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் சொல்லிக் கொள்வது மணிமாறன், கடைசி நேரத்தில் யானமணி புதுப்பட்டியூர்.
0: அப்படியே நீங்க பேசுறது எப்படி இருக்கு தெரியுமா? இந்த என்னமோ சொல்லுவாங்கல்ல, இந்த திருவிழா காலங்கள்ல ரேடியோ
4: அனௌன்ஸ்மெண்ட்
0: அந்த மாதிரி இருக்கு.
2: தம்பி தம்பி சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு அப்பலாம் நாங்க சொல்ல மாட்டோம். டக்கு டக்குன்னு விளையாடுறதுக்கு போயிடலாம், வாங்க.
4: ரெண்டு வடை ஒரு டீ.
0: குடிக்கல, இனிமேதான் குடிக்கணும். ரெண்டு வடை ஒரு டீ ஏதாவது ஒண்ணு. சரி, உங்களுக்கான வார்த்தை நட்பு டக்குன்னு சொல்லுங்க.
6: நட்பு, புண்ணியம், மலர், ரம்பம், மதுரை, ராகம், மல்லிகை, கை கடிகாரம்.
0: நான் அஞ்சுதான் கேட்டேன்,
2: இன்னும் வந்துட்டே இருக்கு போல வார்த்தைகள்.
0: அருமை அருமை அருமை, நன்றி நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. ரொம்ப அருமையா விளையாண்டாங்க. இந்த மாதிரி அதுக்கு ரிலேட்டடான வேர்ட்ஸ் கூட நம்ம சொல்லலாம், ஏன்னா இம்முல இருந்து எந்த வார்த்தையும் தொடங்காது இல்லையா?
2: அதாவது நம்மளோட நேயர்களே சிறப்பா வந்து அடுத்தடுத்து துவக்கத்தை துவக்கி இருக்காங்க
4: வார்த்தைகளை.
2: வந்து இணைப்புல இணைஞ்சிருக்காங்க, ஆள்லாம் இருக்காங்கப்பா இருக்காங்க. வருக, வணக்கம்.
7: ஹலோ,
2: சத்தத்தோட வந்திருக்கவங்க யாரு?
7: பொதுமல இருந்து தீபா மேம்.
4: அவ்வளவு சத்தமாவா கேக்குது?
0: உங்களுக்கு அவ்வளவு மெதுவாவா கேக்குது, எங்களுக்கு சத்தமா கேட்டுருச்சு தீபா.
7: ஆமா மேம்.
0: சரி, விளையாட தயாரா இருக்கீங்களா?
7: ரெடியா இருக்கோம்.
0: என்ன விளையாடுறோம்?
7: ஒரு எழுத்து முடியறதுல ஸ்டார்ட் பண்ணனும்.
4: என்ன அது, சின்ன புள்ளத்தனமா இருக்கு.
2: அப்பதான் நாங்க அப்பப்ப செக் பண்ணுவோம்.
0: சரி, ரெடியா இருக்கீங்களா?
7: ரெடியா இருக்கோம் மேம்.
2: உங்களுக்கான வார்த்தை பகுதி.
7: பகுதி,

0: தீல தீபாவளி, லீல லாலாலில லட்டு,
1: சரி.
0: டூல டும் டும்.
1: டும் டும் திரைப்படம் பேரா? இன்னொரு டும்ம சேர்த்து சொல்லிருங்க.
0: மால மாங்காய்.
1: சரி.
0: ஈல ஈல இலை.
2: அது அது வந்து யானை அப்படி சொல்லலாம்.
0: யால யானை. நைல நானா
2: நீனு. அந்த நாக்கு வார்த்தைகள் இல்லை அப்படின்றனால நம்ம வேற ஒரு நாக்கு போயிடலாம்.
0: அந்த அந்த நானா நீல நீர். இருல ராராரீரு. அதுல வந்து ராணை இது ரகலை.
2: ஆட்டக்கழம் நிகழ்ச்சியில இன்றைக்கு டக்கு டக்கு டக்குன்னு நம்ம நேயர்கள் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. டக்கு டக்குன்னு விளையாடுறதுக்காகவும் காத்துட்டே இருக்காங்க.
1: வரக்கூடிய நேயர் வருக, வணக்கம்.
3: வணக்கம்.
1: யாரு, எங்க இருந்தீங்கய்யா?
3: குண்டையம்பட்டி முத்துராசு.
1: நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க, டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாமா?
3: பண்ணிடலாம்ப்பா.
1: உங்களுக்காக ஒரு அருமையான வார்த்தை, நம்பிக்கை.
3: நம்பிக்கை. கை.
2: என்ன ஆச்சு?
3: இல்ல சார், கை
2: கை. அடுத்த கை சொல்லணுமே.
3: அடுத்த கை வாழ்க்கை.
2: அப்படி
1: இல்ல இல்ல இல்ல இல்ல,
2: அந்த கையில
4: இருந்து
2: அந்த கையில இருந்து நீங்க தொடங்கணும். கை சொல்லிட்டீங்க, திருப்பி கை எழுத்துல தொடங்கணும்ல.
3: கையில கையில எழுத்து தொடங்கணும். கைதா
2: கைப்பிடி.
4: தயங்காம சொல்றாங்க.
3: கைலாசம்.
1: கைலாசம். ஆ சரி.
3: அடுத்த நிறம்
2: மா. இம்ல முடிஞ்சிருக்கு. மா சொல்லுங்க.
3: மரம்.
2: மறுபடியும் இம்மு. மா.
3: மானம்.
1: மறுபடியும்
3: மறுபடியும் திரும்ப மாவுதான் ஆரம்பிக்கணுமா மேடம்?
1: ஆமா.
3: மௌனம்.
1: மறுபடியும் சரிங்க ஐயா. நன்றி நன்றி நன்றி, அருமையா முயற்சி பண்ணீங்க.
2: அதாவது இன்னைக்கு ஒரு ஒரு இதுவா ஒரு ஃபாலோப்ல தான் வந்திருக்காங்க.
1: ஆமா, எல்லாரும் ஒரு ஃபார்ம்ல இருக்காங்க.
2: ஆமா. என்ன ஒரு ரொம்ப
4: நாகல் பண்றேன்.
1: ஓ, நீதான தம்பி ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க. ஒரு பாட்டையும் போட்டு விட்டேன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.
2: தொடர்ந்து நம்ம நேர்களெலாம் டக்கு டக்குன்னு விளையாடி கொஞ்சம் களைப்படைஞ்சிருப்பாங்க. அவங்களுடைய களைப்பை தீர்க்கும் வகையில் இப்போ பாடல் காத்துட்டே இருக்கு நம்ம காற்றடையில்.
4: ரெடியா மாமே?

0: ராணி விசேஷத்தை கிளம்பலையா?
1: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகாலாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
0: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
1: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
2: மதுரை சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் நடத்தும் மாபெரும் வர்த்தக கண்காட்சி மற்றும் விற்பனை நாள் August 7-8-9, இடம் அருணாச்சலம் கமலாமலாரங்கம் காமராஜர் சாலை, மதுரை. தங்கம் வெள்ளி வைர நகைகள், வீட்டு உபயோகப் பொருட்கள், பூஜா பொருட்கள், கட்டிடம், கட்டுமானம், மருத்துவம், காப்பீடு, வங்கி கடன் என பல்வேறு அரங்குகள். சப்போர்ட் பை பனிமுகில் கார்டன்.
3: நேரம் மாலை 4:16, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கிறது அதிரடியான கலகலப்பான ஆட்டக்களம். இன்னைக்கு ஆட்டக்களத்தில் நம்ம என்ன விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னா, டக்கு டக்கு டக்குன்னு ஆன்சர் சொல்லிட்டு இருக்காங்க நேர்கள்.
4: உனக்கு பிடிக்கலன்னா காசை வாங்கிட்டு போ, அனாவசியமா பேசி வியாபாரத்தை கெடுக்காத.
3: நன்றி தம்பி, நன்றி.
5: விளையாடுறோம், அதுலயும் வந்து பேசக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? சரி, இணைப்பில் காத்து இருக்கக்கூடிய நேர்வருக்கு வணக்கம்.
6: வணக்கம்.
3: மதுரையில இருந்து
6: காளீஸ்வரி பேசுறேன்.
3: காளீஸ்வரி, விளையாட்டு கேட்டுட்டு இருக்கீங்களா? மகிழ்ச்சி. உங்களுக்கான டக்குன்னு ஒரு வார்த்தை நான் சொல்றேன், டக்கு டக்குன்னு ஆன்சர் நீங்க பண்ணிடணும். நீங்க மதுரையில இருந்து பேசுறதுனால மதுரை.
6: மதுரை.
3: ஆமா, ரால இருந்து ஆரம்பிங்க.
6: மயில், ரத்தினம்,
3: மயில், லட்டு. எந்த ஊர்ல தமிழ் வார்த்தைன்னு எனக்கு தெரியலையே.
5: சரி சொல்லுங்க, பரவாயில்ல, சொல்லிட்டாங்க.
6: மனம், மல்லிகை.
3: எட்டு வாரத்துக்கு மேல போயிடுச்சு. நன்றி. நீங்க அஞ்சுதான் கேட்ட, நீங்க போனஸ் அமௌண்ட் குடுத்துட்டீங்க.
5: நன்றி,
3: நன்றி, நன்றி, நன்றி. காளீஸ்வரி
5: வந்து ரொம்ப அழகா வார்த்தைகளை சொன்னதுக்காக அடுத்ததாக இணைப்பில் இணையக்கூடிய நேயர் வருக. வணக்கம்.
7: வணக்கம் மேடம்.
5: யார் பேசுறீங்க?
7: அனைவரும்
3: நலம். பஞ்சவர்ணம் விளையாடலாமா?
7: விளையாடலாம்.
3: சரி, மல்லிகை.
7: மல்லிகை.
5: இணைப்பு சரியான இடத்துல இருந்து பேசுங்களா? நீங்க பேசுற வார்த்தைகள் விட்டு விட்டு கேக்குது.
4: அக்கா
7: இப்ப கேக்குதா?
5: உங்களுக்காக தான் தம்பி போட்டிருக்காப்ல, சரியா இடத்துல நின்னு பேசணும்ன்றதுக்காக. சொல்லுங்க.
7: மல்லிகை சொன்னீங்களா மேடம்? கை. கை, கை, கை.
4: அதே குரல்.
7: அதுக்கப்புறம் தெரியல.

0: நன்றி நன்றி நேபில் வந்தமைக்கு, ஒரு நல்ல க்ளூ தான்
1: வேற கொடுத்தேன். சரி ரைட், பரவாயில்ல. பஞ்சவர்ணத்தை தொடர்ந்து இணைப்பில் இணைய காத்திருக்கக்கூடிய நேர் வருக, வணக்கம்.
2: அக்கா அம்பியாவுக்கும் அபிராமிக்கும் மாலை நேரம், வணக்கங்கள் சகோதரிகளே.
0: வணக்கம் சொல்லும் சகோதரர் யாரு, எங்கிருந்து?
2: குரு தங்கவேலு, சாத்தூர் சத்திரப்பட்டி விருதுநகர் மாவட்டத்திலிருந்து. டக்கு டக்கு டக்கு டக்கு டக்குன்னு சொல்ல வந்தேன். நீங்க ஒரு
3: கேள்வி.
2: சரி சரி சரி தங்கச்சி தம்பி சொல்லுங்க.
1: சரி, உங்களுக்கான வார்த்தை அலைவரிசை.
2: அலைவரிசை
1: சைல முடிஞ்சிருக்கு.
2: கை கையாய் கையிலான முடிஞ்சிருக்கு. கை விரலில் கொள்ளும் ராகம்.
0: அலை வரிசை சை.
4: முதல் கேள்விக்கு சாமர்த்தியமாக பதில் கூறியது, இந்த கேள்வியில் சரிந்து விட்டாயே.
2: இரண்டாவது கேள்வி, இரண்டாவது கேள்வியும் கையா.
1: அதாவது ஐயா, நீங்க பாட்டு பாடிட்டீங்க, பாட்டு பாடக்கூடாது, வார்த்தைகள் சொல்லணும். சை முடிஞ்சிருக்கு. அலைவரிசை
3: சொல்லவே இல்ல.
2: ஈக்கள்
1: நிகழ்ச்சி கேட்டுதா இருக்கீங்களா தொடர்ந்து?
2: ஆமா, கடைசி முடியிற எழுத்துல இருந்தா தொடங்கணும்.
0: ஆமா, சைங்கிற வார்த்தை தானே முடிஞ்சிருக்கு. இப்போ சைகை அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன்.
2: கை கைன்னு முடிச்சிருக்கா. செய்கை வைகை.
0: வைகை எப்படி வரும்?
4: அதாவது
0: இப்போ சைன்னு முடிஞ்சிருக்கு. அப்போ நான் வந்து சைகை எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னா, சைகை கை இருப்பு, பூல முடிஞ்சிருக்கு, புன்னகை,
1: அப்படி இந்த மாதிரி நீங்க தொடர்ந்து சொல்லணும். நன்றி முயற்சித்ததுக்கு, நன்றி இணைப்பில் வந்ததற்கு. மீண்டும் அடுத்த முறை வந்து சரியா பதில் சொல்லுங்க. இப்ப அடுத்ததாக இணைப்பில் இணையக்கூடிய நேயர்வர்க்கு வணக்கம்.
5: வணக்கம், காசி மாயன் குடித்துறை
1: சொல்லுங்க.
0: வணக்கம், நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்களா? டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ண ரெடியா இருக்கீங்களா?
5: ஆமா.
0: சரி, திருச்சி.
5: எழுதி
0: பாருங்களேன். தாயும்
5: பி வருது. பிள்ளை
1: பிள்ளை
5: வந்து லைலா.
0: லைலா
1: சொல்லுங்க.
0: ஒரு பேரு எங்களை கேக்குறீங்களா? யார் நீ? எங்களை கேள்வி கேட்க யார் நீ?
4: யாரா
5: நீங்கள்?
1: இன்னைக்கு அடுத்ததாக இணைப்பில் இணையக்கூடிய இணையருக்கு முன்னால ஒரு பாடல் கேட்டுருவோமா?
0: கண்டிப்பா கேட்டுருவோம்.

மதுரை பண்பலை 103.3. எனது பங்காளிகளுக்கு, எனது அக்காமார்களுக்கு, எனது தங்கைமார்களுக்கு மதுரை மதிச்சேம்பாளா சார்பாக பண்பலை நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க. நானும் கேட்குறேன், வேற லெவல் பண்ணுறோம்.

0: டக்கு டக்குன்னு நம்ம நேர்களெல்லாம் பதில் சொல்லிட்டே இருக்காங்க. டக்கு டக்குன்ற விளையாட்டில் ஆட்டக்கழகம் நிகழ்ச்சியில் ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் 4:28. இப்போ இணைப்பில் இணைய காத்திருக்கோம் நேயர். வருக வணக்கம்.
1: வருக வணக்கம்.
0: வணக்கம்.
2: டக்கு டக்குன்னு சொல்றதுக்கு மதுரை பில்லாபுரம் மீனாட்சி நகர்ல இருந்து சூப்பர் ஸ்டாராக ஈஸ்வர்லால் வந்திருக்கேன்.
3: பாதி பொய் பாதி உண்மை பேசினாதான் வாழ விடுவாங்க.
0: ஈஸ்வரன்,
2: ஈஸ்வர்லால்,
1: ஈஸ்வர்லால்.
0: சரி, உங்களை
1: கேட்டுட்டு இருக்கீங்களா ஐயா?
2: நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டே இருக்கேன், லைன் போகுது, ஆனா எடுக்க மாட்டேங்கிறீங்க. பாட்டை
3: போட செல்லும்.
0: சரி, அதான் இப்ப இணைப்புல இணைஞ்சிட்டீங்களா? சரி சொல்லுங்க, உங்களுக்கான வார்த்தை வந்து பட்டாசு. இதுல இருந்து சொல்லுங்க, சூல சொல்ல ஆரம்பிங்க.
2: பட்டாசு, சூல, சுபம், சுக்குமல்லி.
0: சுகம்,
1: சுபம், ஓகே. மா
2: என்ன சொல்றீங்க?

0: இப்ப சுபம்னு சொன்னீங்கல்ல, சுபம் ஓகே.
1: சரி,
0: அதுக்கு அடுத்த வார்த்தை
2: இம்மல
0: முடிஞ்சிருக்கு, மாலை தொடங்குங்க.
1: மங்களம், மங்களம்
2: இம்மல தான் முடிஞ்சிருக்கு. மா மறுபடியும் இன்னொரு சொல்லுங்க.
1: மாமிசம்,
0: மறுபடியும் மா.
1: மல்லிகை,
0: கை,
1: கைரேகை.
0: அருமை அருமை அருமை,
1: சூப்பர் சூப்பர். ஜெய்சத்துக்கு நன்றி
0: நன்றி நன்றி. நீங்களோட விளையாட்டுல வந்து பங்கு பெற்றதுக்கு நன்றி. அடுத்து வரக்கூடிய நேயர்,
2: இணைப்பு கிடைக்கல கிடைக்கலன்னு கவலைப்பட்டாங்க.
3: வணக்கம்.
0: வணக்கம். யாரு?
3: வணக்கம் வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியில இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: நிகழ்ச்சி கேட்டுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டக்கு நான் சொல்லிட்டுமா?
3: ரொம்ப ரொம்ப ஹாப்பி. டக்கு டக்குன்னு சொல்லுங்க. நானும் டக்கு டக்கு டக்குன்னு சொல்றேன்.
0: வெள்ளாமை.
3: இயலாமை. ஓகே.
0: வெள்ளாமை வெள்ளாமை.
3: ஓகே. மயில வந்து மையம், மத்தாப்பு, புன்னகை, கையெழுத்து, துன்பம், மத்து, துடிப்பு, புறம்,
0: மல்லிகை. அருமை அருமை அருமை அருமை அருமையா விளாண்டிங்க.
3: சாருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்க. அடே எங்க அப்பா போட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுங்க.
0: நன்றி நன்றி நன்றி.
2: கேட்டுதான் இருக்காங்க, அதனால ரொம்ப சந்தோஷம். இணைப்புல இருந்திருக்கு. எப்படி பாத்துக்கங்க, ட்ரெயினை பை கிட்டத்தட்ட ஒரு 10 நேருக்கு தாண்டி வரும்போது நாங்க எப்படி ட்ரெயின் அப்ல வந்திருக்கோம் சொல்லாம சொல்லிருக்காங்க பாத்தீங்களா?
0: செம்ம.
2: அதே மாதிரி அடுத்த நேயர் வருக. வணக்கம். வருக. வணக்கம்.
4: வணக்கம்.
2: யார் பேசுறீங்க?
4: ராமநாதபுரம் கமுதியில இருந்து அஜித் பாண்டி.
0: அஜித் பாண்டி, விளையாட தயாரா இருக்கீங்களா? டக்கு டக்கு டக்குன்னு.
4: நீங்களும் டக்கு டக்குன்னு இருங்க, நான் டக்கு
0: டக்குன்னு. சரி.
5: ஒரு வார்த்தைக்கு சொல்லப்படாதாப்பா.
0: அப்படின்னா டிப்பர் தமிழ் வார்த்தையா?
5: ரொம்ப ஓவரா அவன பேசுறாங்க.
0: டிப்பர் தமிழ் வார்த்தை இல்ல இல்லையா?
5: நீங்களா தப்பா புரிஞ்சீங்க, நான் என்னடா பண்ணுவேன்?
0: தம்பி நேப்ல இருக்கீங்களா?
4: இருக்கேன்.
0: சொல்லுங்க என்ன ஒரு வார்த்தை.
2: என்ன இப்படி அஜித் பாண்டி
5: நோட செல்லம்.
2: டக்கு டக்குல பதில் கேட்டோம் நாங்க, எதிர்பார்த்தோம்.
0: ரத்தம்
4: ரத்தம்.
0: வெரி குட் வெரி குட் வெரி குட். நேப்ல வந்தமைக்கு நன்றி. 5 வார்த்தை சொல்லிட்டாரு. ஆனா இன்னும் டக்கு டக்கு டக்குன்னு வரணும். ஓகே சரி. அடுத்து வரக்கூடிய நேயர் வருக. வணக்கம்.
2: வணக்கம். யார் பேசுறீங்க?
6: வேலு நாச்சியார் பேசுறேன்.
0: வேலு நாச்சியார், இது நீங்களே வச்சுக்கிட்ட பேரா இல்ல வேற வச்ச பேரா? ரொம்ப அருமையா இருக்கே.
6: அம்மா அப்பா வச்ச பேர்.
0: அம்மா அப்பா வச்ச பேரா, நல்லா இருக்கு. சரி, உங்களுக்கான வார்த்தை விவசாயி. விவசாயி
2: சொல்லுங்க. யாழினி நீல முடிஞ்சிருக்கு. நாளா சொல்லுங்க.
6: நித்தம் நித்தம்
0: நித்தம்.
6: மல்லிகை.
0: கையிலதான் முடிஞ்சிருக்கு. கையிலதான் நீங்க சொல்லணும்.
6: திருப்பி கையில சொல்லணும். கை
2: நிறைய வார்த்தைகள் இருக்கு கையில. அடுத்த முறை யோசிச்சுட்டு வாங்க. நன்றி இணைப்பில் வந்ததற்கு வெளிநாச்சியார். அடுத்ததாக இணைப்பில் இணையக்கூடிய நேர் வருக. வணக்கம். ஒரு வழியா இன்னைக்கு இன்னைக்கு டக்கு டக்குன்னு விளாண்டுட்டே இருக்கோம்.
5: உண்மை
2: அந்த கையும் மல்லிகையும் எல்லா நேரம் கிட்டத்தட்ட சொல்லிட்டே இருக்கீங்க. சிறப்பு இன்னும் எத்தனை பேர் சொல்ல போறீங்க? நாங்களும் பாத்துட்டு
5: கேட்டுட்டே
2: இருக்கோம்.
0: அடுத்து வரக்கூடிய நேர் வருக. வணக்கம்.
7: அம்பிகா மேடம்,

0: அபிராமி மேடம், உங்களுக்கு தொழில்நுட்ப உதவி செய்யறவங்க எல்லாத்துக்கும் மாலை வணக்கம். சொல்றது விஜயலட்சுமி, மகாத்மா காந்தி நகர்.
1: விஜயலட்சுமி விளையாட தயாரா இருப்பீங்கல்ல?
0: கஷ்டப்பட்டு லைன் எடுத்துட்டேங்க மேடம், மூச்சு வாங்கிட்டு.
1: வெரி குட், அதுவே பெரிய வெற்றி. மூச்சு வாங்க கா. எப்படி நீங்க தம்பிய சொல்லிட்டீங்களா? அதனால தம்பி வேமா அக்கான்னு கூப்பிட்டாரு உங்களை. சரி, உங்களுக்கான வார்த்தை விஜயலட்சுமி. ரம்யம்.
0: ரம்யம், மாயம், மனம், மாம்பழம், மானம், மதுரை.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கிறது ஆட்டக்களம். ஆட்டக்களத்தில் எல்லா நேர்களுக்கும் பெரிய வாழ்த்துக்களை சொல்லிட்டு அடுத்து வரக்கூடிய நேயர் வருக. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார், எங்க இருந்து?
2: நான் மதுரை பாலரங்கவூர்ல இருந்து உக்ரபாண்டியன் பேசுறேன்.
1: கேட்டுட்டு இருக்கீங்கல்ல நிகழ்ச்சி, உங்களுக்காக டக்குன்னு
3: சொல்லிடுவோமா?
1: எங்களை காப்பாத்துறதா இல்ல உங்களை எங்கிட்ட இருந்து காப்பாத்துறதா
2: சொல்லுங்க. எடுத்த சொல்லுங்க.
1: சரி, முளைப்பாரி.
2: முளைப்பாரி
1: முடிஞ்சிருக்கு.
2: ஆடி
1: மாசம் இல்லீங்களா? முளைப்பாரி.
2: முளைப்பாரியா?
1: ஆமா,
2: முளைப்பாரின்ற
1: முடிஞ்சிருக்கு. சொல்லுங்க சொல்லுங்க.
2: ரம்பம், ரம்பம், மன்னன், நத்தை, தை மாதம், மங்கை, கைபேசி, சிறுத்தை, மிருதங்கம், மத்தளம், மரகதம், மறுமலர்ச்சி, சிந்தனை, நவரத்தினம்,
1: கட்டாயம் வந்து எல்லா நேயர்களுக்காகவும் இப்ப வந்து ஒரு பண்பலை பாடல் கேட்டே ஆகணும். ஆமா.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இன்று இரவு 7 மணிக்கு ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.

0: நேரம் மாலை 4:41 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கிறது ஆட்டக்களம். ஆட்டக்களத்தில் என் கிட்ட கிட்ட கிட்டக்குனு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான கேம் விளையாண்டுருக்கோம். நேர்கள் கிட்டக்குன்னு கண்டுபிடிக்கணும்ல, அதான நம்ம வேலையே, டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டே இருக்காங்க.
1: நேர்கள் சிறப்பாக கண்டுபிடிச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க.
0: ஆமா,
1: அப்படின்ற உண்மையை சொல்லியே ஆகணும்.
2: எரிமலை என்னைக்குடா அழுது இருக்கு.
0: வரக்கூடிய நேர் வருக, வணக்கம்.
1: வணக்கம், இணைப்புல இணைஞ்சிட்டீங்க, பேசுங்க.
3: வணக்கம்,
1: யார் பேசுறீங்க?
3: ராமநாதபுரம் முருகன்.
1: சொல்லுங்க முருகன், உங்களுக்கான வார்த்தை சொல்லிடலாமா? கொஞ்சம் சத்தம் கம்மியா கேக்குதே. எல்லாமே நல்ல வார்த்தைகள் தான். நல்ல வார்த்தைகள்ல எங்க இது நல்ல வார்த்தை கெட்ட வார்த்தை? சரி, கடிதம் உங்களுக்கான வார்த்தை. மாலை சொல்லுங்க.
3: மகுடம்.
0: ராகம். நல்லது, நல்லபடியா முடிச்சிட்டீங்க. நன்றி நன்றி நன்றி. அதாவது முதல் வார்த்தை மட்டும்தான் நாங்கள் செலக்ட் பண்ணுறது, அடுத்தடுத்த வார்த்தைகள் நீங்கள் சொல்கிறத வச்சு நீங்களே செலக்ட் பண்ணுறது அதுதான். ஏன்னா எல்லா வார்த்தையுமே பொதுவாக நம்ம சொல்லும்போது முதல் வார்த்தை தான் நம்ம கொடுக்குறோம், அடுத்தடுத்த வார்த்தைகள் முடிகிறதுல நீங்கள் தான் தொடங்க போகிறீங்க.
2: இது ஜாலியா? இது ஜாலியா?
0: ஆமாம், ஜாலியாக தானே போகுது. அடுத்து வரக்கூடிய நேர் வருக, வணக்கம்.
4: ஹாய், இது வரைக்கும் வணக்கம்.
0: யார் அது?
4: நக்ஷத்ரா.
0: நக்ஷத்ரா, எங்க இருந்து பேசுறீங்க?
4: முல்லை நகர்.
0: முல்லை நகர்ல இருந்து பேசுறீங்களா? ஸ்கூல் போய் வந்துட்டீங்களா? ஓ, இன்னைக்கு சண்டேவா, அதையே மறந்துட்டேன். சரி, விளையாடலாமா?
4: விளையாடலாம்.
1: நீங்க பேசுனதுல நாங்க ரொம்ப ஹாப்பி ஆயிட்டோமா, அதனால மகிழ்ச்சின்ற வார்த்தை உங்களுக்கு. சி ஆரம்பிங்க, சி அந்த எழுத்துல ஒரு எழுத்து சொல்லுங்க பாப்போம். வார்த்தை
4: எதுல?
1: மகிழ்ச்சி.
4: நட்சத்திரம்.
1: நீங்க பேசுறது லட்டு மாதிரி இருக்கு. அடுத்து டு. டாலா சொல்லுங்க.
2: அந்த பவள மல்லிய, பாரிஜாத பூவ, அந்த மேகலைய,
4: டமாரம்.
0: டமாரம், சரி.
4: மல்லிகை. கைபேசி.
0: கைபேசி அருமையா?

0: நீங்களும் சீலே முடிச்சிருக்கீங்க பாருங்க.
1: மகிழ்ச்சி, நாங்களும் சீலை முடிச்சோம். எப்படி பாத்துக்காங்க, எங்களுக்கு நமக்கும் நட்சத்திரம் அப்படி ஒரு இது இருக்கு,
0: சிங்க் ஆகுது நல்லா.
1: தேங்க்யூ நன்றி. ஆமா ரொம்ப அழகா ஸ்வீட்டா பேசுனீங்க. அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் மூவருக்கும் மாலை வணக்கம்.
1: சொல்லுது.
2: ஜெய்ஹிந்து படத்துல இருந்து பாலசுப்ரமணியன்.
0: சரி, உங்களுக்கான வார்த்தை சொல்லிடலாமா?
2: சொல்லுங்க
0: சொல்லுங்க.
2: ரெண்டு
0: பேரும் ஒன்னாதான் உட்காந்து விளையாடுறீங்க, யார் பேர் சொன்னாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. திருவாளர்.
2: திருவாளரா?
0: திருவாளர்.
2: திருவாளர் இருவேரா வரிசை. ரம்பம். மல்லிகை. கையூட்டு.
0: மறுபடிய ரம்பமா? வேற ஏதாவது ஒரு வார்த்தை.
2: ரம்பம் சொல்லிட்டனா?
0: சொல்லிட்டீங்க.
2: ஓ, அப்ப ரவை.
0: ரவை.
2: வைகை.
0: வைகை அருமை.
1: மறுபடியும் கையெல்லாம் முடிச்சிருக்கீங்க. நன்றி நன்றி பாலசுப்ரமணியன், அழகா சொன்னீங்க. ஐந்து வார்த்தைகள் தொடர்ந்து சொல்லிட்டீங்க. அடுத்ததாக இணைப்பில் இணையக்கூடிய இணையர் வருக. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: யார் பேசுறீங்க?
3: திருமங்கலம் மட்டம் ஆலமட்டியில இருந்து எஸ். ராமர்.
0: ராமர், விளையாட தயாரா இருக்கீங்களா?
3: கண்டிப்பாக மேடம்.
0: சரி. விடுப்பு.
3: புத்தகம். புவியியல். புதினம். புலன் விசாரணை.
0: இல்ல, நீங்க வந்து நான் பூன்னு முடிச்சதுனால
3: கடைசி இடத்துல ஆரம்பிக்கணும்.
0: ஆமா ஆமா ஆமா ஆமா.
4: நீ
1: வருத்தப்படுறேன், வருத்தப்படுவோம்.
3: நீங்க சொல்லிருங்க மேடம் இன்னொரு முறை பிளீஸ்.
0: விடுப்பு.
3: விடுப்பு. புத்தகம். மலர்கள். லயம். மணப்பாறை.
0: பாட்டு பாடுவோம். ராகங்கள் பதினாறுன்னு. அருமை நன்றி நன்றி.
3: வரலாறு.
0: இப்படித்தான் பாட்டு பாடணும்ல. ஒரு சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் இணையலாம் நேயர்களே.
5: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆதி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
6: என்ன குமார் ஒரே யோசனையா இருக்க?
7: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுனே தெரியல.
6: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியாயிருப்பா.
8: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச்சரியில், அண்ணா நகர், மதுரை.
9: மதுரை சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் நடத்தும் மாபெரும் வர்த்தக கண்காட்சி மற்றும் விற்பனை நாள் ஆகஸ்ட் 7-8-9. இடம் அருணாச்சலம் கமலாமல்லாரங்கம் காமராஜர் சாலை மதுரை. தங்கம் வெள்ளி வைர நகைகள், வீட்டு உபயோகப் பொருட்கள், பூஜா பொருட்கள், கட்டிடம் கட்டுமானம், மருத்துவம் காப்பீடு, வங்கி கடன் என பல்வேறு அரங்குகள். சப்போர்ட்டட் பை வேல் ஹாஸ்பிட்டல்.

0: கடகழம் நிகழ்ச்சியில் டக்கு டக்குன்னு நம்ம நேர்கள் எல்லாருமே பதில் சொல்லிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட 20 நேர்கள் வந்து இப்போ நம்ம இணைப்பில் வந்து பேசியிருக்காங்க. இன்னும் கிட்ட 12 நிமிடம் மட்டும்தான் இருக்கு நிகழ்ச்சி நிறைவடைகிறதுக்கு. சீக்கிரமா கடகடன் வாங்க. வணக்கம்.
1: பெரிய பெரிய எல்கேஜி எல்லாம் படிச்சு என்ன பிரயோஜனம்?
2: பிரயோஜனமே இல்ல. இருவருக்கும் நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சி இணைவது கே கே நேர்ல இருந்து மணிகண்டன்.
3: மணிகண்டன் நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டீங்க,
4: கர்லிங் கேர் வைத்திருந்த இவர் தலையை
2: என்ன கேட்டீங்க?
3: நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
2: 4 மணிக்கு கேட்டுட்டே இருக்கேன், லைனே கிடைக்க மாட்டேங்குது. இப்போ தான்
3: கிடைச்சிருக்கு. கிடைச்சிருக்குல, இதுவே மிகப்பெரிய வெற்றி.
2: ஆமா ஆமா.
3: சரி, உங்களுக்கான வார்த்தை கையிருப்பு.
2: புன்னகை.
3: ஆ,
2: கைராசிக்காரன்.
3: புன்னகை. புன்னகை. ஆ, கைராசிக்காரன். நா.
2: நானல்.
3: லா.
2: லாவண்யா.
3: ஆ, லாவண்யா.

0: சுரங்கம் தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன்.
1: யா
2: யாருக்காக?
1: யாருக்காக?
0: என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு.
2: கண்ணால் அடுத்து சின்ன ஆசையா?
3: அதாவது பேர் சொல்லியாச்சு, பாட்டு பாடியாச்சு, படம்
1: படமே சொல்லியாச்சு,
3: அந்த மாதிரிதான் இருக்கு.
1: நன்றி நன்றி
3: இருக்கு மணிகண்டன். ரொம்ப அதாவது வந்து நீ பாரு இந்த கேம் நீ கொடுத்தல்லப்பா, உன்னைய என்ன
1: செய்யறேன் பார் இந்த மாதிரி
3: அப்படின்ட்டு இருக்காங்க நேயர்களா. அடுத்தாக இணைப்பில் இணைய கூட இணையர் ஆகாஷ்வாணி, மதுரைவான வெல்பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல ஆட்டக்கழம். வணக்கம் வணக்கம் வணக்கம்.
4: மதுரை வானொலி தோட்டம், கொஞ்சம் பறவை கூட்டம், ஆடி கலக்கும் ஆட்டம், அதில் ஆடும் பெண்ணும் நாட்டம், இளையத்தில் பணிபுரியும் அனைவருக்கும் மாலை வணக்கம் சொல்வது தேனி மாவட்டம் ஓரைப்பட்டி வடக்கு தெரு ராமராஜ் அமராவதி. மேடம் நல்லா இருக்கீங்களா?
1: நிலையத்தில் அனைவரும் நலமா இருக்கும்.
3: அதாவது வீட்டு அட்ரஸ்
1: வீட்டு அட்ரஸும் சேர்த்து கொடுத்துட்டாரு.
3: டோர் நம்பர் மட்டும் தான் நீங்க சொல்லல. சரி ஓகே, நீங்க கேமுக்கு போயிருவோம். தோட்டம் உங்களுக்கான வார்த்தை.
4: தங்கை
1: கை
4: கலை
1: கையில் ஆரம்பிக்கிற ஒரு வார்த்தை.
4: கையே
1: கையை கைதான் ஆரம்பிக்கணும்.
3: மறுபடியும் கையிலே நீங்க வேற ஒரு வார்த்தை சொல்லணும். கையில எழுத்துல ஆரம்பிக்கிற மாதிரி வேற ஒரு வார்த்தை.
4: தன்னம்பிக்கை.
1: ஆஹா, தன்னம்பிக்கை தான் அது வேணும். கையில ஆரம்பிக்கிற ஒரு வார்த்தை
4: அப்படிங்களா? கயிறு.
3: கயிறு. பெயர்களை கூட வார்த்தைகளாக விளையாடக்கூடிய விளையாட்டாக டக்கு டக்குன்ற விளையாட்டா மாத்திருக்காங்க. நன்றி நன்றி. இணைப்பில் வந்ததற்கு பார்த்தாக
1: வார்த்தை தான் நம்ம கேட்ட பெயரை சொல்லுவோம், அதுவும் வார்த்தை தானே.
3: இணைப்பில் இணைய கூட இணையர் வருக வணக்கம்.
1: வருக வணக்கம்.
3: அடடடா என்ன ஒரு தாமதம்,
1: இணைப்புல வந்துட்டீங்க, பேசலாம். காரைக்குடியில இருந்து
5: சாமிநாதன்.
1: சரி, நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்களா? டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணலாமா?
3: விடுதலை.
5: விடுதலையா?
3: லைல முடிஞ்சிருக்கு. லால சொல்லுங்க.
5: லாலங்களா? லகரம். முடிஞ்சுங்களா? மாங்களா? மனிதன்.
1: மறுபடியும்
5: சொல்லுங்களா?
1: சொல்லுங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்க.
5: மாம்பழம்.
3: மாம்பழம். நன்றி நன்றி. அதாவது ஆறு வார்த்தைகளை நீங்க சொல்லிட்டீங்க, நல்லா கிட்டத்தட்ட கடகடகடகடன்னு விளையாடிட்டீங்க. இணைப்பில் வந்ததற்கு நன்றி.

0: டக்கு டக்குன்னு விளையாண்டுட்டு இருக்க நேயர்கள் இப்போ இணைப்பில் காத்துட்டு இருக்கீங்க. வருக வணக்கம். நேரம் 4:57 ஆயிடுச்சு. வருக வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்க?
1: ராமநாதபுரம் மாவட்டம் யமுனேஸ்வரத்திலிருந்து சுமதி பேசுறேன். நல்லா இருக்கீங்களா எல்லாரும்?
0: எல்லாரும் நல்லா இருக்கோம். உங்களுக்கான வார்த்தை நாற்காலி.
1: நாற்காலி
2: யாழ்ப்பாணம். அருமை. சூப்பர் சூப்பர் சூப்பர். நன்றி நன்றி நன்றி.
0: அருமையா
2: பங்கு பெற்றாங்க. நிறைய வார்த்தைகள் இப்படி எல்லாம் வார்த்தைக்கா அப்படின்னு நம்மளையே யோசிக்க வச்சுட்டாங்க. ரொம்ப அருமையா இருந்துச்சு. பங்கு பெற முயற்சித்த கேட்டு ரசித்த விளையாண்ட எல்லா நேயர்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது அபிராமி மற்றும்
0: அம்பிகா.
3: தெய்வமே.
0: தொழில்நுட்ப உதவி எஸ் கருப்பண்ணன். அழைப்புகள் ஒருங்கிணைப்பு முத்து
3: கருப்பன்.
0: எல்லாரிடத்திலிருந்து விடைபெறுறோம். நன்றி வணக்கம்.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாட்டு மக்கள் அனைவரையும் தேசிய கொடி ஒருங்கிணைப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மருத்துவ தொழில்நுட்பத்தில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களை பாதுகாக்க எந்த ஒரு நடவடிக்கையும் மத்திய அரசு மேற்கொள்ளும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக ஆபரேஷன் சிந்தூர் திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட அரசு கல்லூரிகளின் முன்னேற்றம் அவசியம் என்று சென்னை ஐஐடி இயக்குநர் திரு காமகோட்டி தெரிவித்துள்ளார். ஷெட்யூல்டு வகுப்பினரின் மேம்பாட்டிற்காக ஒதுக்கப்பட்ட நிதி முறையாக செலவிடப்படுகிறதா என்பதை கண்காணிப்பதற்கான நடவடிக்கைகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மதுரை மீனாட்சியம்மன் கோயில் தொடர்புடைய அறக்கட்டளைக்கு சொந்தமான நிலத்தை தனிநபர்களுக்கு மாற்ற முயற்சித்தது தொடர்பாக 19 பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை பெற்றுத்தர தமிழக அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. தட்கல் திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்த 60,000 மேற்பட்ட விவசாயிகளுக்கு இலவச வேளாண் மின் இணைப்பை தமிழக அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. பலாரட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சன்யா வாட்ஸ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். லெக்சிங்டன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாந்தா பூனாச்சா ஈக்வடாரின் கோன்சலா எஸ்கோபார் இணை பட்டம் வென்றது. கொழும்பில் நடைபெற்று வரும் இலங்கை லெவன் அணிக்கு எதிரான 3 பயிற்சி கிரிக்கெட் போட்டியின் இறுதி நாளான இன்று 207 எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் இந்தியா சற்றுமுன் வரை 2 விக்கெட் இழப்பிற்கு 155 எடுத்துள்ளது. உலக இளையோர் வில்வித்தை போட்டியில் பங்கேற்பதற்காக 8 பேர் கொண்ட இந்திய அணி கொரியா புறப்பட்டுச் சென்றது. நைஜீரியாவின் அபுஜாவில் நடைபெற்ற உலக அமெச்சூர் பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கப்பதக்கங்களை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 5:54 நொடிகள். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நாம் இப்போ கேட்க இருக்கிறது மாலை தென்றல். இதமான ராகங்கள் மனதை வருட வருகிறது. இசையோடு இணைந்திருங்கள் நேயர்களே. நிகழ்ச்சியில் உங்களோடு அபிராமி. முதல் பாடலாக ஜானி திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் இதோ காற்றலைகளில்.

No, no, no, no. Just look, eh?

நேரம் மாலை 5:10. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டு இணைந்திருக்கிறோம். மாலை தென்றல் இசைக்க வரும் அடுத்த பாடல் அடுத்த வாரிசு திரைப்படத்திலிருந்து. இனிமையானதொரு பாடல் பாடியிருக்கிறாங்க SP பாலசுப்ரமணியம் மற்றும் SP ஜானகி. பாடல் இதோ காட்சி அலைகளில் கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே.

மாலை 5:15 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இசைத்து கொண்டிருக்கிறது இதயத்திற்கு இதமான ராகங்களாக மாலை தென்றல். ஒலிக்க காத்திருக்கும் அடுத்த பாடல் ஆனந்த குமி திரைப்படத்திற்காக. எஸ் ஜானகி மற்றும் எஸ் பி சைலஜா இணைந்து பாடிய பாடல் இதோ காற்றலைகளில்.

நேரம் மாலை 5:21 மிதமான ராகங்களால் இதயங்கள் நிறைத்து கொண்டிருக்கிறது. மாலை தென்றல் இசைக்க காத்திருக்கும் அடுத்த பாடல் கள்ளுக்குள் ஈரம் திரைப்படத்திற்காக இளையராஜா மற்றும் மிஸ் ஜானகி இணைந்து பாடியிருக்கிறாங்க. இதோ காற்றாலைகளில் பாடல்.

ராகங்கள் இசைத்துக் கொண்டிருக்கிறது மாலை தென்சல். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கிறது மாலை தென்றல். செவியோடு இசை பாடிக்கொண்டிருக்கிற மாலை தென்றலில் அடுத்ததாக இசைக்கு காத்திருக்கும் பாடல் கோழி கூவுது திரைப்படத்திலிருந்து. கிருஷ்ணச்சந்திரன் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் இதோ காற்றலைகள்ல.

செவியோடு உறவாடும் இனிய ராகங்களாக இசைத்துக் கொண்டிருக்கிறது மாலை தென்றல். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. அடுத்ததா மாலை தென்றல் தரும் பாடல் சூரக்கோட்டை சிங்கக்குட்டி திரைப்படத்திற்காக ஜெயச்சந்திரன் மற்றும் பி சுசீலா இணைந்து பாடியிருக்கிறாங்க. இதோ பாடல் காற்றலைகள்ல.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் மாலை 5:38. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டு ரசிப்பது மாலை தென்றல். செவிபுகுந்து இதயம் நிறைக்க காத்திருக்கும் அடுத்த பாடல் கொக்கரக்கோ திரைப்படத்திற்காக. கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே.

இடைவிடாத இன்னிசை மழையாக நாம் கேட்டு ரசிக்கிறோம் மாலை தென்றல். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கிறது மாலை தென்றல். இசைக்க காத்திருக்கும் அடுத்த பாடல் வெற்றி விழா திரைப்படத்திற்காக. கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே. எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் கே எஸ் சித்ரா இணைந்து பாடிய பாடல் இதோ கற்றலைகளில்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இன்று இரவு 7 மணிக்கு ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
2: நேரம் மாலை 5:48. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் மாலை தென்றல். இசைக்கு வரும் அடுத்த பாடல் பொன்மணச் செல்வன் திரைப்படத்திற்காக, கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே.
3: பூவான எட்ட தொட்டு பொன்னான எழுத்தாலே
4: பிரமாதம்,
3: கண்ணுக்கு ஒரு கடுதாசி போட்டேனே
4: சபாஷ்

மெட்டுகளின் ராகமாய் நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் மாலை தென்றல். இசைக்க காத்திருக்கும் அடுத்த பாடல் புது புது அர்த்தங்கள் திரைப்படத்திற்காக. எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல் கொடுக்க இதோ காற்றலைகளில் பாடல் உலாவர காத்திருக்கிறது.

0: இசைத்த பாடலோடு நிறைவு பெறுகிறது மாலை தென்றல் நிகழ்ச்சியிலிருந்து. நன்றி கூறி விடைபெறுவது அபிராமி. நன்றி நேயர்களே.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: வணக்கம், நான் உங்க பின்னணி பாடகி பத்மலதா பேசுறேன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. உங்களோட சேர்ந்து நானும் இதுல வர ஸ்வீட்டான பாடல்களை கேட்டுட்டு இருக்கேன்.

என்பதை கண்காணிப்பதற்கான நடவடிக்கைகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் தொடர்புடைய அறக்கட்டளைக்கு சொந்தமான நிலத்தை தனி நபர்களுக்கு மாற்ற முயற்சித்தது தொடர்பாக 19 பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை பெற்றுத்தர தாவேக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. தட்கல் திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்த 60,000 மேற்பட்ட விவசாயிகளுக்கு இலவச வேளாண் மின் இணைப்பை தாவேக அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. பலாரட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சன்யா வர்ஸ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். லெக்சிங்டோன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியண்டா பூனச்சா ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபர் இணை பட்டம் வென்றது. கொழும்பில் நடைபெற்ற இலங்கை 11 அணிக்கு எதிரான 3 பயிற்சி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. உலக இளையோர் வில்வித்தை போட்டியில் பங்கேற்பதற்காக 8 பேர் கொண்ட இந்திய அணி கொரியா புறப்பட்டுச் சென்றது. நைஜீரியாவின் அபுஜாவில் நடைபெற்ற உலக அமெச்சூர் பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கப்பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: தொடர்வது செய்திச் சுருக்கம். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டு மக்கள் அனைவரையும் தேசிய கொடி ஒருங்கிணைப்பதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மருத்துவ தொழில்நுட்பத்தில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களை பாதுகாக்க எந்தவொரு நடவடிக்கையையும் மத்திய அரசு மேற்கொள்ளும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக ஆபரேஷன் சிந்தூர் திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட அரசு கல்லூரிகளின் முன்னேற்றம் அவசியம் என்று சென்னை ஐஐடி இயக்குநர் திரு காமகோட்டி தெரிவித்துள்ளார். ஷெட்யூல்டு வகுப்பினரின் மேம்பாட்டிற்காக ஒதுக்கப்பட்ட நிதி முறையாக செலவிடப்படுகிறதா

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனி கேட்கலாம் சேவை செய்திகள். நேயர்களே, விருதுநகர் மாவட்டத்தில் இருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசி, அருப்புக்கோட்டை மற்றும் சாத்தூர் வருவாய் கோட்டங்களில் வருகின்ற 18 தேதி அன்று முற்பகல் 11 மணி அளவில் கோட்ட அளவிலான விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெறவுள்ளது. இக்கூட்டம் சிவகாசி உதவியாட்சியர் அலுவலகத்திலும், அருப்புக்கோட்டை வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்திலும், சாத்தூர் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்திலும் நடைபெற உள்ளது. கோட்ட அளவிலான கூட்டத்தில் விவசாய பெருமக்கள் கலந்து கொள்வதுடன் விவசாயம் மற்றும் தனிநபர் தொடர்பான மனுக்களை வருவாய் கோட்டாட்சியர்களிடம் நேரடியாக அளித்து தீர்வு காணலாம். மேலும் வட்டார அளவிலான விவசாயம் மற்றும் விவசாயம் சாராத மனுக்களுக்கு விரைந்து தீர்வு காணப்படும் மற்றும் அந்த மனு மீதான நடவடிக்கைகளின் விவரத்தினை மனுதாரருக்கு தெரிவிக்கப்படும் என விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
1: செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
0: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகள் இதுவரை கேட்ட நீங்கள் சேவை செய்திகள் நிறைவு பெறுகிறது. நேரம் 6:10 5 நிமிடம்.

சகோதரமிந்திராய இஷ்டா விசிஷ்டமதயோபியயாதயாத்ரதிருஷ்ட்யா த்ரிவிஷ்ட பபதம் சுலபம்.

செம்மனச்சுடராகும் சிவ சிவ மந்திரம், சிந்தையின் நிறைவாகும் நந்தியின் மந்திரம். ஓம்.

நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. இன்று இரவு 8:30 மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் புதுச்சேரி கோரிமேடு மைதானத்தில் நடைபெறும் புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் கொடி வழங்குதல் விழாவில் மத்திய அரசின் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கலந்து கொள்ளும் நிகழ்வின் வானொலி தொகுப்பு கேட்க தவறாதீர்கள். ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் இதுவரை நீங்கள் கேட்ட விளக்கேற்றும் வேளை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

இன்று மாலை 6:30 அந்திப்பூக்கள் நிகழ்ச்சி, இரவு 7 மணிக்கு ஃபார்ம் டு சிட்டி விளம்பர தர நிகழ்ச்சி. இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பர தர நிகழ்ச்சி. நெல்லிக்காய் சாகுபடி குறித்து மதுரை பாலமேடு கோணப்பட்டி விவசாயி பி ராமநாதன் செந்தில் அவர்களின் நேர்முகம் உடன் உரையாடுகிறார் ஆர்பி பரிமளாதேவி அவர்கள். இரவு 7:30 பாட்டி இது ஹெட்டு, இரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை சென்னை, 8:05 பட்டாம்பூச்சிகள் நேரலை.

இன்றிரவு 8:30 விளையாடலாம் வாங்க. சர்வதேச ரோலர் ஹாக்கி விளையாட்டு வீராங்கனை எம் ஜெயஸ்ரீ ஹர்ஷினி பங்கேற்கும் நேர்முகம் நிறைவு பகுதி. இரவு 9 மணிக்கு சட்டம் மற்றும் நீதி அமைச்சகத்தின் நீதித்துறை நிதியுதவி வழங்கும் நிகழ்ச்சி பகுதி 6. இது ஒரு விளம்பரதார நிகழ்ச்சி. இன்றிரவு 9:15 காற்றில் விரியும் கடித மலர்கள், 10 மணிக்கு பட்டுச்சிறகு, 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 தேனும் பாலும்.

0: நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 5:45 வரை விவித் பாரத் தமிழ் 102.3 MHz அலைவரிசை நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளை இதுவரை நீங்கள் கேட்டது இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நிகழ்ச்சியும் நேரமுமாய்
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை FM 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை FM இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: ஆகாஷ்வாணி

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அந்திப்பூக்கள். அந்திசாயம் இந்த வேளையில் அந்திப்பூக்கள் நிகழ்ச்சியை வழங்குவதற்காக நான் முத்துக்கருப்பன். அந்திப்பூக்கள் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக ஒலிக்க இருக்கிறது கருப்பசாமி குத்தகைக்காரர் திரைப்படத்திலிருந்து பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளை கேட்டுட்ருக்கீங்க. அந்திப்பூக்கள் அந்திப்பூக்கள் நிகழ்ச்சியில் திரை இசை பாடல்களை கேட்டுட்டு மகிழ்ந்துட்டுருக்கீங்க. திரை இசை பாடல்கள் வரிசையில் மஜா திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்கலாம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: கேட்டுருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் அந்திப்பூக்கள். அந்திப்பூக்கள் நிகழ்ச்சி தரக்கூடிய பாடல் தாஸ் திரைப்படத்திலிருந்து பா

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளை கேட்டுட்டு இருக்கீங்க. அந்திப்பூக்கள் அந்திப்பூக்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாடல் கேட்கலாம். கோவில் திரைப்படத்திலிருந்து பாடல்

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளை கேட்டுருக்கீங்க. அந்திப்பூக்கள், அந்திப்பூக்கள் நிகழ்ச்சி தரும் பாடல் ஆறு திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளை கேட்டுருக்கீங்க. அந்திப்பூக்கள் அந்திப்பூக்கள் நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக கேட்கலாம். வின்னர் திரைப்படத்திலிருந்து பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இதுவரை நீங்கள் கேட்ட அந்திப்பூக்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சிகள் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் முத்துக்கருப்பன். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளோடு.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்கவிருப்பது ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
1: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
2: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
1: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
3: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
2: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச் சேவை மையத்தையும் அணுகலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: பிரதம மந்திரியின் மண்வள அட்டை திட்டம், மண்ணின் தன்மை, பாசன நீர்.

0: பயிர் மற்றும் பிற உயிரியல் பண்புகளின் அடிப்படையில் மண்ணின் வளத்தையும் தரத்தையும் மண்வள அட்டை நிர்ணயிக்கிறது. மண்ணின் தரத்திற்கேற்ப உரமிடுவோம், பயிர் உற்பத்தி திறனை பெருக்குவோம். மண்வள அட்டை பெற அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகங்களை தொடர்பு கொள்ளலாம்.
1: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
0: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு, குறுகிய கால பயிர் சாகுபடி, அறுவடைக்கு பிந்தைய செயல்பாடுகள், சந்தைப்படுத்துவது மற்றும் பண்ணை சாராத நடவடிக்கைகளுக்கான முதலீட்டு கடன் உள்ளிட்ட பல்வேறு வேளாண் தேவைகளுக்கு விவசாயிகளுக்கு போதுமான மற்றும் சரியான நேரத்தில் கடன் கிடைப்பதை உறுதி செய்ய வகை செய்கிறது. அருகில் உள்ள தேசியமயமாக்கப்பட்ட வங்கி அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளை தொடர்பு கொண்டு பயன்பெறலாம்.
1: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
0: பிரதம மந்திரியின் விவசாயிகளுக்கான கௌரவ நிதி உதவி திட்டம். பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி உதவி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் ₹6,000 நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது. நீங்களும் தகுதியுள்ள விவசாயியாக இருந்தால் பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தில் பதிவு செய்து அரசின் நிதி உதவியை பெற்று உங்கள் விவசாயத்தை மேலும் வளப்படுத்துங்கள். அருகில் உள்ள இ சேவை மையத்தை தொடர்பு கொள்ளலாம்.
1: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: நெல்லிக்காய் சாகுபடி குறித்து மதுரை பாலமேடு கோணப்பட்டி விவசாயி பி ராமநாதன் என்ற செந்தில் அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் ஆர் பி பரிமலாதேவி அவர்கள்.
3: நெல்லிக்காய் அப்படின்னு சொல்லும் போது மொதல் வந்து நிலத்தை நம்ம எப்படி வந்து பண்படுத்தணும், அதே மாதிரி எந்த மண்ணுக்கு எந்த ரகம் போட்டோம்னா கரெக்டா இருக்கும்.
4: நெல்லிக்காயை பொறுத்த வரைக்கும் ஒரு 4-5 ரகம் வருதுங்க. காஞ்சன், கிருஷ்ணா, சக்கையா, NA10, NA7, ஏந்தல் கோல்டு அப்படின்னு ஒரு 6 ரகம் வருது. இந்த 6 ரகத்துல குறைஞ்சது ஒரு 3 ரகமாவது கலந்து வச்சாதான் நெல்லிக்காய் நல்லா காய்க்கும். ஒரே ரகமாக வச்சோம்னா அது சரியா காய்க்காது. அதனால நாங்கள்லாம் இந்த 6 ரகமே நான் கலந்து வச்சிருக்கேன். அப்பதான் கொஞ்சம் காய்க்கிற தருணத்துலையும் கொஞ்சம் முன்பின்னா காய்க்கும். 2 ரகம் மட்டும் வச்சோம்னா அது ரெண்டு சீசனாக காய்ச்சிட்டு போயிடும். அதனால 6 ரகத்தையும் கலந்து வச்சிருக்கோம். இது நெல்லிக்காயை பொறுத்த வரைக்கும் ஒரு 12 அடிக்கு ஒரு கன்று வைக்க சொல்றாங்க. நான் 15 அடிக்கு ஒரு கன்னா வச்சிருக்கேன். நான் அந்த ரகம் வாங்கிட்டு வரும்போதே அதுல வந்து ஒரு கலர் பெயிண்ட், வேற வேற கலர் பெயிண்ட் போட்டிருப்பாங்க. அந்த அடையாளத்தை வச்சு நாங்கள் கலந்து நட்டுவோம். நெல்லிக்கண்ணை பொறுத்த வரைக்கும் ஒட்டுக்கண்ணு தான் இப்போ வருதுங்க. அந்த ஒட்டை பிளாஸ்டிக் ஒட்டா இருக்கும் அந்த நெல்லிக்கண்ணுக்கு. அந்த பிளாஸ்டிக் ஒட்டை பிரிச்சுட்டு நம்ம அந்த நெல்லிக்கண்ணை நடணுங்க.
3: இப்போ நெல்லிக்கண் அப்படின்னு சொல்லும்போது எந்த ரக மண் வந்து ரொம்பவும் சிறந்தது? இப்போ நீங்கள் வந்து இப்போ செம்மண்ணில் பயிரிட்டு இருக்கீங்க.
4: நாங்கள் வந்து செம்மண்ணும் கொஞ்சம் கரம்பையும் கலந்த மண்ணாக இருக்குது எங்கள் மண். எங்கள் மண்ணை பொறுத்த வரைக்கும் அந்த கரம்பை கலந்துருக்கிறதுனால நான் வந்து அவ்வளோதான் ஒரு கைக்குழியாக ஒரு 1 அடி அந்த அளவுக்கு மட்டும் தோண்டிட்டு செடியாக வச்சுருக்கேங்க. வேறு கொஞ்சம் ஹார்டான மண்ணாக இருந்துச்சுனாக்கா செம்மண் மட்டுமா இருந்தாலோ இல்லை அதை காட்டின ஹார்டான மண்ணுகளாக இருந்தால் 2-2 தோண்டி உள்ளே உரம் போட்டு வச்சா நல்லது. அந்த மாதிரி மற்றபடி ஒரு 2 வருஷத்துக்கு இந்த நெல்லிக்கண்ணுக்கு நடுவில் நம்ம கடலையோ அந்த மாதிரி பயிர்களை கீழே உள்ள விவசாயமாக போட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி கடலை கொஞ்சம் பணப்பயிராக இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சோம்னா தட்டாம் பயிர் அந்த மாதிரி இதை போட்டுக்கிட்டு ஒரு 2 வருஷம் மட்டும் விவசாயம் பண்ணலாங்க. அதுக்கு மேலே இந்த மரங்கள் கொஞ்சம் பெருசாகி நிழல் வந்துடும். அது கொஞ்சம் காத்தோட்டம் இருந்தாத்தையும் சரியாக வரும். அந்த மாதிரி பண்ணணுங்க.
3: இப்போ நீங்கள் வந்து நெல்லிக்கண்டுக்கு குழி தோண்டிட்டு அதுக்குள்ளே எதுவும் நீங்கள் உரங்கள் அந்த மாதிரி இடுவீங்களா, இல்லை கரந்த மண் கலந்துருக்கிறதுனால வேணாம் அப்படின்னு விட்டுடுறீங்களா?
4: அந்த கரம்ப மண் கலந்துருக்கிறதுனால அது நான் அந்த உரங்கள்லாம் ஒன்றும் உள்ளே போடலைங்க. ஆனால் ஒரு 2 வருஷத்துக்கு மேலே போகையில் 6 மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு குப்பை போடுறாங்க. 2 வருஷ கண்டுக்கு வந்து ஒரு 5 கிலோ போட்டோம். மரம் இப்போ வச்சு 9 வருஷம் ஆச்சு. இப்போ நாங்கள் ஒரு 5-6 வருஷமாகவே 10 கிலோவாக மாற்றிட்டோம். 10 கிலோ 15 கிலோ மரத்தை பொறுத்து கொஞ்சம் ஒரு 7 வருஷம் மரம், 8 வருஷம் மரத்துக்கெல்லாம் போடுறாங்க. அந்த மாதிரி தான் இப்போ போட்டுக்கிட்டு இருக்கோம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி. ஒரு பாடலுக்கு பின் நிகழ்ச்சி தொடரும்.

0: இப்போ இந்த மரக்கன்றுகள்லாம் நீங்கள் எங்கே போய் வாங்கிட்டு வரீங்க?
1: மரக்கன்று கவர்மெண்ட் பண்ண பெரிய இடத்துல இருக்குது, அங்கேயும் வாங்கலாங்க. நான் பொதுவாக நர்சரி அங்கனுக்குள்ளே, அதில் தான் நான் ரெகுலராக எல்லா கன்றுமே வாங்கிட்டு இருக்கேன். அங்கேருந்து வாங்கி கொண்டாந்து இங்கே நடுறேன். நான் ஒரு 300 கன்று நட்டுருக்கேங்க. இப்போ அதுலக்கும் ஒரு சில தான் கொஞ்சம் டேமேஜ் ஆகுது, பழுது போகுதுன்னா அதுக்கு பழுதுலாம் போட்டு இப்போ எல்லா இடமும் ஃபில்லப் பண்ணி எல்லா இடத்துலையுமே நெல்லிக்கன்று பூராமல் இருக்கிற மாதிரி கொண்டு வந்தாச்சுங்க.
0: கிட்டத்தட்ட எவ்வளோ ஏக்கர் போட்டிருக்கீங்க?
1: நாங்கள் 2.5 ஏக்கர் போட்டிருக்கோங்க. 2.5 ஏக்கரில் 300 கன்று போட்டிருக்கோங்க.
0: நெல்லிக்காய் அப்படின்னு சொல்லும்போது இதற்கான சாகுபடி அப்படின்றது நிறைய உக்திகள் இருக்கு. இப்போ முதலாவதாக நீங்கள் பராமரிப்பு அப்படின்னு செல்லும்போது ஒரு வருடத்துக்கு வந்து ரொம்ப முறையாக பராமரிக்கணும். அந்த ஒரு வருட கால பராமரிப்பு அப்படின்னும் போது நீங்கள் என்னென்னலாம் செஞ்சுருக்கீங்க?
1: பொதுவாக நெல்லிக்கனுக்கு ரொம்ப நோய் தாக்குதல் ரொம்ப வந்துடாதுங்க. கொய்யா மரத்துக்கு வர மாதிரி, மாமரத்துக்கு வர மாதிரி ரொம்ப வந்துடாது. ஆனால் நெல்லிக்கனை பொறுத்த வரைக்கும் கொய்யா மரத்துக்கு அடிக்கிற மருந்தில் பாதி அளவு அடித்தாவே போதுமானது. மற்றபடி தண்ணியுமே கொய்யா மரத்துக்கு விடுறதுல பாதி, அதாவது நம்ம வந்து கொய்யா மரத்துக்கு ஒரு 5 நாளைக்கு ஒருக்கா விடுறோம் சொட்டு நீரில் அப்படின்னா, இதுக்கு ஒரு 7 நாள் 8 நாளுக்கு ஒருக்கா விட்டால் கூட போதுமானது. நெல்லிக்கனை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் ஒரு வறட்சி போயிருங்க. இது வந்து ஒரு 6 ரகமும் கலந்து வச்சோம்னா நமக்கு ஒரு 3 மாதம் காய்க்கும், 3 மாதம் மரம் ரெஸ்ட் இருக்கும். திரும்ப 3 மாதம் காய்க்கும், 3 மாதம் ரெஸ்ட் இருக்கும். அந்த நம்ம 2 ரகத்தை மட்டும் வச்சோம்னா அது 1 மாசத்தில் காய்ச்சிட்டு போயிடும். அதனால் நம்ம வந்து 1 ரகமும் கலந்து வச்சோம்னா 1 ரகமும் மாறி மாறி கொஞ்சம் காய்க்கும் அந்த டயத்தில். இன்னொன்று, அந்த மரங்கள் வந்து கலந்து வச்சாத்தே மகரந்த சேர்க்கை நல்லாயிருக்கும். ஒரு 2 ரகம் மட்டும் வச்சோம்னா மறந்த சேர்க்கை சரியாக இருக்காது, சரியாக அந்த பலன் பிடிக்காதுங்க. நெல்லியை பொறுத்த வரைக்கும் 6 ரகம் குறைஞ்சது 4 ரகமாவது நம்ம கலந்து வைக்கணும். பக்கத்தில் ஒன்றுக்கு பக்கத்தில் அதே ரகம் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி பண்ணணும். இந்த மரத்துலேருந்து கவாத்து பண்ணுற வாய்ப்புகள் ரொம்ப வராது. ஏன்னா நெல்லிக்காய் காய்ச்சி தொங்கும்போதே ஒரு குறிப்பிட்ட அளவு வாதுகள் ஒடிய ஆரம்பிச்சிடும். அதனால் அதில் கவாத்து பண்ணுற வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். கவாத்து அதுவாகவே பண்ணி இயற்கையிலேயே பண்ணிக்கிற மாதிரி வந்துடும். அது அந்த மாதிரி தாங்க. முருங்கை மரத்தை காட்டிலும் ரொம்ப லேசான செடி, அது சீக்கிரமாக ஒடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதில்.
0: நெல்லி மரம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, மரங்கள் வச்சிருப்பாங்க ஆனா வருடங்கள் ஆனாலும் அது வந்து பூ பூக்கும், ஆனா அதிக அளவுல காய் இல்லாம அப்படியே இருக்கும். இப்ப அந்த மாதிரி நடக்கும்போது நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா, அதாவது காய் வந்து உற்பத்தி பண்ணி செய்வதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கும்.
1: நெல்லிக்காயை பொறுத்த வரைக்கும், நெல்லிக்காய்னு இல்லை எல்லா மரங்களுக்குமே ஒரு சரியான வெயில் கிடைக்கணும், சரியான தண்ணி கீழே கிடைக்கணும், சரியான உரம் கிடைக்கணும். இது 3 கிடைச்சிச்சுன்னா அது சரியாயிரும். இதில் ஏதாவது ஒரு தொந்தரவு அதில் இருக்கிறதுனால

0: பூக்கள் பூக்கையில் ரொம்ப மரத்துக்கு மரம் உரசினாலும் அந்த பூக்கள் உதிர்ந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மரங்கள் வந்து இயற்கையிலே ரொம்ப நெருக்கமாக இருந்தாலும் அதை கொஞ்சம் கட் பண்ணி கவாத் பண்ணி விடுறது நல்லது. வெயிலும் தண்ணியும் உரமும் கிடைச்சாவே அது நல்லா வந்துடுங்க.
1: நீங்கள் என்ன மாதிரியான நீர்ப்பாசன மேலாண்மை செஞ்சிட்ருக்கீங்க?
0: நெல்லிக்காயை பொறுத்த வரைக்கும் சொட்டு நீரில் நாங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு ட்ரிப் தண்ணி விடுறோங்க. இது ரெகுலராக பண்ணுறோம். மழை காலத்தில் அதை கொஞ்சம் குறைச்சிக்கிறோம். 10 நாளைக்கு ஒருக்கா 12 நாளைக்கு ஒருக்கா அந்த மாதிரி மாற்றிக்கிறோம். வெயில் காலத்தில் 7 நாள் 8 நாளைக்கு ஒருக்கா சொட்டு நீரில் தண்ணி விடுறாங்க. சொட்டு நீரில் விட்டால் தான் எல்லா செடிக்கும் ஒரு சமமான தண்ணி போயிச்சு வரும். அதனால் சொட்டு நீரில் ரெகுலராக விட்டுறாங்க. மற்றபடி மரத்தை பொறுத்த வரைக்கும் உரம் கொஞ்சம் குறைச்சி போட்டாலும் ஏற்றுக்கும், மருந்தை குறைச்சி அடித்தாலும் ஏற்றுக்கும். இதுக்கு நோய் தாக்குதல் ரொம்ப கிடையாதுங்க.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி. ஒரு பாடலுக்கு பின் நிகழ்ச்சி தொடரும்.

0: இப்ப நோய் தாக்குதல் வந்து குறைவு அப்படின்னு சொல்லும் போது இதற்கான உற்பத்தி வந்து அப்ப அதிக அளவுல இருக்கா?
1: உற்பத்திங்கிறது வந்து இயற்கையை பொறுத்து இருக்குங்க. சமயத்தில் நல்லா காய்ச்சிருக்கோம், நம்ம நல்லா காய்ச்சிருக்கோம் நினச்சிக்கிட்டு இருப்போம். அதுவாடு மழை பெஞ்சு கொஞ்சம் கூடுதலாக அதில் மழையில் மழை தண்ணி சேர்ந்துச்சுன்னா வாது திடீர் திடீர்னு ஒடியும். ஒடிஞ்சுன்னா நம்ம இருக்கிறத பறித்து கொண்டு போகும்போது பாதி பிஞ்ச வேஸ்ட்டாக கீழே போடுற மாதிரி வந்துடும், நல்ல காய் மட்டும் விற்கிற மாதிரி வரும். அதனால் காய்கள் வந்து நிறையா காய்க்குது, நிறையா விலை கிடைக்குதுன்றது ரெண்டையுமே நம்ம விவசாயத்தில் உறுதியாக சொல்ல முடியாது. காய்க்கிறதையும் உறுதியாக சொல்ல முடியாது, பணம் கிடைக்கிறதையும் ரெகுலராக சொல்ல முடியாது. நம்ம செய்கிற வேலையை ஒழுங்காக செஞ்சுக்கிட்டே இருக்கணும், இயற்கை பார்த்து கொடுக்குறத வாங்கிக்கணுங்க.
0: இப்ப நீங்க சாகுபடி அப்படின்னு சொல்லும் போது இப்ப 2.5 ஏக்கர் கிட்ட நீங்க வந்து இந்த கன்றுகளை வந்து வச்சிருக்கீங்க. அப்படின் போது உங்களுக்கு கிட்டத்தட்ட 3 மாத காலத்துக்கு ஒரு முறை வந்து உற்பத்தி கிடைக்குது. எந்த அளவுக்கு கிடைக்குது, ஒரு கிலோ கணக்கு சொல்ல முடியுமா?
1: கிலோ கணக்குலாம் இதுல சொல்ல முடியாதுங்க. நல்லா காய்ச்சா கூட கிடைக்கும், குறைச்சு காய்ச்சா குறைச்சு கிடைக்கும், அது சொல்ல முடியாது. ஆனா ரெகுலரா நம்ம விலை கிடைக்கிறது மார்க்கெட்ல கொண்டே விற்கும் போது ஒரு கிலோ கட்டாயம் ஆவரேஜா நமக்கு 40 ரூபா மினி கட்டாயம் கிடைக்குங்க. சில அன்சீசன்ல 50 ரூபாய்க்கு போகும், சீசன் நேரத்தில் 30 ரூபாய்க்கு போகும், கலந்து கலந்து விற்கும். ஒரு ஆவரேஜா ஒரு கிலோ 40 ரூபாய்க்கு விற்குதுன்னு சொல்லலாம். ஆனா அது எவ்வளவு வருதுன்றது நம்ம சொல்ல முடியாது, என்ன விலைக்கு விற்கும்ன்றதையும் சொல்ல முடியாது. அது அந்தந்த டயத்தை பொறுத்து, சீசனை பொறுத்து, மரத்தை நம்ம கவனிக்கிறதை பொறுத்து, இயற்கையில் உள்ள மரங்கள் என்ன பண்ணுச்சுன்றதை பொறுத்து, அந்த இயற்கையில் மழையோ மற்றபடி காத்தோ, நல்லா காத்து அடிச்சாலும் நெல்லிக்காய் சீக்கிரமா ஒடியும் உதிரும், இதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க.
0: நெல்லிக்காய் சாகுபடி அப்படின்னு சொல்லும் போது பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதல் குறைவு அப்படின்னு சொன்னீங்க. ஆனா இருந்தாலும் இதுலயும் வந்து சில சமயம் அந்த நம்ம கொய்யால வர மாதிரியே சில சில அந்த புள்ளியை வர மாதிரி நோய் தாக்குதல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இப்போ இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா என்னென்னலாம் செய்யணும்?
1: இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா நமக்கு வந்து ரசாயன மருந்து வந்து அந்த கொய்யா கடிக்கிறதுலையும் பவர் கம்மியாக, பொதுவாக வந்து 200 லிட்டர் தண்ணிக்கு அந்த பூச்சிக்கொல்லி வந்து ஒரு 1/2 லிட்டர் சேர்க்குறோம்னா நெல்லிக்கு வந்து ஒரு 1/4 லிட்டர் சேர்த்தா போதுங்க. அந்த அளவுக்கு நம்ம மருந்தை குறைச்சி அடிச்சிக்க வேண்டியதாங்க அந்த நோய் தாக்குதல் வந்து சரி பண்ணுறதுக்கு. அது நம்ம பார்த்தாலே தெரியும், அது ஒரு சில பூச்சி புழு இருக்கிற வாய்ப்பு இருக்குது, அது நமக்கு பார்க்கும்போதே தெரியுங்க. அதை பார்த்து நம்ம அந்த டயத்தில் மருந்து அடிக்க வேண்டியதாங்க. வெயில் காலத்தில் ரொம்ப மருந்து அடிக்க வேண்டியது வராது, மழை காலத்திலே அந்த மாதிரி மருந்து அடிக்க வேண்டியது வரும்.
0: இப்போ நெல்லி சாகுபடி அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக வந்து அதிக அளவில் உற்பத்தி கிடைக்கணும், ஆனால் அந்த 3 மாத கால இடைவெளி அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த 3 மாத கால இடைவெளியில் வேற என்னென்ன பராமரிப்பு, அதாவது கவாத்து பண்ணுறது குறைவு அப்படின்னு சொன்னீங்க, அதை தவிர்த்து களை செடிகளை குறைக்கணும், இல்லை நோய் தாக்குதலை குறைக்கணும் அப்படின்னா என்னென்னலாம் செய்யணும்?
1: நம்ம வந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு குப்பை போடணுங்க. 2 செடிக்கு நடுவில் உள்ள புல்லுகளை நம்ம வந்து ஒன்று கையில் இருந்து மாட்டுக்கு கொண்டாந்து போடலாம் மாட்டு காட்டுக்கு. அது முடியல அப்படின்னா புல்லு வெட்டுற மிஷினை வச்சு 2 செடிக்கு நடுவில் உள்ள களைகள் எல்லாம் வெட்டி விட்டுறலாங்க. சிலருக்கு கை ட்ரில்லரில் உழுகிறதுக்கு வாய்ப்பு உள்ளவங்க உள்ளுக்குள்ளே கை ட்ரில்லரில் உழுது விடலாம். ஆனால் நாங்கள் கை ட்ரில்லரெலாம் உழுகலைங்க, ரெகுலராகவே புல் வெட்டுற மிஷின் வச்சு புல்லை வெட்டிடுறாங்க. அந்த புல்லும் எங்களுக்கு காஞ்சி கீழே கிடக்கையில் நிலப்போர்வையாக மாறிடுது. அப்போ வந்து தரையில் வெயில் படாது, அந்த தரை சூழையாடுறது. அது போக மழை பெய்கிற காலத்தில் அதே புல் உரமாகவும் நமக்கு மாறிடுது. அதனால் மண் கொஞ்சம் தரம் மேம்படும்ன்றதுனால நாங்கள் புல்லை வெட்டி வெட்டி போட்டுறாங்க. அது மாதிரி இன்னொன்று இந்த கொய்யா மரமோ நெல்லி மரமோ எதாக இருந்தாலுமே ஒரு 6 மரத்துலேருந்து 8 மரத்துக்கு இருக்கா சுற்றி கரெக்டாக பாத்தி கட்டி வச்சுட்டோம்னாவே மழை பெய்கிற தண்ணி அதாவது அங்கங்கே இஞ்சினுங்க. எல்லாருமே 30 சென்ட்டுக்கு ஒரு பாத்தி, 40 சென்ட்டுக்கு ஒரு பாத்தின்னு கட்டினாங்கன்னா தண்ணி ஒரு ஓரத்துக்கு போய் உடச்சிக்கிட்டு வெளியில் போயிருங்க. அதனால ஒரு 4 சென்ட்டுக்கு ஒருக்கா 4 சென்ட்டுக்கு நடுவில் பாத்தி சதுர சதுரமாக பாத்தியை கட்டி வச்சிட்டோம்னா தண்ணி நல்லா மழை தண்ணி தேங்கி நிற்கும். அப்போ வந்து நம்ம காட்டை விட்டு தண்ணி வெளியில் போகாது. அந்த மாதிரி செஞ்சுட்டாலே இந்த மரப்பயிர்கள் எல்லாமே நல்லா இருக்கும். ஒரு 10 சென்ட்டுக்கு ஒருக்கா கட்டாயமாக ஒரு பாத்தியை கட்டிடுறது நல்லதுங்க.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி. ஒரு பாடலுக்கு பின் நிகழ்ச்சி தொடரும்.

0: மழைக்காலத்தில் எந்த அளவுக்கு நீரை நம்ம தேக்கி வச்சு பயன்படுத்தலாம் அப்படின்னீங்க. இப்போ கோடை காலம் அப்படின்னு இருக்கும்போது அப்போ என்னெல்லாம் செய்யணும்?
1: கோடை காலத்தை பொறுத்த வரைக்கும் நோய் தாக்குதலே வராதுங்க. தண்ணியை மட்டும் நம்ம ரெகுலராக விடுறதுக்கு அந்த கவனமாக தண்ணி பாய்ச்சறதுல கொஞ்சம் சோம்பேறித்தனப்படாமல் நம்ம போரில் இருக்கிறத அனுசரித்து பார்த்து தண்ணியை எல்லாத்துக்கும் ஈவனாக பார்த்து கவனமாக தண்ணி விடணும். அது ஒன்று எங்கே கோடை காலத்தில் பார்க்க வேண்டியது. கோடை காலத்தில் வேறு வேலை ரொம்ப இருக்காதுங்க.
0: கிட்டத்தட்ட இது வந்து வறட்சியை தாங்கக்கூடிய மரம் அப்படின்னே சொல்லிங்க. எந்த அளவுக்கு கோடை காலத்தில் விடுறதுக்கும் அதே சமயம் மழைக்காலத்தில் அதிக அளவு நமக்கு நீர் தேவைப்படாது. அப்படி இருக்கும்போது கோடை காலத்தில் இருக்கிற நீர் மேலாண்மை எப்படி இருக்குது?
1: கோடை காலத்தில் வந்து நம்ம வந்து ஒரு 8 நாளைக்கு ஒருக்கா தண்ணி பாய்ச்சறது, 6 நாளைக்கு ஒருக்கா பாய்ச்சறது நல்லது. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம தண்ணி இருக்கிறத பொறுத்தே செய்ய முடியும். நம்ம வெயில் காலம் கூட விட நம்ம நினச்சாலுமே இயற்கையில் நம்மகிட்ட தண்ணி ஊறுறதை பொறுத்து தண்ணி விட வேண்டியது.
0: வந்து நீங்கள் நேரடியாக வந்து மார்க்கெட்டுக்கே கொண்டு போய் நீங்களே கொடுத்துட்றீங்க அப்படின்றீங்க. அதை தவிர்த்து மதிப்பு கூட்டி இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க, நெல்லிக்காய் ஜூஸு, நெல்லிக்காய் வத்தல், அதே மாதிரி ஊறுகாய், இந்த மாதிரி நிறைய மதிப்பு கூட்டி நிறைய பொருட்களை இப்போ உற்பத்தி செய்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் எதுவும் செய்கிறீங்களா?
1: அந்த மாதிரி செய்கிறது நாங்கள் ஒரு 20 ஏக்கராக நம்ம நெல்லி போட்டுக்கணும், 25 ஏக்கர் போட்டுக்கணும், வெளியில் விற்க முடியலை அப்படின்றவங்க அந்த மாதிரிலாம் பண்ணலாங்க. நம்ம போட்டிருக்கு 2.5 ஏக்கர், இது எங்களுக்குலாம் மார்க்கெட்ல கொண்டு விற்கிறதே நல்லது. மார்க்கெட்டில் விற்கிறதுமே ஒரு பெட்டியில் கொண்டு வரோம் 30 கிலோன்னு அதை 30 கிலோ மொத்தமாக வாங்க மாட்டாங்க. 25 கிலோ குறையாது, 30

0: கிலோ வரைக்கும் இருக்கும், அதை வாங்க மாட்டாங்க. நம்மளே அதை 5-5 கிலோவாக பேக்கிங் பண்ணி தேங்காய் கொண்டு விற்கிறோம். ஏன்னா கொய்யாப்பழம் 4 சாப்பிட்ட மாதிரி நெல்லிக்காய் 4-5 சாப்பிட முடியாது. அதனால வாங்குறவங்க ஒவ்வொரு வியாபாரியும் 5 கிலோ 10 கிலோ அதுக்கு மேலே யாரும் வாங்கலைங்க. அவங்களும் அன்னாடம் விற்று முடிச்சுட்டு புதுசு புதுசாக வாங்க நினைக்கிறாங்க. அதனால அந்த நெல்லிக்காயை பொறுத்த வரைக்கும் பக்கத்தில் மார்க்கெட்டில் கொண்டு கொடுக்குறாங்க. அது ஒரு 25 ஏக்கர் நாங்கள் நெல்லி மட்டுமே போட்டிருக்கோம்ன்றவங்க அந்த மாதிரி பண்ணாங்கன்னா மிச்சங்க.
1: இப்போ நீங்கள் சொன்னீங்க கொய்யாப்பழத்தில் ஜூஸ் அந்த மாதிரி செய்கிற மாதிரி இப்போ நிறைய பேர் வந்து நெல்லிக்காயிலையும் நிறைய மதிப்பு கூட்டி செய்கிறாங்க. இப்போ அப்படி இருக்க ஃபேக்ட்ரி அந்த மாதிரி இருக்கவங்க நம்மக்கிட்ட நேரடியாக வந்து வாங்கிட்டு போகிற மாதிரி வாய்ப்புகள் இருக்கா?
0: நம்ம பகுதியில் எனக்கு தெரிய வந்து பட்டியூரம்பட்டியில் அப்படி பண்ணுறாங்க. அவங்க வந்து பட்டியூரம்பட்டியில் சாலை புதூர்ன்ற ஊரில் அந்த ஜூஸ் எல்லாம் தயார் பண்ணி விற்கிறாங்க. அவங்கள்ட்ட ஒரு 50-60 ஏக்கர் இருக்குது. அதில் அவங்க ஒரு 15 ஏக்கருக்கு நெல்லி போட்டிருக்காங்க. அதில் அவங்க செய்கிறாங்க, நெல்லி ஒட்டுக்கட்டவும் செய்கிறாங்க. அங்கே அவங்கள மாதிரி நிறைய இடம் உள்ளவங்க அதை பண்ணலாம், சின்ன விவசாயிகள் அதை பண்ண முடியாதுங்க.
1: ஆனால் வாய்ப்பு இருக்குது. அதாவது நெல்லிக்காயும் நம்ம மதிப்பு கூட்டி அதிக அளவில் உற்பத்தி பண்ணோம் அப்படின்னா மதிப்பு கூட்டி லாபகரமாக இன்னும் கொண்டு போகலாம். நெல்லி மரத்துக்கான சாகுபடி அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன உக்திகள் இருக்குது, எதையெல்லாம் கையாண்டோம் அப்படின்னா நமக்கு லாபகரமாக இருக்கும் அப்படின்றத ரொம்ப அழகாக சொன்னீங்க. நிலையத்தின் சார்பாகவும் விவசாய பெருமக்கள் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள்.
0: ரொம்ப நன்றிங்க.
2: இன்றைய நிகழ்ச்சியில் இதுவரை நெல்லிக்காய் சாகுபடி குறித்து மதுரை பாலமேடு கோணப்பட்டி விவசாயி பி ராமநாதன் என்ற செந்தில் அவர்களுடனான நேர்முகம் இடம்பெற்றது. உடன் உரையாடினார் ஆர் பி பரிமலாதேவி அவர்கள்.
3: நேயர்கள், இதுவரை கேட்டது ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
4: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
5: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
4: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
6: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
5: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1-4-4-4-7 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொது சேவை மையத்தையும் அணுகலாம்.
7: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: பிரதம மந்திரியின் மண் வள அட்டை திட்டம் மண்ணின் தன்மை, பாசன நீர், பயிர் மற்றும் பிற உயிரியல் பண்புகளின் அடிப்படையில் மண்ணின் வளத்தையும் தரத்தையும் மண் வள அட்டை நிர்ணயிக்கிறது. மண்ணின் தரத்திற்கேற்ப உரமிடுவோம், பயிர் உற்பத்தி திறனை பெருக்குவோம். மண் வள அட்டை பெற அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகங்களை தொடர்பு கொள்ளலாம்.
7: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு குறுகிய கால பயிர் சாகுபடி, அறுவடைக்கு பிந்தைய செயல்பாடுகள், சந்தைப்படுத்துவது மற்றும் பண்ணை சாராத நடவடிக்கைகளுக்கான முதலீட்டு கடன் உள்ளிட்ட பல்வேறு வேளாண் தேவைகளுக்கு விவசாயிகளுக்கு போதுமான மற்றும் சரியான நேரத்தில் கடன் கிடைப்பதை உறுதி செய்ய வகை செய்கிறது. அருகில் உள்ள தேசியமயமாக்கப்பட்ட வங்கி அல்லது கூட்டுறவு வங்கிக் கிளைகளை தொடர்பு கொண்டு பயன்பெறலாம்.
7: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். நேரம் 7:33. இந்த நேரத்தில் நாம் கேட்க இருக்கிறது பாட்டு. இது ஹிட்டு, சூப்பரான பாடல்கள் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு நேயர்களே. சூப்பரான பாடல்கள் கேட்கறதுக்கு நீங்கள் தயாரா அப்படின்னு கேட்டுட்டு நிகழ்ச்சியில் இணைவது அபிராமி. சரி, ஃபர்ஸ்ட் சாங் நம்ம கேட்டுருவோமா? ஒரு சூப்பரான பாடல்.

கேட்டு முடித்த பாடல் வித் லவ் திரைப்படத்திலிருந்து. அடுத்ததா காந்தாரா சாப்டர் 1 திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல். பாட்டு இது ஹிட்ல கேட்கலாமா?

நேரம் 7:41. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கிறது சூப்பரான பாட்டு, இது ஹிட்டு. அடுத்ததா என்ன பாடல் கேட்கலாம் அப்படின்னா, ஆண் பாவம் பொல்லாதது திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல், இதோ காட்சலைகள்ல.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கிறது பாட்டு இது ஹிட். அடுத்ததான் நம்ம கேட்க இருக்கிற பாடல் காளிதாஸ் 2 திரைப்படத்திற்காக. கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 7:48, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கிறது பாட்டு இது ஹிட். அடுத்ததா பாடல் கண்ணப்பா திரைப்படத்திற்காக. கேட்ட இணைந்திருங்கள் நேர்களே.

நேரம் 7:53, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கிறது சூப்பரான பாட்டு இது ஹிட். அடுத்ததான் நம்ம கேட்க இருக்கிற பாடல் தண்டகாரண்யம் திரைப்படத்திற்காக. கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிறைவாக நம்ம கேட்க இருக்கிற பாடல் கொம்பு சிவி திரைப்படத்திற்காக. பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சி. இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது நேயர்களே. நிகழ்ச்சி கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது அபிராமி. சரி, இப்போ பாடல் கேட்கலாமா?

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 தொடர்ந்து நாம் கேட்கவிருப்பது 8 மணிக்கான செய்தி அறிக்கை. சென்னையிலிருந்து அஞ்சலாக அதனை தொடர்ந்து 8:05 பட்டாம்பூச்சிகள். குழந்தைகளே பங்கு பெற தயாராருங்க.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் ஆர்வமுடன் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டுடன் இந்த இயக்கத்தில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். சர்க்கரை உற்பத்தி குறித்து மத்திய உணவு அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த ஆய்வின் போது நடப்பு பருவத்தில் சர்க்கரை கையிருப்பு குறித்தும் அதன் சீரான விநியோகம் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. சர்க்கரை விநியோகம் சீராக இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று திரு பிரலாத் ஜோஷி இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தினார். தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியில் சிறு குறு தொழில்கள் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிறு குறு தொழில்கள் துறை வளர்ச்சிக்கான நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளுடன் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வருவதாக கூறினார். இது தொடர்பாக மாவட்டந்தோறும் முகாம் நடத்த அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் காரணமாக சிறு குறு தொழில்துறை வளர்ச்சி கண்டு வருவதாகவும் அவர் கூறினார். இந்த துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தமிழக அரசு வழங்கும் என்றும் திரு மதன் ராஜா தெரிவித்தார். வேளாண் மின் இணைப்புக்கான தட்கல் முறையில் விண்ணப்பித்த 60,000 விவசாயிகளுக்கு உடனடியாக மின் இணைப்பு வழங்க தாவிக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 8 மாதங்களுக்கு மேலாக மின் இணைப்புக்காக இவர்கள் காத்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதற்காக 1,500 கோடி ரூபாயை வசூலித்துள்ள மின் வாரியம் மின் இணைப்பை வழங்க மறுப்பது அநீதியாகும் என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். காவிரி டெல்டா மாவட்டங்களில் உள்ள நெல் கொள்முதல் நிலையங்களில் தேங்கி கிடக்கும் நெல் மூட்டைகளை உடனடியாக கொள்முதல் செய்ய தாவேக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அமமுக பொதுச்செயலாளர் திரு டி டிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உரிய நேரத்தில் நெல் கொள்முதல் செய்ய தாவேக அரசு மறுப்பது கண்டனத்திற்கு உரியது என்று குறிப்பிட்டுள்ளார்.

கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை முறைப்படி கிடங்குகளுக்கும் அரவை ஆலைகளுக்கும் அனுப்பி வைக்கப்படுவதையும் தாவிக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று திரு டிடிவி தினகரன் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பார்கவி பெலானா வெண்கலப் பதக்கம் வென்றார். உஸ்பெகிஸ்தானின் தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 53 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆசிய கோப்பைக்கான ஃப்ரீ ஸ்டைல் ஸ்கேட்டிங் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜப்பானின் சைட்டானாவில் நடைபெற்ற இப்போட்டியில் ஸ்ரீ பண்டகா வெள்ளிப்பதக்கத்தையும் சம்வித் வெங்கடேஷ் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். பல்கலைக்கழகங்களுக்கிடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. மும்பையில் நடைபெற்ற இப்போட்டியின் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. பெலரட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சன்யா வாட்ஸ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆஸ்திரேலியாவின் விக்டோரியாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக அமெச்சூர் பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கப்பதக்கங்களை வென்றது. நைஜீரியாவின் அபுஜாவில் நடைபெற்ற இப்போட்டியின் 20 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் ஷேஜல் சஞ்சையும், 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் சாகித் குமாரும், 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் பூஜா ராணியும் தங்கப்பதக்கம் வென்றனர். லெக்சிங்டன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா போனச்சா ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-7, 6-3, 11-9 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் கார்ல் போலிங் ஆன்ஜே ஹாகின் இணையை வென்றது. அமெரிக்காவின் யூஜனில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியின் மகளிர் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளது. உலக இளையோர் வில்வித்தை போட்டியில் பங்கேற்பதற்காக 8 பேர் கொண்ட இந்திய அணி கொரியா புறப்பட்டுச் சென்றது. டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டியில் இந்தியா தென்கொரியா இடையேயான காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டம் சியோலில் அடுத்த மாதம் 18 மற்றும் 19 தேதிகளில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை லெவன் அணிக்கு எதிரான 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கொழும்பில் நடைபெற்ற இப்போட்டியின் கடைசி நாளான இன்று 207 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு 2வது இன்னிங்ஸை தொடங்கிய இந்தியா 4 விக்கெட் இழப்பிற்கு 214 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இந்தியா முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 357 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொண்டது. இலங்கை முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்புக்கு 363 ரன் எடுத்திருந்த நிலையிலும் 2வது இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 200 ரன் எடுத்திருந்த நிலையிலும் ஆட்டத்தை முடித்துக் கொண்டது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பட்டாம்பூச்சிகள். குழந்தைகள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சியாக வளம் வந்து கொண்டிருக்கிறது பட்டாம்பூச்சிகள். ஸோ குட்டீஸ் எல்லாரும் ரெடி ஆயிக்கங்க, உங்கள் ஃபோன் எடுத்து டயல் பண்ணுங்கள். 04-52 என்கிற மதுரையின் முன்னிணைப்பை தொட்டு 25-30-170 மற்றும் 25-30-171 என்ற எண்ணை அழைச்சி நீங்கள் பங்கு பெறலாம். இப்போ பட்டாம்பூச்சிகளில் நம்ம கூட வந்திருக்க ஒரு பட்டாம்பூச்சி யாருன்னு சந்திச்சிடலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழை, எந்த காலமும் நில இருப்பதும் தமிழை, அம்மாப்புறமாய் இலக்கியங்கள் அவை, அமைந்ததை சொல்லும் இலக்கணங்கள், நிகழாரிய காப்பிய பூவனங்கள்.

0: நெஞ்சம் நடத்தட்டும் ஊர்வலங்கள்.
1: சரி, இது வந்து நீங்களா சொல்றேன்னு சொன்னீங்களா?
0: இது வந்து நான் மனப்பாடமா பண்ண பாட்டு.
1: நீங்க மனப்பாடமா பண்ண பாட்டா? உங்களுக்கான மனப்பாட பாடல் செய்யுள் அப்படிதானே? சரி, ரொம்ப அருமையா சொன்னீங்க. உங்களுக்கான விருப்ப பாடல் என்னன்னு சொல்லுங்க, கொடுத்துடலாம்.
0: நீங்கள் படத்துல இருந்து சிங்க பண்ணி பாட்டு போடுங்க. நன்றி.
1: சரி, நிகழ்ச்சியில் வந்தமைக்கு நன்றி. அவங்க கேட்ட பிகில் படத்துல இருந்து பாடல் இதோ.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகள் கேட்டுருக்கீங்க. பட்டாம்பூச்சிகள் பட்டாம்பூச்சிகள் குழந்தைகள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சியாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. குழந்தைகள் பங்கு பெற வேண்டிய எண்கள் 25 30 170 மற்றும் 25 30 171 04 52 என்கிறோம் மதுரையின் இணைப்பை தொட்டு. இப்போ பட்டாம்பூச்சிகளில் வந்திருக்க ஒரு பட்டாம்பூச்சியை சேர்ந்து செல்லாம பிறகு வணக்கம்.
4: ஹலோ,
3: வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம் சொல்வது யார், எங்கிருந்து?
4: என் பேர் ரிஹான்.
3: ரிஹானா? நீங்க எங்க இருந்து பேசுறீங்க?
4: முனிச்சாலை 11.
3: முனிச்சாலை 11ஆ? சரி, நிகழ்ச்சியில எதுவும் சொல்ல இருக்கீங்களா?
4: இல்ல.
3: சரி, அப்ப உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம்? என்ன பாடல்?
4: காவாலையா.
3: காவாலையாவா? சரி, அந்த பாடல் கொடுத்தலாம். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.

0: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகள் கேட்டுட்டிருக்கீங்க பட்டாம்பூச்சிகள். குழந்தைகள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சியாக வளம் வந்து கொண்டிருக்கிறது பட்டாம்பூச்சிகள். இப்ப பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில நம்மளோட இணைந்திருக்கும் பட்டாம்பூச்சி சந்திச்சலாம். வணக்கம்.
1: வணக்கம் மாமா.
0: வணக்கம். திருமொழியா? சரி,
1: நான் மூன்றாம் வகுப்பு படிக்கின்றேன்.
0: சரி, இப்ப உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும்?
1: எனக்கு பிடித்த பாட்டு
0: சொல்லுங்க. மலம பித்தா பித்தாவா? சரி, நிகழ்ச்சியில நீங்க என்ன சொல்ல போறீங்க? திருமொழி என்ன சொல்ல போறீங்க?
1: கேக்கல மாமா.
0: கேக்கலையா? சரி, நீங்க இன்னைக்கு எஃப்எம்ல என்ன சொல்ல போறீங்க? சரி, உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கொடுத்துடலாமா? சரி, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.
1: நன்றி மாமா.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டிருக்கீங்க. பட்டாம்பூச்சிகள் குழந்தைகள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சியாக. இப்போ நேரலையில் பங்கு பெறும் பட்டாம்பூச்சி வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சொல்வது யார், எங்கிருந்து?
1: மதுரை மாவட்டம் அமணிபுரத்தில் இருந்து செந்தில் பேசுறேன்.
0: செந்தில் பேசுறீங்களா? சரி, இன்னைக்கு பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில என்ன சொல்ல போறீங்க?
1: ஒரு திருக்குறள் சொல்றேன்.
0: சொல்லுங்க, கேட்போம்.
1: பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தந்தம் கருமமே கடல் கட்டளை கல் பொருள். ஒருவரின் பொறுமைக்கும் சிறுமைக்கும் அவரது செயல்பாடுகளை ஆராய்ந்து அறியவும் அறியும் உரைகள் ஆகும். இன்னொரு குறள் நான் சொல்றேன்,
0: சொல்லுங்க.
1: ஏறான் தெளிவும் தெளிந்த கண் ஐயரவும் தீரா இடும்பை தரும் பொருள். ஆராயாமல் ஒருவர் தேர்வு செய்தும் அவ்வூரும் தேர்வு செய்த பின் அவற்றை பற்றி ஐயப்படுத்தலும் தீராத துன்பம் தரும்.
0: சரி, ரொம்ப அருமையாவே திருக்குறள் சொன்னீங்க. உங்களுக்கு என்ன விருப்ப பாடல் வேணும்னு சொல்லுங்க, கொடுத்துடலாம்.
1: எனக்கு வேட்டையின் படத்துல இருந்து மனசில் ஏற்பட்டு கொடுங்க.
0: சரி, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. நீங்க கேட்ட பாடல காற்றையில கேட்டு மகிழுங்க.
1: நன்றி.
0: நன்றி.

இப்படி சூடு.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிறைவு பெறுகிறது பட்டாம்பூச்சிகள். பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற மற்றும் கேட்டு ரசித்த பங்கு பெற முயற்சித்த அனைவருக்கும் நன்றிகள் கூறி விடைபெறுவது நான் முத்துக்கருப்பன். நேரம் 8:30.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இந்த அலைவரிசைகளில் இப்போது கேட்கலாம், விளையாடலாம், வாங்க. இன்றைய விளையாடலாம் வாங்க நிகழ்ச்சியில் சர்வதேச ரோலர் ஹாக்கி விளையாட்டு வீராங்கனை எம் ஜெயஸ்ரீ ஹர்ஷினி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் நிறைவு பகுதியினை கேட்கலாம். இந்த ரோலர் ஹாக்கியில் வந்து இப்போ நீங்கள் தொடர்ந்து பல்வேறு போட்டிகளில் பங்கேற்றதா சொன்னீங்க இல்லையா?
2: ஆமாம்.
1: மாநில அளவிலான போட்டி, தேசிய அளவிலான போட்டியெல்லாம் போயிருப்பீங்க. அந்த போட்டிகள்லாம் பற்றி சொல்லுங்களேன். முதல் முதல்ல பங்கேற்ற போட்டிகள், அடுத்து பங்கேற்ற போட்டிகள்.
2: இந்த ரோலர் ஹாக்கி கேம் வந்து 2018 தான் நான் வந்தேன். அப்போ நான் முதல்ல பங்கேற்ற போட்டியை வந்து திருச்சியில் நடந்த ஓப்பன் ஸ்டேட். ஸோ அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் சாம்பியன்ஷிப், அதை ஃபர்ஸ்ட் போட்டியே. நான் வந்து அப்போ வந்து ஒரு சப்ஸ்டியூட் பிளேயராக தான் இருந்தேன், ஃபர்ஸ்ட் மேட்ச் சப்ஸ்டியூட் பிளேயர். ஸோ போக போக இந்த கேமை கற்றுக்கிட்டு அடுத்த ஆண்டு 2019 வந்து மெயின் பிளேயர் ஆனேன், ஃபார்வர்ட் பிளேயர் ஆனேன். ஸோ 2019 இப்போ வரைக்கும் நான் வந்து மெயின் பிளேயராக தான் இருக்கேன். 2021 தான் இந்த ரோலர் ஹாக்கி அப்படின்ற கேமே தமிழ்நாடு வந்து முதல் வாட்டி தேசிய மெடல் அடிச்சிச்சு. ஸோ சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த கேம் வந்து கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்குது. இந்த கேமை வந்து மோஸ்ட்லி நார்த் இந்தியன்ஸ் தான் டாமினேட் பண்ணுவாங்க. அதனால் தேசிய லெவலில் முக்காவாசி நார்த் இந்தியன்ஸ் அவங்க மட்டும் தான் மெடல் வின் பண்ணுவாங்க. ஆனால் 2021 முதல் வாட்டி சவுத் இந்தியன், அதாவது தமிழ்நாடு வந்து முதல் வாட்டி வெள்ளி பதக்கம் வென்றது.
1: அந்த போட்டியில நீங்க பங்கேற்றீங்களா?
2: ஆமா, அந்த போட்டியில வந்து பெனால்டி ஷூட் அப்படின்னு சொல்லுவாங்க, கடைசி இறுதி சுற்றுல வந்து பெனால்டி ஷூட், அதாவது நான் அடிச்சேன், நான் அடிச்ச பெனால்டி ஷூட்னாலதான் தமிழ்நாடு வந்து வெள்ளி பதக்கம் வென்றது.
1: அதாவது நீங்க அடிச்ச ஒரு கோல் மூலமாக

0: உங்க அணிக்கே வந்து வெற்றி கிடைச்சிருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். சொல்லுங்க, அடுத்தடுத்து எந்தெந்த போட்டிகளுக்கு எல்லாம் போனீங்க, அந்த அனுபவம் உங்களுக்கு பத்தி சொல்லுங்க.
1: அடுத்து வந்து 2021 வந்து சப் ஜூனியர் கேட்டகரியில இருந்தேன். ஸோ அடுத்து 2022 வந்து அடுத்து ஜூனியர் கேட்டகரி. ஸோ 2022 ஜூனியர் கேட்டகரி தேசிய அளவிலான மேட்ச் வந்து பெங்களூர்ல நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் முதல் முறையாக ஜூனியர் கேட்டகரியில் இருக்கும் போது ஆல்ரெடி ஜூனியர் கேட்டகரியில் இருந்த பிளேயர்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அப்போ வந்து பிரான்ஸ் மெடல் வின் பண்ணோம். போன இயர் வெள்ளி, இந்த வாட்டி பிரான்ஸ் ஆயிடுச்சு. அடுத்தடுத்த இயர் வந்து அதுக்காக தங்கம் வெல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ வரைக்கும் தங்கம் வெல்ல முடியலை.
0: தொடர்ந்து பயிற்சியில் ஈடுபடுங்க. அதாவது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த கோல்டு மெடல் அதுவும் உங்களுக்கு கூடிய விரைவில் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ்வாணி மதுரை வானொலி சார்பாக நாங்கள் வாழ்த்துகிறோம்.
1: நன்றி.
0: இந்த ரோலர் ஹாக்கியில் வந்து என்னென்ன பொசிஷன்லாம் இருக்கும்? இப்போ நார்மல் ஹாக்கியில் இருக்கிற மாதிரி பொசிஷன் இருக்குமா, இல்லை அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, அதையெல்லாம் பற்றி சொல்லுங்களேன்.
1: இந்த ரோலர் ஹாக்கி கேம்ல வந்து 4 பிளேயர் ஒரு கோல் கீப்பர் இருப்பாங்க. 2 ஃபார்வர்ட், ஒரு மிட் பொசிஷன் பிளேயர், ஒரு டிஃபென்ஸ் பிளேயர், பின்னாடி போஸ்ட்ல ஒரு கோல் கீப்பர் உட்காந்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஆப்போனன்ட்லேயும் 4 பிளேயர் ஒரு கோல் கீப்பர் இருப்பாங்க. இந்த கேமை நாங்கள் வந்து பால்ல விளாடுவோம், கையில் ஸ்டிக் இருக்கும், பால்ல விளாடுவோம். ஒரு ஒரு லெவல் பொறுத்து டைமிங் மாறும். சீனியர் லெவல்னா வந்து 15 நிமிஷம் பிரேக், 15 நிமிஷம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஜூனியர் லெவல்னா 12 பிரேக், 12 நிமிஷம் இருக்கும். அதே மாதிரி சப் ஜூனியர் அப்படின்னா வந்து 10 பிரேக், 10 நிமிஷம் இந்த மாதிரி இருக்கும். ஸோ 2 ரெஃப்ரீஸ் இருப்பாங்க,
0: அவங்க உங்களை வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க.
1: ஆமாம்,
0: சரி.

0: இப்போ பொதுவாகவே எல்லா விளையாட்டுக்குமே சில விதிமுறைகள் இருக்கும். இந்த ரோலர் ஹாக்கியை பொறுத்த மட்டும் என்னென்ன மாதிரியான விதிமுறைகள்லாம் இருக்கு, அதையெல்லாம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: எல்லா விளையாட்டுலையும் இருக்கிற மாதிரி இந்த ரோலர் ஹாக்கிலையுமே காமனான விதிமுறைகள் தான் இருக்கு. இப்போ ஏதாவது நம்மளோட கிளவுஸ் கீழே கண்டு விழுந்துட்டு அதை நம்ம கையில் எடுத்தாலே வந்து ப்ளூ கார்ட் இல்லை எல்லோ கார்டு அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. இல்லை ஏதாவது ஒரு பிளேயரை போய் அடிக்கிறோம் அப்படின்னாலே ப்ளூ கார்ட். நானே நிறைய வாட்டி ப்ளூ கார்டு வாங்கியிருக்கேன். இல்லைனா ரொம்ப அவங்க ரூல்ஸை மீறி ஏதாவது ரொம்ப பண்ணிட்டோன்னா ரெட் கார்டு. ரெட் கார்ட்னா அந்த மேட்சே நம்மளால விளையாட முடியாது.
0: அதாவது மொத்தம் ரெண்டு கார்டு தான் இருக்கா?
1: ப்ளூ ரெட்,
0: ப்ளூ ரெட் ரெண்டு கார்டு தான் இருக்கு. ரெட் கார்டு வாங்கிட்டாங்கன்னா அந்த போட்டியில் தொடர்ச்சியாக விளையாட முடியாது. சரி, இப்போ இந்த விளையாட்டில் வந்து நாலு பேர் உள்ள விளையாடுவாங்க, ஒரு கோல் கீப்பர் இருப்பாங்கன்னு சொன்னீங்க. மொத்தம் சப்ஸ்டியூட்லாம் சேர்த்து எத்தனை பிளேயர் இருப்பாங்க?
1: மொத்தம் 10 பிளேயர், ரெண்டு கோல் கீப்பர் இருப்பாங்க. நாலு பிளேயர் உள்ள இருப்பாங்க, நாலு பிளேயர் வெளியே இருப்பாங்க. ஒரு கோல் கீப்பர் உள்ள இருப்பாங்க, இன்னொரு கோல் கீப்பர் வெளியே இருப்பாங்க. ஸோ இதில் சப்ஸ்டியூஷன் சேஞ்ச் வந்து நம்ம மேட்சை பொறுத்து மாற்றுவாங்க. டைமிங்க்கு மாற்றுறதெல்லாம் இல்லை, எப்போ வேணாலும் அந்த மேட்ச் நடக்கிறத பொறுத்து மாற்றிக்கலாம். டேபிளில் வந்து நம்ம வந்து ரெக்வஸ்ட் பண்ணிட்டு மாற்றலாம்.
0: சரி, இப்போ பொதுவாகவே விளையாட்டு அப்படின்னு சொல்லும்போதே விளையாடும் போது விளையாட்டு வீரர்களுக்கோ இல்லை வீராங்கனைகளுக்கோ காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதுவும் இந்த ரோலர் ஹாக்கி அப்படின்னு சொல்லும்போது கீழே விழுந்தோ இல்லை வேறு வகையிலேயோ காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
1: ஆமாம்,
0: என்னென்ன மாதிரி காயங்கள்லாம் ஏற்படும், நம்ம எப்படிலாம் அதை தவிர்க்க முடியும்?
1: இந்த ரோலர் ஹாக்கி வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு எக்ஸ்பென்சிவான கேமோ அதே அளவுக்கு வந்து ரொம்ப ஆபத்தான கேம் தான். ஏன்னா ஓடிக்கிட்டே இருப்போம், ரொம்ப ஸ்பீடாகவும் விளாடுவோம். ஸோ டக்குன்னு யாராவது ஒரு பிளேயர் ஊடால வந்துட்டாலுமே இடிச்சு விழுவோம். நேருக்கு நேராக இடிச்சு விழுகும் போது அடிபடும். இல்லைனா வந்து கோல் அடிக்கும் போது சரி, அந்த பாலோட வெயிட், அந்த பாலே வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கும். அந்த பால் மேலே பட்டுச்சுனாலே சடனாக வீங்கிரும். நிறைய பேருக்கு வந்து இந்த போட்டியில் இல்லைன்னா அந்த கேமில் வந்து அடிபட்டு ரொம்ப சீரியஸாகவும் ஆயிருக்கு. எனக்கே வந்து நிறைய அடிபட்டு ஃப்ராக்சர்ஸ் அந்த மாதிரிலாம் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து போட்டிகளில் இல்லைன்னா ப்ராக்டிஸ் செக்ஷனில் வந்து அடிக்கடி நம்மளுக்கு வந்து விழுகாமல் விளாட்றதுக்கு வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருந்தாலே போதும். நம்ம முழு கவனமுமே வந்து கிரவுண்டுக்குள்ளே இருந்தால் சரி, நம்ம அந்த நேரத்தில் நம்ம எப்படி தப்பிக்கலாம் அது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இதுக்கு தனியாக எந்த பயிற்சியும் கிடையாது, மைண்ட் செட் தான். முதலே சொன்ன மாதிரி ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், மைண்ட் செட், முழு கவனத்தோடு உள்ளே இருந்தால் நம்ம காயங்களை தவிர்க்கலாம்.
0: சரி,

0: இப்போ நீங்கள் வந்து ரோலர் ஹாக்கியில் ஈடுபடுறீங்க, இதே மாதிரி உங்கள் குடும்பத்தில் உங்கள் கூட பிறந்தவங்க அக்கா தம்பி அந்த மாதிரி வேற யாராவது ஸ்போர்ட்ல இருக்காங்களா?
1: எனக்கு வந்து ஒரு தம்பி இருக்கான், அவன் பேர் யோகேஷ். என் தம்பியுமே இந்த ரோலர் ஹாக்கி கேம்ல தான் இருக்கான். அவனுமே வந்து நேஷனல் லெவல் பிளேயர்.

0: அவனும் வந்து சின்ன வயசுலேருந்தே விளையாண்டுகிட்டு இருக்கான். இப்போ அவன் வந்து 10th standard படிக்கிறான். அவன் தேசிய லெவலில் வந்து கோல்டு மெடலிஸ்ட். இந்த ரோலர் ஹாக்கி கேமில் வந்து அவன் வந்து இப்போ வந்து ஜூனியர் கேட்டகரி லெவலில் இருக்கான். கடந்த 2024 பெங்களூர் அப்புறம் வந்து 2025 ஆந்திராவில் நடந்த கேமில் வந்து தங்கப்பதக்கமும் வெள்ளிப்பதக்கமும் அவன் இருக்கான்.
1: அதாவது நீங்க மட்டும் இல்ல, உங்களுடைய உடன் பிறந்த தம்பியும் இதே விளையாட்டுல வந்து ஈடுபட்டு அவரும் பதக்கங்களை வாங்கியிருக்காரு.
0: ஆமா,
1: வாழ்த்துக்கள்.
0: நன்றி.
1: மொத்தத்துல அப்ப பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு குடும்ப விளையாட்டு மாதிரினே சொல்லலாம் இல்லையா?
0: சொல்லலாம்.
1: சரி, உங்களுக்கு இந்த கல்லூரி படிப்பு வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலமாக கிடைச்சதுன்னு சொன்னீங்க, அதே மாதிரி வேலை வாய்ப்பும் கிடைக்குது. இப்போ இந்த ரோலர் ஹாக்கி இந்த விளையாட்டுல வெற்றி பெற்றவங்களுக்கு என்னென்ன மாதிரி வேலை வாய்ப்புகள்லாம் கிடைச்சிருக்கு?
0: வேலை வாய்ப்புகள் வந்து இந்த விளையாட்டுக்கான ஜாப் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்லயும் இருக்கு. போன வருடம் வந்து நான் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ல அப்ளை பண்ணியிருந்தேன், ஆனா வயசு காரணமா வந்து செலக்ட் ஆகல. ஆனால் இதே இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், அதுக்கெல்லாம் வந்து என்னோட கேம்லேருந்து நிறைய பேர் போயிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்காவே வந்து இன்கம் டேக்ஸில் அசிஸ்டன்ட் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக அப்போ வந்து செலக்ட் ஆயிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. ஸோ அதே மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இந்த கேமை கொஞ்சம் வந்து கன்சிடர் பண்ணி இதுக்கும் வேலை வாய்ப்பு தரலாம். ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த கேமையும் கன்சிடர் பண்ணி வேலை வாய்ப்பு தந்தால் இன்னும் நிறையா பேருக்கு வந்து உதவியாக இருக்கும்.
1: சரி, இப்போ நீங்க வந்து தேசிய அளவுல இருந்து சர்வதேச அளவு வரைக்கும் பல போட்டிகளுக்கு போயிட்டு வந்துட்டீங்க. இந்த போட்டிகளில் வந்து உங்களுக்கு மறக்க முடியாத அனுபவங்கள் ஏதாவது ஒன்று இருக்கும், இல்லை இந்த விளையாட்டை என்னால் மறக்கவே முடியாது, எப்பயுமே எனக்கு இது ஞாபகம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில போட்டிகள் இருக்கும், அந்த போட்டிகள் பத்தி சொல்லுங்களேன்.
0: என்னால மறக்கவே முடியாத ஒரு போட்டி வந்து 2024 நடந்த வேர்ல்ட் ஸ்கேட் கேம்ஸ். ஏன்னா நான் வந்து 2023 அதாவது இந்தியன் டீமுக்கு செலக்ட் ஆயிருக்கப்போ வந்து சப்ஸ்டியூட்டா தான் இருந்தேன். ஏன்னா தமிழ்நாடு பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு டாமினேட் பண்ணுவாங்க, அதனால சப்ஸ்டியூட்டா மட்டும்தான் இருந்தேன். ஸோ 2024 வந்து முதல் மேட்சே இட்டாலியில நடக்கிற முதல் மேட்ச்லயே நான் வந்து மெயின் பிளேயரா உள்ளாடினேன். ஸோ அதனால மறக்கவே முடியாது. நான் வந்து முதல் வாட்டி மெயின் பிளேயர் ஆடும் போதே இந்தியாவுக்காக கோலையும் போட்டேன்.
1: அது உங்களால மறக்கவே முடியல?
0: மறக்கவே முடியாத மேட்ச்.
1: சரி, அதாவது சர்வதேச அளவுல இந்தியாவுக்காக விளையாண்ட விளையாட்டுல முதல் போட்டியிலே வந்து கோலும் அடிச்சிட்டீங்க.
0: ஆமா,
1: ரொம்ப மகிழ்ச்சி. இப்ப உங்களை மாதிரியே வந்து பல விளையாட்டுல ஈடுபடக்கூடிய வீரர்கள் வீராங்கனைகள் எல்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க?
0: எல்லா விளையாட்டுக்கும் காமனா இருக்கிற ஒரு இது வந்து கன்சிஸ்டன்ட் பிராக்டிஸ். தினமும் பிராக்டிஸ் பண்ணாதான் நம்மளால எந்த லெவல்லையும் ஜெயிக்க முடியும். முக்கியமான விஷயம் பிராக்டிஸ், ஃபுட், இதெல்லாம் எல்லாத்தையும் தாண்டி வந்து நம்மளோட மைண்ட் செட் தான் இம்பார்ட்டன்ட். நம்ம மைண்டு வந்து நம்ம கண்ட்ரோல்ல இருந்தாலே நம்மளால எல்லாத்தையுமே சாதிக்க முடியும். அதே மாதிரி நம்ம கோச் சொல்ற எல்லா விஷயத்தையுமே வந்து ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணாலே முக்காவாசி எல்லா மேட்ச்லயுமே ஜெயிச்சிடலாம். ஆனா மித்தவங்களோட அறிவுரையும் தாண்டி நமக்கு என்ன தோணுதோ அந்த இடத்துல அதை பண்ணிடணும், அப்போதான் எல்லா போட்டியிலுமே நம்மளால ஜெயிக்க முடியும்.
1: அதாவது அந்த விளையாட்டு நேரத்துல அந்த விளையாடக்கூடிய அந்த தருணத்துல நம்ம மைண்ட்ல என்ன தோணுதோ அதை பண்ணிடணும் அப்படின்னு சொல்றீங்க.
0: ஆமா.
1: சரி,

0: விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் எல்லாம் பத்தி சொல்லிட்டீங்க. அடுத்து இந்த விளையாட்டு போட்டியில ஈடுபடக்கூடிய வீரர்கள் வீராங்கனைகளுக்கு பெற்றோர்கள் எவ்வளவு உறுதுணையா இருக்கணும்? நீங்க சொன்னீங்க என்னுடைய பெற்றோர் வந்து எனக்கு விளையாட்டுக்கு வந்து ரொம்ப உறுதுணையா இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி பொதுவா பெற்றோர்கள் எப்படி எல்லாம் உறுதுணையா இருக்கணும், அதையெல்லாம் பத்தி சொல்லுங்க.
1: மோஸ்ட்லி வந்து எல்லா பேரண்ட்ஸுக்குமே ஸ்போர்ட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் தெரியறது இல்லை. ஸோ படிச்சாதான் வந்து நம்ம லைஃப்ல ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறாங்க. இப்போ ஒரு நார்மலாக ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயருக்கும் ஒரு படிக்கிற பிள்ளைக்கும் வந்து காலேஜ் சேர்க்கணும்னா ஸ்போர்ட்ஸ் யார் விளாட்றாங்களோ அவங்களுக்கு தான் நல்ல காலேஜ் கிடைக்கும். ஸ்போர்ட்ஸ் கோட்டான்னு ஒன்று இருக்குது. நீங்கள் எவ்வளோ தான் மார்க் வச்சுருந்தாலும் யார்கிட்ட ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்கோ அவங்களுக்கு தான் நல்ல கல்லூரி கிடைக்கும். ஸோ ஸ்போர்ட்ஸ் வந்து நம்ம லைஃப்பில் ஸ்டடீஸ் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி ஸ்போர்ட்ஸும் முக்கியம். ஸோ மோஸ்ட்லி எல்லா பெற்றோர்களுமே வந்து சின்ன வயசுலேயே இந்த விளையாட்டை வந்து நிப்பாட்டிடுவாங்க. படிப்பு தான் முக்கியம், வேலைக்கு போகணும் அந்த மாதிரி. ஆனால் என்னோட அப்பா அம்மா அப்படி வந்து நிப்பாட்டில் விளையாடு அப்படின்ட்டாங்க. ஸோ அதே மாதிரி எல்லா பேரண்ட்ஸுமே இருந்தால் நல்லாயிருக்கும். என்னோட கேம் பொறுத்த வரைக்கும் நான் இருக்கிற கிளப்பில் வந்து எல்லா பேரண்ட்ஸுமே அவங்க குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அதாவது என்னோட கேமில் நான் பார்த்த வரைக்கும் மித்த நான் சொன்ன மாதிரி ஸ்கேட்டிங், அதாவது இண்டிவிஜுவல் ஸ்கேட்டிங் கேம் இருக்குல்ல, அப்போ வந்து ஒரு ஒரு பிள்ளைங்களுமே தனியாக தான் போகணும். என் கேம் பொறுத்த வரைக்கும் டீம் கேம், ஒரு பேரண்ட் வந்தாலுமே அந்த டீமை பார்த்துக்கலாம். ஆனால் ஸ்கேட்டிங்லனா ஏதாவது இண்டிவிஜுவல் கேம் பொறுத்த வரைக்குமே தனித்தனி பிளேயர் தனியாக தான் போகணும். ஸோ அப்படிலாம் இருக்கும் போது வந்து ஒரு சில பெற்றோர்கள் வந்து ஊருக்கு கூட்டிகிட்டு போக முடியாத சூழ்நிலைகளும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து எல்லா போட்டிகளையுமே நம்ம விளாண்டு பார்த்தா தான் தெரியும் நம்ம எந்த லெவலில் இருக்கோன்னு. ஒரு சில பெற்றோர்கள் வந்து நம்ம போட்டிக்கே கூட்டிகிட்டு போகாமல் நம்ம பிள்ளை தோக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டிடுவாங்க. அனுப்பிச்சா தான் வந்து தெரியும் நம்ம எந்த லெவலில் இருக்கோன்னு. எல்லா பெற்றோர்களுமே வந்து அவங்க குழந்தைங்களை வந்து போட்டிக்கு கூட்டிகிட்டு போங்க, பயிற்சிக்கும் அனுப்புங்க. அப்படிலாம் பண்ணாங்கன்னா அவங்களுமே எல்லா போட்டிகளையுமே சாதிக்கலாம்.
0: சரி, ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதாவது ரோலர் ஹாக்கி விளையாட்டு அப்படிங்கிறது தமிழகத்தில் வந்து இன்னும் பல மாவட்டங்களில் வர வேண்டிய ஒரு விளையாட்டு. இந்த விளையாட்டில் ஈடுபட்டு நீங்கள் மாநில அளவில், தேசிய அளவில், சர்வதேச அளவு வரைக்கும் போய் பல போட்டிகளில் பங்கேற்று பல பரிசுகளை வென்று இப்போ உங்களுடைய அனுபவங்களையும் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களது கருத்துக்களை பதிவு செய்ததற்கு ஆகாஷ்வாணியின் சார்பாக எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
1: இந்த வாய்ப்பு கொடுத்த ஆகாஷ்வாணி மதுரைக்கு மிக்க நன்றி.
0: இன்றைய விளையாடலாம் வாங்க நிகழ்ச்சியில் இதுவரை சர்வதேச ரோலர் ஹாக்கி விளையாட்டு வீராங்கனை எம் ஜெயஸ்ரீ ஹர்ஷினி அவர்கள் பங்கேற்ற நேர்முகத்தின் நிறைவு பகுதியினை கேட்டீர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய விளையாடலாம் வாங்க.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி. ஆகாஷ்வாணி மதுரை FM.

0: மக்கள்கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா ரெண்டு விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: Yeah, Akashvani, that's lit.

நேரம் இரவு 9:15. நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம கேட்க இருக்கிறது நேயர்களின் நேரமாகிய காற்றில் விரியும் கடிதமலர்கள். நேர்களே, உங்களுடைய விருப்ப பாடலும் விமர்சன கடிதங்களும் இடம்பெறும் நிகழ்ச்சி தான் இது. சரி, இந்த நிகழ்ச்சியை முதல்ல கேட்குறேன் அப்படின்னு சொல்கிற நேர்கள், உங்களுக்கு பிடித்த பாடலை கடித வழி விருப்ப பாடலாக கேட்குறது எப்படி அப்படின்னா, ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் ஒரு கடிதம், ஒரு அஞ்சல் அட்டை எடுத்துக்கோங்க. அதில் உங்களுக்கு பிடித்த திரைப்படம், இடம்பெற்ற பாடல், அதாவது திரைப்படமும் அந்த திரைப்படத்தில் உங்களுக்கு பிடித்த பாடலும் எழுதிட்டு உங்களுடைய பெயர் மற்றும் முகவரியோட நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நிலைய இயக்குனர், காற்றில் விரியும் கடித மலர்கள் பகுதி, அகில இந்திய வானொலி நிலையம், சொக்கிக்குளம் 2 அப்படிங்கிற முகவரிக்கு தான் நீங்கள் எழுதி அனுப்பணும். இந்த முகவரிக்கு எழுதி அனுப்புனீங்க அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் இரவு 9:15 ஒளிபரப்பாகக்கூடிய காற்றில் விரியும் கடித மலர்கள் பகுதியில் உங்களுடைய விருப்ப பாடலும் கேட்கலாம். விருப்ப பாடல் மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் கிடையாது, விமர்சன கடிதங்கள். நமது பண்பலையில் நீங்கள் காலையிலேருந்து இப்போ வரைக்கும் கேட்டுட்ருக்கீங்க இல்லையா, இந்த எல்லா நிகழ்ச்சிகள் பற்றியோ உங்களுடைய விமர்சனங்களையும் இதே முகவரிக்கு எழுதி அனுப்பலாம். ஆனால் விருப்ப பாடல் தனி கடிதமாகவும் விமர்சனம் தனி கடிதமாகவும் இருக்கணும். சரி, நீங்கள் பாடல் எழுதி அனுப்புங்க. அதே போல் இப்போது எழுதி அனுப்பியிருக்கிற நேயர்கள் எல்லாருக்கும் பாடல் கொடுத்துடலாம். முதல்ல நம்ம ஒரு விருப்ப பாடல் கேட்க இருக்கிறோம். காற்றில் விரியும் கடித மலர்கள் பகுதிக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, குள்ளநரி கூட்டம் திரைப்படத்திலிருந்து வெளிகளில் அந்த பாட்டு கேட்டிருக்கிறாங்க. நல்நிலம், நாராயணன், நிலானி, வெண்பா, ஆதிரா, இனியா இவங்க எல்லாருக்காகவும், கேட்டுட்ருக்கிற உங்கள் எல்லாருக்காகவும் பாடல் இதோ காற்றலைகளில்.

நேரம் இரவு 9:22. காட்சியில் விரியும் கடித மலர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க நேயர்களே. அடுத்ததான் நம்ம ஒரு விமர்சன கடிதம் தான் கேட்க இருக்கிறோம். வணக்கம், நம் மாமதுரை வானொலி ஒலிபரப்பில் மீண்டும் பண்பலை நிகழ்ச்சி பற்றிய விமர்சன கடிதங்கள் இரவு 9:00 to 10:00 வரை நிகழ்ச்சி வாசிக்கப்படுகிறது. மதுரை மாவட்ட வானொலி நேயர்கள் சார்பாக நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. அதோட வந்து 17/7/2026 செண்பகவள்ளி குழுவினர் நடத்திய ஆட்டக்களம் நிகழ்ச்சி அருமையாக இருந்தது அப்படின்ட்டும், வானொலியின் தொண்டு தொடரட்டும், சேவை சிறக்கட்டும் அப்படின்னு எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. மதுரை கண்ண

நீந்தல்லிருந்து சூபோஸ் கடிதம் எழுதிய நேர்க்கு நன்றியும் பாராட்டுகளும் சொல்லிட்டு அடுத்ததா ஒரு விருப்ப பாடல். அங்காடி தெரு திரைப்படத்திலிருந்து அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை அப்படிங்கிற ஒரு அருமையான பாடல் கேட்டிருக்கிறாங்க. மஞ்சள் நீர்காயிலிருந்து எம் சிங்காரவேலன் மற்றும் மம்சாபுரம் மீனா பாடல் கொடுத்துடலாம். கேட்ட நேயருக்காகவும் கேட்டு இணைந்திருக்கிற அத்தனை நேயர்களுக்காகவும்

8 நிமிடம். நம்ம கேட்டுட்ருக்கிறது காட்சியில் விரியும் கடித மலர்கள். அடுத்ததாக நம்ம கேட்க போகிறது ஒரு விமர்சன கடிதம். இந்த விமர்சன கடிதத்தை யார் எங்கேருந்து எழுதி அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, ஓகே சிவா சந்தைப்பேட்டையிலிருந்து எழுதி அனுப்பியிருக்காங்க. என் அபிமான மதுரை வானவில் பண்பலை 103.3 வணக்கத்துடன் அப்படின்னு சொல்லிட்டு, நிலையத்தில் அனைவரும் நலமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. 17/7/2026 அன்று வந்த வசந்த கானங்கள் கேட்டேன். மதிய உணவருந்தும் நேரத்தில் நல்ல பாடல்கள் கேட்டதும் மிகவும் திருப்தி. இருப்பினும் குறைந்த எண்ணிக்கையில் பாடல்கள் ஒலித்தன. பாடல்களை தொகுத்து வழங்கிய சகோதரிக்கு நன்றிகள் பல அப்படின்னு எழுதி அனுப்பியிருக்காங்க. சகோதரியின் பேரை குறிப்பிட்டிருந்தா இன்னும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். சரி, கடிதம் எழுதியனியருக்கு நன்றியும் பாராட்டுகளும். இதே போல் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை நமக்கு தெரிச்சிட்டே வரணும். அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு விருப்ப பாடல் தான் கேட்க போகிறோம். தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடிலிருந்து எஸ்பி பாபு, சரஸ்வதி, பாலமுருகன் இவங்க எல்லாரும் விரும்பி கேட்டிருக்கிற பாடல் ஜென்டில்மேன் திரைப்படத்திலிருந்து என் வீட்டு தோட்டத்தில் அப்படிங்கிற பாடல். பாடல் கேட்ட நேயருக்காகவும் கேட்டு இணைந்திருக்கிற அனைத்து நேயர்களுக்காகவும் பாடல் இதோ.

நேரம் இரவு 9:33. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கிறது காட்சியில் விரியும் கடித மலர்கள். இனிமையான பாடல்கள், அதுவும் நேயர்களுடைய தேர்வாக பாடல்கள் நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் விமர்சன கடிதங்களும் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இப்போ நம்ம கேட்க போகிறது ஒரு விமர்சன கடிதம் தான். 17/7/2026 அன்று ஆடி வெள்ளி அதிகாலை ஒளிபரப்பான பக்தி மாலை நிகழ்ச்சியில் அம்மன் சக்தியின் சிறப்பு பற்றிய ஜீவ வார்த்தைகளோடு பாடல்கள் கேட்டது மனதுக்கு மகிழ்ச்சி தந்தது. ஆர்ஜே பிரகாஷ்ராஜ் அவர்களுக்கு நன்றி அப்படின்னு எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இரவு ஒளிபரப்பான பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில் ஒளிபரப்பான பாடல்கள் அனைத்தும் மென்மை மென்மை அருமை அருமை. அமைதியான நதியிலே ஆனந்த பயணம் போல இருந்தது. இரவின் மடியில் இசை விருந்தாக இருந்தது அப்படின்னு ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறாங்க. யார் அப்படின்னா ராஜேஸ்வரி சத்யசீலன், புதுமா காளிப்பட்டி ரோடு, மதுரை. நே கடிதம் எழுதிய நேயருக்கு நன்றியும் பாராட்டுகளும் சொல்லிட்டு அதே போல இன்னைக்கும் பட்டுச்சிறகு இனிமையான பாடல்களோடு உலாவர காத்திருக்கு நேயர்களே, கேட்டு இணைந்திருங்கள். சரி, இப்போ ஒரு விருப்ப பாடல் கேட்டுலாமா? எங்கள் ஆசான் திரைப்படத்திலிருந்து சொல்லித்தரவா அப்படிங்கிற பாடல் கேட்டிருக்கிறாங்க. யார் எங்கிருந்து அப்படின்னா சக்தி ஜனார்த்தனன், உபேந்திரன் ஸ்ரீதேவி இவங்க எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. இதுதான் இவங்களுடைய விருப்ப பாடல் எங்கள் ஆசான் திரைப்படத்திலிருந்து. பாடல் கேட்ட நேயருக்காகவும் கேட்டு இணைந்திருக்கும் அனைத்து நேயர்களுக்காகவும் இதோ காற்றலைகளில்

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் இரவு 9:40. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கிறது காற்றில் விரியும் கடித மலர்கள். நாளைக்கு திங்கக்கிழமை. நம்மள பல பேர் என்ன யோசிப்போம் அப்படின்னா, ஏன் தான் இந்த திங்கக்கிழமை வருதோ அப்படின்னு நிறைய டைம் யோசிச்சுருப்போம். ஏன் அப்படின்னா, சனி ஞாயிறு ரெண்டு நாளும் விடுமுறை நாட்கள் ஆயிடுச்சா, திங்கக்கிழமை நம்மளுடைய டெய்லி லைஃப் ரொட்டீனுக்குள்ளே போகணும் இல்லையா, அதனால் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த திங்கக்கிழமை அப்படிங்கிறது எவ்வளோ வேல்யூபிளான நாள், ரொம்ப மதிப்பு மிக்க நாள். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்மளோட பொருளாதார முன்னேற்றத்திற்கு முதல் படியை எடுத்து வைக்கக்கூடிய முதல் நாள் அப்படின்னா அது திங்கக்கிழமை தான். இப்போது நம்ம வாழ்க்கையில் நம்ம நிறைய பொருளாதார முன்னேற்றத்தை அடைஞ்சிருக்கோம் அப்படின்னா, அதுக்கு முக்கிய காரணம் நம்மளுடைய வேலை அல்லது தொழில் ஏதாவதுனா இருக்கலாம். ஆனால் இது நமக்கு கிடைக்கிறதுக்கு இந்த வாரத்தின் முதல் நாள் தான் காரணம் அப்படின்னு சொன்னால், நம்மள எத்தனை பேர் அதை ஒத்துக்குவோம் அப்படின்னு கூட தெரியாது. ஆனால் அதுதான் உண்மை. பொதுவாக நம்மளோட மரியாதை அப்படிங்கிறது நம்ம பார்க்கக்கூடிய வேலையின் வைத்து தான் நமக்கு வருது. அப்படிப்பட்ட வேலையை தொடங்கக்கூடிய முதல் நாள் இந்த திங்கக்கிழமை. அதனால் எப்போவுமே திங்கக்கிழமை வந்துருச்சு அப்படின்னா, ஐயோ மறுபடியும் அந்த ரொட்டீனுக்குள்ளே போகணுமே, அச்சுச்சோ அப்படி ஒரு மாதிரி, நாளைக்கு என்னடாது, வேகமாக எந்திரிக்கணுமே, சீக்கிரமாக லெவலை பார்க்கணுமே அப்படின்னு யோசிக்காதீங்க. எப்போவுமே அந்த நாளை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஒரு நல்ல பாசிட்டிவ் வைபோடு யோசிங்க. நம்ம வாழ்க்கையில் இப்போ ஒரு பொருளாதார சூழ்நிலையில் இருக்கோம். இதிலிருந்து இன்னும் ஒரு அடி முன்னாடி போகிறதுக்கு நாளைக்கு ஒரு முதல் அடியை எடுத்து வைக்க போகிறோம் அப்படின்னு யோசிங்க. அதே மாதிரி நாளைக்கு நாம் ஒரு பெரிய பொருள் சம்பாதிக்க போகிறோம் அப்படின்னு நினைங்க. இப்படி எல்லாம் நினச்சிட்டோன்னு வைங்களேன், திங்கக்கிழமை ஒரு ஸ்வீட் மண்டேவாக இருக்கும். அப்படியே நினச்சிட்டு நாளைய பொழுதை ரொம்ப நல்ல பொழுதாக, வெற்றிகரமான பொழுதாக நம்ம துவங்கணும். சரியா? சரி, இப்போ ஒரு விருப்ப பாடல் கேட்கலாம். இந்த விருப்ப பாடல் யார் எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா, எஸ்எம் சுல்தான் கோபுதூர்லேருந்து கேட்டிருக்கிறாங்க. கண்ணன் வந்து பாடுகிறான் அப்படிங்கிற பாடல், இரட்டைவால் குருவி திரைப்படத்திலிருந்து. பாடல் கேட்ட நேயர்களுக்காகவும், கேட்டு இணைந்திருக்கிற அனைத்து நேயர்களுக்காகவும்

நேரம் இரவு 9:46. நாம கேட்டுட்டு இருக்கிறது காற்றில் விரியும் கடித மலர்கள். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இப்போ நம்ம கேட்க இருக்கிறது ஒரு விமர்சன கடிதம். வணக்கம், நிலையத்தில் அனைவரும் நலமா? நலமா இருக்க எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரியட்டும். என் இனிய மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மனம் விரும்பும் நிகழ்ச்சிகள் அனைத்துமே அருமைதான். எங்களின் எண்ண கருத்துக்களை மிகவும் தூண்டுவதாகவே நிகழ்ச்சிகள் எங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்துகிறது. கடல் ஓசையாய் எங்கள் நெஞ்சங்களில் என்றென்றும் பசமாய் இருக்கட்டும் நமது பண்பலை அப்படின்னு கடிதம் எழுதி அனுப்பியிருக்கிறது யாரு அப்படின்னா, எஸ் ராமர் ஆலம்பட்டியிலிருந்து அனுப்பியிருக்காங்க. கடிதம் எழுதிய நேயருக்கு நன்றியும் பாராட்டுகளும். அடுத்ததா ஒரு விருப்ப பாடல், மனசுக்குள் மத்தாப்பு திரைப்படத்திலிருந்து பொன்மாங்குயில் அப்படிங்கிற பாடல். கேட்டிருக்கிறது யார் அப்படின்னா, ஸ்ரீதேவி குமரன், சூர்யா, நாராயணன், வாசுகி, பார்கவி அப்படின்னு எல்லாரும் கேட்டிருக்காங்க. எல்லாருக்காகவும் பாடல் கொடுத்துடலாம்.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
4: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
5: நேரம் இரவு 9:54. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கிறது காட்சியில் விரியும் கடிதமலர்கள். இப்போ நாம ஒரு விருப்ப பாடல் தான் கேட்க இருக்கிறோம். தேடி வரும் மாப்பிள்ளை, தேடி வந்த மாப்பிள்ளை, படம் பேர தேடி வரும் மாப்பிள்ளைன்னு எழுதியிருக்காங்க. இந்த திரைப்படத்தில் மாணிக்க தேரில் அப்படிங்கிற பாடல் டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா இணைந்து பாடியல் கண்ணதாசனின் வரிகளோடு இந்த இனிய பாடல் இதோ காட்சலைகளில் கேட்டிருக்கிற நேயர் யார் அப்படின்னா தேனி காமாட்சிபுரம் ஏ மாடசாமி. பாடல் கேட்ட நேயருக்காகவும் கேட்டு இணைந்திருக்கிற அனைத்து நேயர்களுக்காகவும் இதோ காட்சலைகளில்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இதுவரைக்கும் நேயர்கள் கேட்டு ரசித்தது நேயர்களின் கடித வழி விருப்ப பாடல்கள் மற்றும் விமர்சன கடிதங்கள் இடம்பெற்ற காற்றில் விரியும் கடிதமலர்கள். கேட்டு இணைந்திருந்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது அபிராமி. நன்றி நேயர்களே. இனிவர காத்திருக்கிறது மனதோடு உறவாடும் இனிய பாடல்களோடு பட்டுச்சிறகு.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 10 மணி.

இருக்கும் பூ மொட்டுகளை முத்திசையால் மோதி மலரச் செய்ய சலனம் கொண்டு சாய்ந்தாடும் தேமதுர தென்றலையும் இசை சிறகு கொண்டு நிலைத்திட செய்ய வான் தேசத்து வசந்த பூக்களை கொய்து இசை மலர்ச்சரம் தொடுத்து வானொலி வழியாய் வந்திருப்பது காற்றின் மைந்தன் கார்த்திகை தீபன். கார்த்திகை தீபன். கார்த்திகை தீபன்.

இரு நபர் எழுதும் பரீட்சையில் இதயங்கள் வென்றுவிட்டதே. காணாத போதும் கனவில் பிம்பம் நிழலாடுகிறதே. காற்றில் கலந்திருக்கும் அவள் மூச்சு காற்று இவனை தேடி வருகிறதே. ஈரம்பட்ட சுவாச காற்றை நுகர்கையில் மார்பு கூடும் மகிழ்ச்சியில் திளைக்கிறதே.

ஆண்டுகள் 12 என்ற கணக்கு குறிஞ்சிக்கு உண்டு. 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலர்ந்திடும் ஒரு மலரை யாரேனும் கண்டதுண்டா? அதிசய மலருக்கு ஓர் சேவகனும் உள்ளான் என எவரேனும் அறிந்ததும் உண்டா?

இதமான புல் மஞ்சத்தில் பனித்துளியும் உறங்குகிறதே, கவி பாடும் கவியின் எழுதுகோலும் துயில் கொள்கிறதே, கல்லில் மறைந்திருக்கும் சிலையும் யார் கண்ணும் காணா வண்ணம் மையல் கொண்டுள்ளதே, இசையில் மெய் மறந்து காற்றும் கண் அயர்ந்துள்ளதே, உலகமே தூங்கி போன இந்த தருணத்தில் இருவரின் மன தீபங்கள் மட்டும் தூங்காமல் ஒளிர்கிறதே, இது எப்படி சாத்தியம்? தமிழ் பேசும் மலைக்காற்றிடம் கேட்கலாமா?

தூங்கிடும் தூயவளின் துயில் களைந்திடாது விழித்து காத்து நிற்கின்றான். மலரவிருக்கும் அரும்புகளை அமைதியாய் மலர ஆணையிடுகின்றான். அயர்ந்துறங்கும் அவளின் துயில் களைந்தால் தன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது என்கின்றான். அன்பின் வெளிப்பாடு இதுதானோ?

வானவில் பூக்களும் உயிருக்குள் பூத்திடுமே, கவலைகள் யாவும் கலைந்து கவிதைகள் பிறந்திடுமே, கார்முகில் கூட்டமும் கதை கேட்க வந்திறங்குமே, கரங்கள் இரண்டும் கார்குழலியின் கரம் தேடுமே. நிகழும் இத்தருணம் எப்போது என கேட்டால் பாட்டில் பதில் கூறுகின்றனர் இவ்விருவரும்.

ஆசைகள் ஆயிரம் இருந்த போதும் அன்பின் ஆசைகளை அடுக்கடுக்காய் உரைக்கின்றன இந்த ஆசை பறவைகள். தீர்ந்திட ஆசைகளை திக்கெட்டும் கூறி மகிழ்கின்றன இந்த ஆசை இதயங்கள்.

ஜென்மங்கள் ஏழு என்று எல்லை வகுத்தது யாரோ, 7000 ஜென்மங்கள் உண்டென்று அவர் அறிந்திடுவாரோ, அத்துணை ஜென்மங்களிலும் அன்பான இதயங்கள்

யாதுமாகி உள்நிற்கும் உயிரை பாதுகாப்பது முறைதானே? குழந்தை போல கொஞ்சி மகிழ்வதும் இன்பம்தானே? இரவு முழுதும் தாளாட்டி உறங்க வைப்பது வரம்தானே? அகவை பொருட்டல்ல அன்பின் கரம் பற்றியவர்களுக்கு 60 வயதாகினும் குழந்தைகள்தானே?

இருவரிசை கீதங்களை காற்றில் தெளித்து இதயத்திற்கு இனிமை சேர்த்து ஆழ் மனதில் இசை கோலமிட்டு மெல்லிசை மெத்தையில் உள்ளங்களை உறங்க வைத்து மெதுவாய் இரவு வணக்கம் கூறி காற்று தேரேறி பறந்து செல்கின்றேன் காற்றின் மைந்தன் கார்த்திகை தீபன்.

நேரம் இரவு 10:59. ராமேஸ்வரம் பண்பரை 100.9 MHz அலைவரிசையில் எமது இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை 4:45 ஆரம்பமாகும்.

இனி தொடர்வது நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். நாளை காலை மணி 4:45 மங்கள இசை, அதனைத் தொடர்ந்து நாளொரு குரல். காலை 5 பக்தி மாலை, 5:30 இசை அமுதம், 6 செய்திச் சுருக்கம் கேட்கலாம். சென்னை அஞ்சலாக 6:02 புதிய காலை. காலை 6:10 எனைத்தானும் நலவை கேட்க, வழங்குபவர் முனைவர் மு கற்பகம் அவர்கள். காலை 6:15 இந்நாளின் சிறப்பு, அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கலாம். 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் MK மணிமேகலை அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளீர், இதில் அறிவிப்புகள் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் பயிர் பாதுகாப்பில் உயிரியல் கட்டுப்பாட்டு காரணிகளும் பயன்பாடுகளும் குறித்து விருதுநகர் உயிரியல் கட்டுப்பாட்டு ஆய்வக அலுவலர் க அறிவுத்திறன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். காலை 6:45 திரை இசையில் தன்னம்பிக்கை பாடல்கள் கேட்கலாம். தொடர்ந்து 6:55 பூந்தளிர். காலை 7 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். இதில் மரக்கான ஸ்ரீ பூமீஸ்வரர் திருக்கோவில் பற்றிய சிறப்புகள் கேட்கலாம். இதனை வழங்குபவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள். தொடர்ந்து 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் கேட்கலாம். காலை 8 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 8:02 பாட்டு வேணுமா. மதுரை மாவட்ட நேர்களின் விருப்ப பாடல்கள் கேட்கலாம் நேரலையாக. 8:50 சைப்பாரின் இன்று ஒரு தகவல், வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரை இசை, 9 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 9:02 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. காலை 10 செய்தி சுருக்கம் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. 10:02 விருப்ப கானங்கள், விருந்தினர் விருப்பமாக இதில் பங்கேற்கிறார் அம்பிகா. காலை 10:30 ஒருபட பாடல்கள். 11:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 11:02 கண்ணாடி மாளிகையின் தலைப்பு, இன்றைய தேவை எரிபொருள் சிக்கனம். நண்பகல் 12:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 12:02 சிநேகிதியே. பிற்பகல் 1:00 வசந்த கானங்கள். 1:55 பாரதியார் பாடல்கள். மதியம் 2:00 துள்ளல் தாளம். 2:55 வானிலை அறிக்கை கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. 3:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 3:02 NCERT விளம்பரதார நிகழ்ச்சி. 3:32 மெல்ல வரும் பாட்டு. மாலை 4:00 செய்தி சுருக்கம் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக.

இரவு 10:59 ராமேஸ்வரம் பண்பலை ஒலிபரப்பு நிறைவு பெறும். முன்னிரவு 11 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 தேனும் பாலும். நள்ளிரவு 12 முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் FM 102.3 MHz நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இதுவரை கேட்டீர்கள் நிகழ்ச்சியும் நேரமும்.

மாலை 4-2 ஆட்டக்களம். 5 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 5-2 மாலை தென்றல். மாலை 6 மணிக்கு செய்திச் சுருக்கம் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. 6-2 சேவை செய்திகள். 6:05 விளக்கேற்றும் வேளை. 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். 6:30 அந்திப்பூக்கள். 7:00 பாட்டு இது ஹிட்டு. 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறார்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சி நேரலையாக. 8:30 அறிவியல் மின்னல் நிகழ்ச்சியில் கவனிக்க வேண்டிய காலநிலை மாற்றம். சூழலியல் ஆர்வலர் எஸ் கண்ணன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் எல்என்ஜி ரவிசங்கர் அவர்கள். 9:00 காற்றில் விரியும் கடிதமலர்கள். 10:00 பட்டுச்சிறகு.

நேரம் இரவு 11:05. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 காற்றின் நினைவலைகளாய் ஒலிக்க காத்திருக்கிறது தேனும் பாலும். நிகழ்ச்சியின் முதல் பாடல் வசந்த மாளிகை திரைப்படத்திற்காக கே வி மகாதேவன் இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் கண்ணதாசன். டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா இவர்களது குரல்களில் பாடல் இதோ.

நேரம் இரவு 11:10. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 உறங்கத் துடிக்கும் வெளிகளின் துணையாய் உடன் பயணிக்கிறது தேனும் பாலும். நிகழ்ச்சியில் இனி காத்திருந்த கண்கள் திரைப்படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பாடல் வர காத்திருக்கிறது. ஒலிக்கவிருக்கும் பாடலுக்கு வரிகளை எழுதியிருக்கிறார் கண்ணதாசன். பாடல் இதோ உரைக்கின்றது பி வி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுஷீலா இவர்களது குரல்களில்.

இணைந்திருக்கிறீர்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. இரவை பொழிந்து கொண்டிருக்கும் வானத்தின் இன்னிசையாய் இது தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பாலும் பழமும் திரைப்படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் கண்ணதாசன். டி எம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா இவர்களது குரல்களில் பாடல் இதோ.

இசையோடு இணைந்த இனிய கீதங்களால் நேயர்களின் மனதை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

நேரம் இரவு 11:19. நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3. நினைவுகளுக்கு மனம் பூசும் நள்ளிரவின் மெல்லிய தென்றலாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் 1000 ஒருவன் திரைப்படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் கண்ணதாசன். டி எம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுசீலா இவர்களது குரல்களில் பாடல் இதோ.

நேரம் இரவு 11:24 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. மௌனம் கூட மனதோடு உரையாடும் நள்ளிரவின் இனிய சந்திப்பாய். இது தேனும் பா

ும் நிகழ்ச்சியில் இனி சர்வர் சுந்தரம் திரைப்படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பாடல் வர காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் கண்ணதாசன். பாடல் இது ஒலிக்கின்றது பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுஷீலா இவர்களது குரல்களில்.

வணக்கம். நான் வந்து நந்தினி ரமணி, பரதநாட்டிய கலைஞர். அனைவரும் கேளுங்கோ, மதுரை எஃப்எம் 103.3 மறக்காதீங்க. நமக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் அளிக்கக்கூடிய சேனல் எஃப்எம் மதுரை 103.3.

நேரம் இரவு 11:28. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. தென்றலின் விரல்கள் மனதை வழிநடத்தும் மென்மையான நேரம் இது. ஒலித்துக் கொண்டிருக்கிறது தேனும் பாலும்.

நிகழ்ச்சியில் இனி பாத காணிக்கை திரைப்படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பாடல் வர காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் கண்ணதாசன். பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் எஸ் ஜானகி இவர்களது குரல்களில் பாடல் இதோ.

நேரம் இரவு 11:34 நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. காற்றின் நினைவலைகளாய்

ஒலித்துக் கொண்டிருக்கிறது தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் களத்தூர் கண்ணம்மா திரைப்படத்திற்காக ஆர் சுதர்சனம் இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் கு மா பாலசுப்ரமணியம். ஏ எம் ராஜா மற்றும் பி சுசீலா இவர்களது குரல்களில் பாடல் இதோ.

0: மதுரை பண்பலை 103.3 கேட்டுக்கிட்டு இருக்கீங்க.
1: வசந்த காலம் தேடி வந்தது.
2: ஒரு நிமிஷம்
3: தயவு செஞ்சு கை விடுங்க.
2: நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்.
3: கை விட்டுட்டு சொல்லுங்களேன் ப்ளீஸ். எனக்கு பிடிக்கல.
2: என்ன பிடிக்கல? நான் தொடர்ந்து உங்களுக்கு பிடிக்கலையா?
0: உங்க எஸ் என் சுரேந்தர்
1: பேசுறேன்.
0: தொடர்ந்து கேளுங்க மதுரை பண்பலை 103.3.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 கனவுகள் சிறகடிக்கும் முன்பாக மனம் எழுதும் கவிதையாய் இது தேனும் பாலும். நிகழ்ச்சியிலேனே பச்சை விளக்கு திரைப்படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பாடல் வர காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் கண்ணதாசன். பி. சுசீலா மற்றும் எல். ஆர். ஈஸ்வரி இவர்களது குரல்களில் பாடல் இதோ

வணக்கம், நான் பாடலாசிரியர் முத்தமிழ் பேசுகிறேன். எஃப்எம் ரெயின்போ 103.3 எப்போதும் நீங்க இனிமையா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு எஃப்எம். இந்த எஃப்எம்ல வந்து பலவிதமான நிகழ்ச்சிகளை மக்களுக்காக தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. அது கேட்டு மக்கள் இன்னும் மேலாக பயன்பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி.

நேரம் இரவு 11:46. இணைந்திருக்கிறீர்கள், இது உங்கள் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. இரவின் நிமிடங்களை இனிதாக்கும் பாடல்களை இசைத்துக் கொண்டிருக்கிறது தேனும் பாலும். நிகழ்ச்சியில் இனி பறக்கும் பாவை திரைப்படத்திற்காக MS விஸ்வநாதன் இசையில் பாடல் வர காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் கண்ணதாசன். டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா இவர்களது குரல்களில் பாடல் இதோ.

வணக்கம். நான் கார்த்திக் நேதா, பாடலாசிரியர். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. தோழர்களே, அடங்க அன்போடு இந்த உலகத்தை அணுகுங்கள். நல்ல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்கள்.

நேரம் இரவு 11:52. நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. இமைகள் மூடும் நேரத்திலும் மனம் மறக்காத இனிய கீதங்களின் தொகுப்பாய் இது தேனும் பாலும். நிகழ்ச்சியில் இனி தீர்க்க சுமங்கலி திரைப்படத்திற்காக MS விஸ்வநாதன் இசையில் பாடல் வர காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் வாலி. வாணி ஜெயராம் குரலில் பாடல் இதோ.

நேயர்களுக்கு வணக்கம். நான் உடன்பிறப்பை படத்துடைய இயக்குநர் இரா சரவணன். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க. ரொம்ப நல்ல நிகழ்ச்சிகள், நிச்சயமா உங்க நெஞ்சத்துக்கு இதமானதா இருக்கும். தொடர்ந்து கேளுங்க.

நேரம் இரவு 11:56. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 காற்றின் நினைவலைகளாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது தேனும் பாலும். நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் போலீஸ்காரன் மகள் திரைப்படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் கண்ணதாசன். பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் எஸ் ஜானகி இவர்களது குரல்களில் பாடல் இதோ.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது தேனும் பாலும். இனி நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விவத் பாரதி தமிழ் FM 102.3 நிகழ்ச்சிகளை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். இணைந்திருங்கள் நேயர்களே.

0: கேட்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றின் மொழி.

தொல்லை கொள்ளாமல் சுகமில்லை என்னாமல் வா வா வா வா என்று சொல்ல.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

சொல்லவா? கதையா சொல்லவா?

0: விவிதா பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு

கனவுகள் பூக்கும் ஆண்டுகள் தொடங்கும் ஜனவரி மாதத்தில், காதலை சொல்ல தேதிகள் உண்டு பிப்ரவரி மாதத்தில், தேர்வுகள் வந்து தொல்லை கொடுக்கும் மார்ச் மாதத்தில், எல்லா நாடும் விடுமுறை நாளை ஏற்ற

நேரம் 4:10. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பொன்மலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 நாம் கேட்கவிருப்பது பொங்கும் மங்களம். இன்றைய பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் சொர்க்கையில் நத்தம் எஸ் ஏ சிவானந்தம் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்கலாம். எம்எஸ் சுந்தரேஸ் ஐயர் அவர்கள் தவில். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்கிறது ஜெய ஜெய கணபதி என்று தொடங்கும் சச்சிதானந்த சுவாமிகள் இயற்றியது அம்சத்வனி ராகம் ஆதி தாளம்.

நேரம் 4:19. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது ராமநீவி காணி என்று தொடங்கும் தியாகராஜர் இயற்றியது நாராயணி ராகம் ஆதிதாளம்.

நேரம் 4:30. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக எலரா கிருஷ்ணா என்று தொடங்கும் தியாகராஜர் இயற்றியது காம்போஜி ராகம் ரூபகதாளம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: இனிய காலை வணக்கம் நேர்களே. இன்று சக ஆண்டு 1948, சிரவண மாதம் 19 நாள், பராபவ வருடம் ஆடி மாதம் 25 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 10 தேதி திங்கட்கிழமை. நேரம் காலை 4:51. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றது. மங்கள இசை

0: இனி தொடர்வது நாளொரு குரல்.
1: பற்றுகப்பற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுகப்பற்று விடற்கு.
2: பற்றில்லாத இறைவனின் பற்றினை பற்றி கொள்ள வேண்டும். மற்ற பற்றுக்களை விடுவதற்கு இதுவே வழி. குறள் எண் 350, அதிகாரம் துறவு.
1: பற்றுகப்பற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுகப்பற்று விடற்கு.
2: பற்றில்லாத இறைவனின் பற்றினை பற்றி கொள்ள வேண்டும். மற்ற பற்றுக்களை விடுவதற்கு இதுவே வழி. குறள் எண் 350, அதிகாரம் துறவு.
0: நேரம் காலை 4:55.

இனி தொடர்வது இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். இன்று காலை 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசையாமுதம், 6 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 6:02 புதிய காலை சேவை செய்திகள் இடம்பெறும். ஆறு 10 இணைத்தாலும் நலவை கேட்க வழங்குபவர் முனைவர் மு கற்பகம் அவர்கள். 6:15 புதிய காலை, இதில் இந்நாளின் சிறப்பு மற்றும் நிகழ்ச்சியின் நேரமும் கேட்கலாம். 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் MK மணிமேகலை அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளீர், இதில் அறிவிப்புகள் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில், பயிர் பாதுகாப்பில் உயிரியல் கட்டுப்பாட்டு காரணிகளும் பயன்பாடுகளும் குறித்து விருதுநகர் உயிரியல் கட்டுப்பாட்டு ஆய்வக அலுவலர் க அறிவுத்திரன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 6:45 திரையிசையில் தன்னம்பிக்கை பாடல்கள் ஒலிக்கும். 6:55 பூந்தளிர். காலை 7 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். இதில் மறக்கான ஸ்ரீ பூமீஸ்வரர் திருக்கோவில் பற்றிய சிறப்புகள் இடம்பெறும். இதனை வழங்குபவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள். காலை 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் தொடரும். காலை 8 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 8:02 பாட்டு வேணுமா, இதில் மதுரை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல் ஒலிக்கும் நேரலையாக. காலை 8:50 சைப்பாரின் இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரையிசை. காலை 9 செய்திச் சுருக்கம் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. 9:02 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. காலை 10 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 10:02 விருப்ப கானங்கள் விருந்தினர் விருப்பமாக, இதில் பங்கேற்கிறார் அம்பிகா. காலை 10:30 ஒருபட பாடல்கள் கேட்கலாம். முற்பகல் 11 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 11:02 கண்ணாடி மாளிகையில் தலைப்பு இன்றைய தேவை எரிபொருள் சிக்கனம். நண்பகல் 12 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 12:02 சிநேகிதியே. பிற்பகல் 1 வசந்த கானங்கள். 1:55 பாரதியார் பாடல்கள். பிற்பகல் 2 தொழில் தாளம். 2:55 வானிலை அறிக்கை கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. 3 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல். 3:02 NCERT விளம்பரதார நிகழ்ச்சி. 3:32 மெல்ல வரும் பாட்டு. மாலை 4 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 4:02 ஆட்டக்களம். மாலை 5 செய்தி

சுருக்கம் சென்னையஞ்சலாக 5:02 மாலை தென்றல். 6 மணிக்கு செய்திச் சுருக்கம் கேட்கலாம் சென்னையஞ்சலாக. 6:02 சேவை செய்திகள். 6:05 விளக்கேற்றும் வேளை. 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். 6:30 அந்திப்பூக்கள். 7:00 பாட்டு இது ஹிட்டு. 8:00 செய்தி அறிக்கை சென்னையஞ்சலாக. 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறார்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சி. 8:30 அறிவியல் மின்னல் நிகழ்ச்சியில் கவனிக்க வேண்டிய காலநிலை மாற்றம். சூழலியல் ஆர்வலர் எஸ் கண்ணன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் எல்என்ஜி ரவிசங்கர். 9:00 காற்றில் விரியும் கடிதமலர்கள். 10:00 பட்டுச்சிறகு வழங்குகிறார் ஸ்ரீநாத். இரவு 10:59 ராமேஸ்வரம் பண்பரை ஒலிபரப்பு நிறைவு பெறும். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கலாம். 11:05 தேனும் பாலும். நள்ளிரவு 12 முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விவத் பாரதி தமிழகம் 102.3 நிகழ்ச்சிகள் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக.

நேரம் காலை 5 மணி. நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்கள் கேட்கவிருப்பது பக்தி மாலை நிகழ்ச்சியின் முதல் பாடல்.

நேரம் காலை 5:14. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை.

நேரம் காலை 5:23. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இதோ.

நேரம் காலை 5:27 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. பக்தி மாலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள் நேர்களே. நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் இதோ.

நேரம் 5:30. எஃப்எம் ரெயின்போ மதுரை 103.3 மற்றும் எஃப்எம் ரெயின்போ ராமேஸ்வரம் 100.9 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி இசை அமுதம். மகிழ்விப்போம் மகிழ்ச்சியாயிருப்போம் நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு நான் நிவ்யா. ஒரு ஊரில் நிறைய மக்கள் ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்களாம். வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த மக்களோட மக்களாக அந்த ஊருக்கு புதிதாக ஒரு துறவியும் வராரு. எத்தனையோ இடங்களில் சுற்றி முடித்து அந்த துறவி வந்து இந்த மக்களை சந்திக்கிறாரு. சந்திக்கக்கூடிய அந்த துறவி என்னெல்லாம் பண்ணுறாரு, அந்த மக்கள் இன்னும் அவர்கிட்ட இருந்து என்ன விஷயங்கள் எல்லாம் கேட்டுக்கிறாங்க, தெரிஞ்சுக்கலாம். இணைந்திருங்கள், இது இசை அமுதம்.